0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பாத்து வையே.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: மீன்.
1: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்கு டீசல் இருக்கான்னு பாத்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசன நீங்க.
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: பொறுப்புடன் பணிகளை செய், அதுவே உன்னை உயர்த்தும். இன்னைக்கான நாள் உங்க எல்லாத்துக்குமே செமையா சூப்பரா ஜாலியா ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம் மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாத்துறதுக்காக சத்யா நான் உங்களுக்காக பல தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். அதில் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியில் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம எல்லாத்துக்குமே காலையில் எழுந்தது வந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பல பொறுப்புகள் இருக்குதுங்க. வீட்டில் ஒரு பொறுப்பு, ஆஃபீஸில் ஒரு பொறுப்பு, படிக்கிறவங்களுக்கு படிப்பு ஒரு பொறுப்பு, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தொழில் ஒரு பொறுப்பு, இப்போ நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கும். ஆனால் எல்லாரும் வேலை செய்வாங்க, ஆனால் பொறுப்போடு வேலை செய்கிறவங்க தான் வந்துட்டு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவாங்க. அதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்துட்டு பர்ஃபெக்டாக பண்ணணும், அதை வந்து பர்ஃபெக்டாக முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க. அதனால பொறுப்புடன் நம்முடைய பணிகளை செய்யணும். யார் என்ன சொன்னாலும் சரி, இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் விட்டு இக்னோர் பண்ணிட்டு நம்மளுடைய வேலை என்னவோ அதை கரெக்டாக செஞ்சு முடிச்சிடணும். அது மட்டும் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உயர்வு தானாக வந்துட்டு வரும். ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்றைக்கி மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிமா தான் வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே சூரியன் பிரைட்டான ஒரு எட்ரி தான் கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் இன்றைக்கு நாள் இப்படி இருக்க போகுது, மழை வரப்போகுதா இல்லை இப்படியே தான் இருக்க போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்ததாக உங்களுக்காக உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்க அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியை சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, தமிழ்தாய் வாழ்த்தை எழுதியவர் யார், தமிழ்தாய் வாழ்த்தை எழுதியவர் யார் அப்படிங்கிறதான்

இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில 9787770728 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ காலையில 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதா இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களோட பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787770728 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாகவே தமிழ் நேசன் அவர்களுடைய அடி மதுரை பக்கம் போற புள்ள அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு பாட்டு தாங்க வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தால் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களோட இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திரமா ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 முதல் 11 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான், உங்கள் சத்யா. இப்போது நம்மளுடைய தமிழகத்தில் சில வேளாண் பொருட்களுடைய விலை நிலவரம், முக்கியமாக நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான சில வேளாண் பொருட்களுடைய சந்தை நிலவரம் என்ன அப்படிங்கிறதுனா, இப்போது மாதுளை பழம் இருக்கு இல்லையா, அது வந்து கடந்த வாரத்தில் 110 ரூபாய், இந்த வாரம் 120 ரூபாய், அதாவது 10 ரூபாய் அதிகமாகி விற்பனை ஆகிட்டு இருக்குது. கர்நாடகாவிலிருந்து வரத்து அதிகமாக இருக்கிறதுனால விலை குறைஞ்சிருக்குது அப்படின்னும், கடந்த சில வாரங்களாகவே விலை இறக்கத்தில் காணப்பட்டு வந்துட்டு இருந்த நிலையில் இந்த விலையே இன்னும் சில நாட்களுக்கு நீடிக்கும் அப்படி மாதிரியும் வந்துட்டு எதிர்பார்க்கப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கருப்பு எள்ளு இருக்கு இல்லையா, அது வந்து கடந்த வாரத்தில் 161 ரூபாய், இந்த வாரம் 158 ரூபாய் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க.

வரத்து குறைவாக இருக்குது, அதே நேரம் விலையும் சற்று குறைஞ்சிருக்குது. தரத்தை பொறுத்து 121 ரூபாயிலிருந்து 158 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படின்னும், இதே விலை தான் வந்துட்டு தொடர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படி மாதிரி எதிர்பார்க்கப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தனியா இருக்கு இல்லையா, அது வந்து அந்த மல்லித்தூள்னு சொல்லுவாங்க, மல்லி இலை, அந்த மல்லி இலை வந்துட்டு கடந்த வாரத்தில் 205 ரூபாய், இந்த வாரம் 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. வரத்து சீராக இருக்குது, தரமான நாட்டு தனியா 200 ரூபாய்க்கும் வெளிமாநிலங்களிலிருந்து வரக்கூடிய ஹைபிரிட் தனியா 180 ரூபாய்க்கும் வந்துட்டு விற்பனை ஆகிட்டு இருக்கிறதாகவும், சிறிய ஏற்ற இறக்கத்துடன் தான் இதே விலை தொடரும் அப்படி மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நம்ம சேலத்தில் மற்ற காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 28 ரூபாய், உருளைக்கிழங்கு 60 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 60 ரூபாய், பெரிய வெங்காயம் 60 ரூபாய், பச்சை மிளகாய் 36 ரூபாய், கத்தரிக்காய் 32 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 30 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், முருங்கைக்காய் 30 ரூபாய், பீர்க்கங்காய் 30 ரூபாய், சுரக்காய் 30 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 48 ரூபாய், நாட்டு பாகற்காய் 55 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 18 ரூபாய், பீன்ஸ் 70 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 85 ரூபாய், அவரைக்காய் 58 ரூபாய், புஷ் அவரை 65 ரூபாய், கேரட் 60 ரூபாய், மாங்காய் 40 ரூபாய், பழங்களில் புவன்வாழை 50 ரூபாய், தேன்வாழை 60 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 70 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 45 ரூபாய், கீரைகள் கட்டொன்றுக்கு 20 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, சூரமங்கலம் உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக திலக்ஷன் செந்தில்குமரனுடைய விண்மீன் போலவே சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டேன் ஜெய் பண்ணுங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வனொலியோட.

0: தட்டுல இவ்ளோ சாப்பாடு வச்சிட்டு எங்க போற? சாப்பிடலையா?
1: போதுமா, வயிறு நிறைஞ்சிருச்சு.
0: அப்போ இந்த சாப்பாட்டை என்ன பண்றது?
1: வேற என்ன பண்றது? குப்பையில போட்டுருங்க.
0: குப்பையில போடுறதா? இந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இது நமக்கு சாதாரண அரிசியா இருக்கலாம், ஆனா இதுக்காக விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இப்போ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடலாம், ஆனா எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது. இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: இப்போ நம்மளுடைய சேலத்தில் இன்னைக்கு அதுக்கப்புறமா நாளைக்கு ரெண்டு நாளுமே வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது ஒரு சில இடங்கள்ல அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய சேலத்தில் இன்னைக்கு என்ன இடங்கள்ல மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னா, வீரபாண்டி துணை மின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால ஆட்டையாம்பட்டி, வேலநத்தம், மருளையம்பாளையம், பெத்தாம்பட்டி, ராஜபாளையம், கூலிப்பட்டி, எட்டிமாணிக்கம்பட்டி, ராக்கிப்பட்டி, எஸ் பாப்பாரப்பட்டி, சென்னகிரி, முத்தனம்பாளையம், ஏரிக்காடு, வீரபாண்டி, பாளம்பட்டி, கோணப்பநாயக்கனூர், அதுக்கப்புறமா அரசம்பாளையம், புதுப்பாளையம், வாணியம்பாடி, பைரோஜி, அரியானூர், சீரகாப்பாடி, சித்தனேரி, வடுகம்பாளையம், மின்னக்கல், அம்மன் கோவில், இந்த பகுதிகள் எல்லாத்திலுமே இன்னைக்கு காலையில 9 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின் தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தாரமங்கலம் துணை மின் நிலையம் இருக்கு இல்லையா, அங்கேயுமே பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால தாரமங்கலம், சிக்கம்பட்டி, தொளசம்பட்டி, அமரக்குந்தி, காடம்பட்டி, அத்திராம்பட்டி, பவளத்தானூர், அத்திக்காட்டானூர், பெரியாம்பட்டி, எம் செட்டிப்பட்டி, துட்டம்பட்டி, புதுப்பாளையம், வெள்ளக்கல்பட்டி, சமுத்திரம், பூக்காரவட்டம், கருக்குப்பட்டி, ரெட்டிப்பட்டி, பெரியேரிப்பட்டி, இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே இன்னைக்கு காலையில 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில் 9 மணிக்குள்ளார உங்களுடைய வேலைகள் எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நாளைக்குமே ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது. தொப்பூர் துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால உப்பாரப்பட்டி, பாப்பிரெட்டியூர், பாப்பம்பாடி, மூலக்காடு, மலையூர்காடு, சோழியானூர், இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் மட்டும் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆடையூர் துணை மின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால இருப்பாளி வாட்டர் ஒர்க்ஸ், தலைவாசல் கால்நடை பம்ப் ஹவுஸ், புளியம்பட்டி பம்ப், அதுக்கப்புறமா படைவேட்டு மாரியம்மன் அம்மன் பம்ப் ஹவுஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு நெய்காரி வளவு, இருப்பாளி அம்மன் கோவில், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலுமே உங்களுடைய வேலை எதுவுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு சில இடங்களுமே மின்தடையானது ஏற்பட போகுது என்ன இடங்கள் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோட சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இப்போ நம்ம தமிழகம் முழுக்கமே பவுனுடைய விலையாக இருக்கட்டும் இல்லை வெள்ளியோடைய விலையாக இருக்கட்டும், ஒரு நாள் அதிகமாகுது இன்னொரு நாள் கம்மியாகுது, இப்படியே தான் வந்துருக்கு, கிட்டத்தட்ட அப்படியே தான் போயிட்டுருக்குது. ஆனால் ரொம்ப கம்மியான மாதிரி இல்லவே இல்லை. தங்கமும் சரி 100,000 மேலே தான் வந்துட்டு விற்பனை ஆகிட்டு இருக்குது, வெள்ளியுமே பாருக்கு 2,00,000 மேலே தான் வந்துட்டு விற்பனை ஆகிட்டு இருக்குது, தவிர அதுக்கு கீழே வரவே இல்லை. அந்த வகையில் நம்முடைய சேலத்தில் இப்போ ஒரே நாளில் பவுனுக்கு 1,120 ரூபாய் வந்துட்டு சரிவடைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. சர்வதேச மார்க்கெட் நிலவரப்படி தங்கத்தோடைய விலை ஏற்ற இறக்கமாக காணப்பட்டு வந்துட்டு இருக்குது. சேலத்தில் கடந்த 7ஆம் தேதி ஒரு கிராமுக்கு 14,130 ரூபாய், பவுனுக்கு 113,040 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் 8ஆம் தேதி கிராமுக்கு 110 ரூபாய், பவுனுக்கு 880 ரூபாய் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னும். அதுபடி கிராம் ஒன்றுக்கு 14,240 ரூபாய், பவுன் ஒன்றுக்கு 113,920 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேற்று முன்தினமும் அதே விலையில் தான் தங்கமும் விற்பனை ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னும். ஆனால் நேற்று கிராமுக்கு 140 ரூபாய், பவுனுக்கு 1,120 ரூபாய் சரிவடைஞ்சிருக்குது. அதுபடி கிராமுக்கு 14,100 ரூபாய், பவுனுக்கு 112,800 ரூபாய்க்கு இப்போ விற்பனை ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளியுடைய விலை ஒரு வாரமாகவே எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் கிராமுக்கு 250 ரூபாய், கிலோவுக்கு 2,50,00,000 ரூபாய்க்கு இப்போ விற்பனை நடந்துட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. சோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுடைய சேலத்துல தங்கத்தோட விலை வந்து லைட்டா சரிவடைஞ்சிருக்குது. சோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததா நம்ம சேலத்துல தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,100 ரூபாயாகவும், தங்கம் பவுன் ஒன்றுக்கு 112,800 ரூபாயாகவும் விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 250 ரூபாயாகவும், வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 250,000 ரூபாயாகவும் விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் முட்டையோடைய விலை இப்போ 5.40 காசுகள் அப்படி மாதிரி தான் விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதாவது நேற்று இருந்ததை விட இப்போ இன்னும் 5 காசுகள் அதிகமாக இருக்குது. நேற்று 5.35 காசுகள் அப்படி மாதிரி விற்பனை ஆகிட்டு இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி இன்னும் 5 காசுகள் அதிகமாகி 5.40 காசுகள் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு முட்டையோடைய விலை விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் தங்கத்தோடைய விலையாக இருக்கட்டும் இல்லை வெள்ளியோடைய விலையாக இருக்கட்டும் கடந்த நாட்களில் இருந்தது மாதிரி தான் மேக்ஸிமம் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ அடுத்தது உங்களுக்காக நரேஷ்குமாருடைய இது எங்கள் செயலஞ்சிலா பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா வாழ்க்கை, ஒருத்தனையும் நம்பி எதையும் சொல்ல முடியல.
2: டே ரமேஷ், என்னாச்சு, ஏன் இவ்வளவு டல்லா நடந்து வந்துட்டு இருக்க?
1: ஒண்ணும் இல்ல சுரேஷ், அரிசி வேணும்னு கேட்டேன், அதுக்கு போய் கடையில இருந்து வெளியே துரத்து விட்டாங்க.
2: ரைஸ் கேட்டே சரி, அதுக்கே உன்னை கடையில இருந்து வெளியே துரத்தி விட்டாங்க, ஃபுல்லா சொல்லு.
1: தோங்க தெரியுது பாரு, ரைஸ் மில்லு அங்க போய் தான் மச்சான் ஃப்ரைட் ரைஸ் கேட்டேன், அதுக்கு போய் வெளியே தள்ளி விட்டாங்கடா.
3: Too much! 3 months!

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு இன்னும் ஒரு சில இடங்களில் வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுபடி நாளைக்கு எங்கெங்கெல்லாம் மின்தடைகள் ஏற்பட போகுது அப்படின்னா, சங்ககிரி துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடத்துறதுனால படைவீடு, பச்சாம்பாளையம், சங்ககிரி ரயில்வே ஸ்டேஷன், சங்ககிரி மேற்கு, சன்னியாசிப்பட்டி, நாகிசெட்டிப்பட்டி, ஊஞ்சக்கோரை, தண்ணீர் பந்தல் பாளையம், சின்னாக்கவுண்டனூர், வெப்படை, சவுதாபுரம், பாதரை, அம்மன் கோவில், மக்கிரிப்பாளையம், முதலைமடையானூர், திருநகர் பைபாஸ் சிட்டி, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆடையூர் துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால வண்ணாங்குட்டை, மேட்டுத்தெரு, பக்கநாடு, அடுவாப்பட்டி, ஆனைப்பள்ளம், குண்டுமலைக்காடு, கல்லூரல் காடு, கோம்பைக்காடு, வேதகாளியம்மன் கோவில் காடு, ஒட்டப்பட்டி, குண்டானூர், செட்டிமாங்குறிச்சி, அம்மன் கோவில், இருப்பாளி, அக்கரைப்பட்டி, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜலகண்டாபுரம் துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால சவுரியூர் பம்ப் ஹவுஸ், சேவியூர் பம்ப் ஹவுஸ், இடைப்பாடி பம்ப் ஹவுஸ், அதுக்கப்புறமா எடப்பாடி துணைமின் நிலையம், எருமைப்பட்டி பம்ப் ஹவுஸ், நாச்சியார் பம்ப் ஹவுஸ், அதுக்கப்புறமா ஹவுசிங் போர்டு பம்ப் ஹவுஸ், அதுக்கப்புறமா போடிநாயகப்பட்டி பம்ப் ஹவுஸ், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய வேலையிலுமே டக்கு டக்குன்னு முடித்து வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில் 9 மணிக்கு கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 3 மணிக்கு தான் வரும். இப்போ அடுத்ததான் நம்ம சேலம் மெட்ரோ அணையோட நீர்மட்ட நிலவரம் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நீர்மட்டம் 91.28 அடியாகவும் நீரிருப்பு 54.12 TMC ஆகவும் இருக்குது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 3718 கனடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 12,000 கனடியாகவும் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 3718, அதாவது கடந்த நாட்களை விட இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதே நேரத்தில் நீர் திறப்பு 12,000 கனடியாக இருக்குது. இப்போது நீர் திறப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, அதே நேரத்தில் நீர்வரத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தாலும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக இன்னொரு சூப்பரான அப்டேட்மே இருக்குது, அது என்ன அப்டேட் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி அகேஷோடைய அரண்மனை சாங் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே இப்போ வெயிட்டிங்கில் இருக்குது. அதுபடி இப்போ முதலாவது என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு இன்னும் ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. எங்க அப்படின்னா, எட்டிக்குட்டை மேடு துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால தொப்பக்காடு, கோரணம்பட்டி, மூலப்பாதை, சடையம்பாளையம், கோணசமுத்திரம், சின்ன சானாரப்பட்டி, குண்டிருசாம்பாளையம், ஏகாபுரம், தைலாம்பட்டி, வடுகப்பட்டி, மோட்டூர், பண்டிதக்காரனூர், மடத்தூர், பண்டாத்தாரனூர், அதுக்கப்புறமா வந்துட்டு களியகவுண்டனூர், அம்மன் கோவில் காடு, வளையசெட்டிப்பட்டி, தச்சங்காட்டூர், காரட்டூர், தாடிக்காரனூர், தெற்கு மேடு, விலாமரத்துக்காடு, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பூலாம்பட்டி துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால பூலாம்பட்டி பம்ப் ஹவுஸ், ஓடக்காட்டூர், பூலாம்பட்டி ஒரு பகுதி, கூடக்கல், கோட்டைமேடு, சிலுவம்பாளையம், நெடுங்குளம், காட்டூர், கரட்டுப்புதூர், ஆனைப்புலிக்காடு, ஊத்துக்குடிக்காடு, பொன்னாக்கவுண்டனூர், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தாலுமே உங்களுடைய வேலையுமே நாளைக்கு காலையில் 9 மணிக்குள்ளாரியே முடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், குகை ஜங்ஷன், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், வின்சென்ட், பொன்னம்மாப்பேட்டை, இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே வந்துட்டு இன்றைக்கி டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தாலுமே சரி, இல்லை இந்த பகுதியில் பக்கம் இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கு வெளியே போகிற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. அதே மாதிரி இன்னைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டது என்ன அப்படின்னா, தமிழ் தாய் வாழ்த்தை எழுதியவர் யார், தமிழ் தாய் வாழ்த்து பாடலை எழுதியவர் யார் அப்படிங்கிறத இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, மறக்காம நம்மளோட நிலை எண்ணான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதா இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். இப்போ அடுத்தது உங்களுக்காக பிளேசியுடைய தன்னானே நானே சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன், கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில். கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமாரசாம்பட்டி, குமாரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வரர் கோயில், அதை தாண்டி நாங்க திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளவு நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்திருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857

0: முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்துல நீதிபதியா அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம், அது வந்து ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்னணி செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து ஐடிஐ முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு ஜாப் அப்டேட் தாங்க வந்துருக்குது, அதுவும் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டு. ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தேசிய கடல்சார் கல்வி மையத்தில் வந்துட்டு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. ஐடிஐ முடித்தவங்களுக்கு வந்துட்டு தேசிய கடல்சார் கல்வி மையத்தில் அறிவிப்பு வெளியாகிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய தேசிய கடல்சார் தொழில்நுட்ப கழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய டெக்னீஷியன் பணியிடத்துக்கு இப்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குது. என்னென்ன கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்னா ஐடிஐ முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு 25 வயசுக்குள்ளார இருக்கணும். இவங்களுக்கான தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, திறன் தேர்வு, இந்த ரெண்டு முறை மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் எதுவுமே இல்லை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே கிரியன்னா. உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரி எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நாள் மாதிரியே நீங்கள் எல்லா நாளுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்து உங்களுக்காக தில்திலிப்புடைய வாண்டட் வாய்ஸ் சாங் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அதேமாதிரி அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எண்ணுக்கே கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: தட்டுல இவ்ளோ சாப்பாடு வச்சிட்டு எங்க போற? சாப்பிடலையா?
1: போதுமா, வயிறு நிறைஞ்சிருச்சு.
0: அப்போ இந்த சாப்பாட்டை என்ன பண்றது?
1: வேற என்ன பண்றது? குப்பையில போட்டுருங்க.
0: குப்பையில போடுறதா? இந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இது நமக்கு சாதாரண அரிசியா இருக்கலாம், ஆனா இதுக்காக விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்போ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடலாம், ஆனா எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது. இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: இப்போ வந்துட்டு சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய சேலத்துல இன்னைக்கு வந்துட்டு மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரிதான் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல நம்மளுடைய தமிழகம் முழுக்கவுமே இன்னைக்கு மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரிதான் வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இது பத்தின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து சேலத்துல வந்துட்டு நேத்துமே மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரிதான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நேற்று ஈவினிங்ல வந்துட்டு அந்த அளவுக்கு மழை இல்லை, லைட்டா வந்து சாரல் மழையோட பெஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்க இடத்துல வந்துட்டு கண்டிப்பா மழை பெய்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேலம் பகுதியில் பல இடங்களில் வந்து சாரல் மழையை தான் வந்துட்டு பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதே வகையில் இப்போ வந்துட்டு இன்னைக்கு நம்முடைய தமிழகம் முழுக்கவுமே மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. இது பற்றி சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான

மழை பெய்யக்கூடும் அப்படின்னு, மற்ற பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்னைக்கு வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்துடன் தான் காணப்படும் அப்படி மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் தாங்க இருக்குது. இப்போ நேற்றுல வந்துட்டு பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்த ஒரு விஷயம்னா வந்து ஏஐயில் 80s ட்ரெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ட்ரெண்டு தாங்க. இந்த ட்ரெண்டில் வந்துட்டு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்ம இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ, நம்மளுடைய நார்மல் ஃபோட்டோவை, இப்போ இருக்கிற ஃபோட்டோவை வந்துட்டு 80s எப்படி தான் இப்படி இருக்கும், ட்ரெஸ்ஸிங்ஸு, அதுக்கப்புறமா பேக்ரவுண்டு, அந்த சீனரியோ, அது எல்லாத்தையுமே வந்துட்டு 80s எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்துட்டு கிரியேட் பண்ணி கொடுக்குது ChatGPT AI. ஸோ இது மாதிரியான ட்ரெண்டிங்கான விஷயங்கள், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க குரு அவங்களோட. உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள், சோஷியல் மீடியா ட்ரெண்டிங், அப்புறமா வந்துட்டு பயங்கர வைரலான விஷயங்களை கொண்டு சேர்த்துட்டு இருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க இது வாலிப வயசு நிகழ்ச்சி திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் குரு அவங்களோட. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைய இளைஞர்கள் வேலைக்கு செல்ல விரும்புகிறார்களா அல்லது சொந்த தொழில் செய்ய விரும்புகிறார்களா. இன்றைய இளைஞர்கள் வேலைக்கு செல்ல விரும்புகிறார்களா, சொந்த தொழில் செய்ய விரும்புகிறார்களா அப்படிங்கிறதான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததான் உங்களுக்காக எவக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா வாழ்க்கை, ஒருத்தனையும் நம்பி எதையும் சொல்ல முடியல.
2: டே ரமேஷ், என்னாச்சு, ஏன் இவ்வளவு டல்லா நடந்து வந்துட்டு இருக்க?
1: ஒண்ணும் இல்ல சுரேஷ், அரிசி வேணும்னு கேட்டேன், அதுக்கு போய் கடையில இருந்து வெளியே துரத்து விட்டாங்க.
2: ரைஸ் கேட்டே சரி, அதுக்கே உன்னை கடையில இருந்து வெளியே துரத்தி விட்டாங்க, ஃபுல்லா சொல்லு.
1: தோங்க தெரியுது பாரு, ரைஸ் மில்ல அங்க போய் தான் மச்சான் ஃப்ரைட் ரைஸ் கேட்டேன், அதுக்கு போய் வெளியே தள்ளி விட்டாங்கடா.
3: Too much! Three much!

சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. வர 14 தேதி 14/9/2026 திங்கட்கிழமை அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி விழா வந்துட்டு கொண்டாடப்பட போகிறாங்க. இதுக்காக அந்த விழாவுக்கான முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் நேற்று நடந்திருக்குது. இதில் வந்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி திருவிழாவில் சிலைகளை நிறுவுதல் மற்றும் ஊர்வலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து நேற்றைய தினம் வந்துட்டு நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டிருக்குது. வர 14/9/2026 அன்னைக்கு கொண்டாடப்பட இருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி திருவிழாவின் போது சட்டம் ஒழுங்கை பராமரித்தல், அதுக்கப்புறமா வந்துட்டு விநாயகர் சிலை அமைப்பாளர்கள் சிலைகள் நிறுவுவதற்கு மாநகராட்சி பகுதியுடைய பொறுத்த வரைக்கும் தொடர்புடைய காவல் உதவி ஆணையர்களிடம், ஊரக பகுதிகளில் தொடர்புடைய வருவாய் கோட்டாட்சியர்களிடம் அவர்கள் வந்துட்டு உரிய அனுமதி பெற்று நிறுவ அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அப்படி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிலைகள் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் களிமண்ணால் ஆனதாக இருக்க வேண்டும். சிலைகள் நீர்நிலைகளை மாசுபடுத்தாத இயற்கை வண்ணங்களை மட்டுமே பூசப்பட்டிருக்க வேண்டும். ரசாயன வர்ணப்பூச்சி மற்றும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஆகிய போன்றவற்றால் ஆன சிலைகளை பயன்படுத்தக்கூடாது. பிரதிஷ்டை செய்யப்படக்கூடிய சிலைகளுடைய உயரம் பீடம் மற்றும் மேடையுடன் சேர்த்து அதிகபட்சம் 10 அடிக்கும் மேலாக இருக்கக்கூடாது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விநாயகர் சிலை நிறுவப்படக்கூடிய இடங்களில் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள், அதுக்கப்புறமா மேற்கூரை மற்றும் பக்கவாட்டில் தடுப்புகள் அமைக்கக்கூடாது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்துதான் நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா, செல்வா அவர்கள் வந்துட்டு ஐயம்பெருமாம்பட்டி பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாள் நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே செல்வா. உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் மாதிரியே நீங்கள் எல்லா நாளுமே செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஜாருமூலியன் பிஎஸ்பியோடைய காம்போவில் எம்மா எம்மா சாங் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. Yeah.

0: வண்ண வண்ண உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாகை சூடவா.
4: வாகை சூடவா.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்றைக்கான இட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைய இளைஞர்கள் வேலைக்கு செல்ல விரும்புகிறார்களா, சொந்த தொழில் செய்ய விரும்புகிறார்களா? இன்றைய இளைஞர்கள் வேலைக்கு செல்ல விரும்புகிறார்களா, சொந்த தொழில் செய்ய விரும்புகிறார்களா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787770107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தோன்னா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையுமே நம்மளோட நிலை என்னான 9787770107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
7: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
6: எஸ், இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, தமிழ்தாய் வாழ்த்து பாடலை எழுதியவர் யார், தமிழ்தாய் வாழ்த்து பாடலை எழுதியவர் யார் அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் மனோன்மணியம் சுந்தரனார். இந்த கேள்விக்கான பதில் யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆதவனண்ணா திருப்பூர் மூலனூரில் இருந்தும், ருக்மணி பாட்டி தாதக்கா பட்டியிலிருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், கஸ்தூரி அண்ணா திருப்பூரில் இருந்தும், ஸ்ரீஜா அக்கா தாதக்கா பட்டியிலிருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியிலிருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலிருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலிருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்லேருந்துமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ராணி அக்கா தருமபுரியிலேருந்துமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாரிமுத்து, தனேஷ், தினேஷ், சுபாஷ், தர்னிஷா, ஜோஷ்வா, ராம்பிரியா, பிரீத்தி இவங்களுமே இந்த கேள்விக்கான பதிலை சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்களுமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலேருந்து 9 மணிக்கு ஒலிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்று நிகழ்ச்சி கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787770107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலாக காலையில் 7 மணியிலேருந்து 9 மணிக்குள்ளே பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் கூட பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் பண்ணுங்கள் இல்லை கால் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலாக மறக்காமல் பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடுபெறுவது நான் உங்களுக்கு கோபால சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் வந்தாச்சு பிரதீபா மற்றும் திவாகர். ஸோ எல்லாருக்குமே ஒரு காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம்.
2: எல்லோருக்கும் அருமையான காலை வணக்கம் மைடியர் மக்களே. குட் மார்னிங் பிரதீபா.
1: குட் மார்னிங் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நேற்று தானே பார்த்தேன்.
1: டெய்லியும் நம்ம கால நேயர்கள் கிட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறோம்ல.
2: அவங்களே பார்க்கல, அதனால கேட்குறோம். சரி, இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நானும் சூப்பராக இருக்கேன்.
2: சூப்பர் மக்களே, நீங்களும் வந்து அருமையாசத்தெல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி உங்களோட விளையாடுறதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான கேம் தான் கொண்டு வந்திருக்கோம். என்ன விளையாட்டு பிரதீபா?
1: என்ன விளையாட்டு அப்படின்னா என்ன இருக்கு?
2: என்ன இருக்கு?
1: என்ன இருக்கு?
2: என்ன என்ன இருக்கு?
1: என்ன இருக்குதா கேமே?
2: ஓ, என்ன இருக்குதா கேமு? சூப்பர். என்ன இருக்கு அப்படிங்கிற விளையாட்டு தான் இன்னைக்கு வந்து விளையாட போறோம். இந்த கேமுக்கு இப்படி ஒரு பேர் வச்சு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன இருக்கு? பெருமையா இருக்கு.
1: ரூம் போட்டு யோசிச்சோம்ல, அப்படிதான்
2: இருக்கு. இருக்கும். என்ன இருக்கு அப்படிங்கிற இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னா, உங்ககிட்ட மூணு இடம் சொல்லுவோம், டக்கு டக்குன்னு சொல்லுவோம். அந்த மூணு இடத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளை நீங்க டக்கு டக்குன்னு எங்க கிட்ட சொல்லணும். இது அன்னைக்கான விளையாட்டோட விதிமுறைகள். இப்ப இந்த விளையாட்டை நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம்.
1: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மாணிக்கவேல், பேசுறேன்.
1: வணக்கம் வணக்கம் மாணிக்கம், எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகேண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமாண்ணா?
3: உங்களுக்கான
1: முதல் கேள்வி, ஸ்கூல், ஹாஸ்பிடல், கிச்சன்.
3: தண்ணி.
1: அண்ணா, ஸ்கூல், ஹாஸ்பிடல், கிச்சன் மூணுத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருள் இல்லைனா மூணுத்துலயுமே ஒவ்வொரு பொருள் சொல்லணும்.
3: ஸ்கூல்ல டேபிள் இருக்கும்.
1: ம்.
3: ஹாஸ்பிடல்ல மாத்திரை இருக்கும்.
1: ம்.
3: இன்னொன்னு
1: கிச்சன், சமையலறை.
3: கிச்சன்ல தண்ணி இருக்கும்.
1: ஓகே அண்ணா, சூப்பரா சொன்னீங்க, ரொம்ப நன்றி அண்ணா.
3: நன்றி
1: நன்றி நன்றி அண்ணா. அதாவது அண்ணா வந்துட்டு லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. எப்படின்னா, நம்ம வந்து மூணுலேயும் பொதுவாக இருக்க ஒரு பொருள் அப்படின்றதுக்காக தண்ணி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து பீச்சு, பார்க்கு, டெம்பிள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொன்றா யோசிக்காமல் பீச்சு, பார்க்கு, டெம்பிள் அப்படின்னா மணல், ஸ்விம்மிங் ஃபுல் இருக்கும் பார்க்கில். ஸோ மணல், ஸ்விம்மிங் ஃபுல், பெல், டெம்பிளில் அதாவது கோவிலில் மணி இருக்கும்ல, அதனால் இப்படி டக்கு டக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தான் இந்த கேமோட வின்னராக இருப்பீங்க. மாணிக்கம் அண்ணா நம்ம கூட சேர்ந்து சூப்பராக விளாண்டாங்க. ஸோ மாணிக்கம் அண்ணா ரொம்ப நன்றி, ஏன்னா எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளாண்டதுக்கு. நேயர்களே, இதே மாதிரி நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கால் பண்ணுங்கள். 9787-707-107 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இந்த கேமோட பேர் என்ன அப்படின்னா, என்ன இருக்குது, அதாவது அங்கே என்ன இருக்குது, அப்படி தான் இந்த கேமோட பேர். நீங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு புது பேரை யோசிச்சுட்டு வருவீங்க. உங்களோட புது பேர் எந்த பேராக இருந்தாலும் அதுவுமே நீங்கள் எங்கள் கிட்டே வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாட்ணுச்சின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு தொடர்ந்து

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன் ரோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர்

0: இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களோட இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன் அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்கிறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க. அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண்துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்கில் நீங்களும் பாட்டெலாம் ஓட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ போட்ட பாட்டை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 9787070178 அப்படிங்கிற நம்பருக்கு ஓட் பண்ணிடுங்க. இதனை தொடர்ந்து இன்றைக்கி வாகை சுடுவார் நிகழ்ச்சியில் திவாகர் மற்றும் பிரதீபா ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு பிரதீபா?
2: என்ன விளையாட்டுனா என்ன இருக்குது அப்படின்ற விளையாட்டு தான்.
1: என்ன இருக்குது அப்படிங்கிற விளையாட்டு. இந்த என்ன இருக்குது விளையாட்டை எப்படி விளையாடுறது?
2: இந்த என்ன இருக்குது விளையாட்டை எப்படி விளாட்ணுன்னா நம்ம மூணு பிளேஸ் சொல்வோம், இடங்கள். அந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு பொருள் அவங்க அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு பொருள் சொன்னால் போதும். மூணுக்கும்
1: மூணுக்கும் தனித்தனியாக சொல்லணும். மூணுக்கும் சேர்த்து பொதுவான ஒரே பொருள் சொல்லக்கூடாது.
2: சொல்லக்கூடாது
1: அந்த மாதிரி சொல்லக்கூடாத மக்களே. அதனால் மூணு இடத்துக்கும் தனித்தனியாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் சொல்லணும். இந்த விளையாட்டை இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
2: காலை வணக்கம்.
3: ரெண்டு
1: பேருமே சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? அற்புதம் அற்புதம் அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
3: விளையாடுறோம்னு தெரியுமா?
1: ஆமாங்க, விளையாண்டுருவோமா?
2: உங்களுக்கான முதல் கேள்வி, பேருந்து நிலையம், ரயில் நிலையம், விமான நிலையம்.
3: பேருந்து பயணிகள் ரயில்ல தண்டவாளம் இருக்கும், விமானத்துல சக்கரம் இருக்கும்.
2: ஓகே, சூப்பர் அண்ணா, ரொம்பவே அருமையா சொன்னீங்க. இன்னும் ஒண்ணு அப்படின்னா, திரையரங்கம், வணிக வளாகம், உணவகம்.
3: திரையரங்கத்துல திரை கட்டப்பட்டிருக்கும், வணிக வளாகத்துல கடைகள் இருக்கும்,

0: உணவகம்.
1: ஹோட்டல்.
0: ஹோட்டல் அண்ணா, ஹோட்டல்.
2: ஹோட்டல்ல இது
1: நன்றி. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவான் நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கன் மற்றும் பிரதீபாவுடன். உங்களுக்காக சூப்பரான அருமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு நம்ம நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த என்ன இருக்கும் அப்படிங்கிற விளையாட்டை விளையாடுவோம்.

0: Be you for life, for life, for life, for life. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: வீட்ல இவ்ளோ சாப்பாடு வச்சிட்டு எங்க போற? சாப்பிடலையா?
1: போதுமா, வயிறு நிறைஞ்சிருச்சு.
0: அப்போ இந்த சாப்பாட்டை என்ன பண்றது?
1: வேற என்ன பண்றது? குப்பையில போட்டுருங்க.
0: குப்பையில போடுறதா? இந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இது நமக்கு சாதாரண அரிசியா இருக்கலாம், ஆனா இதுக்காக விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இப்போ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடலாம், ஆனா எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது. இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: விளையாடுவோம்.
2: ஹலோ, வணக்கம். வணக்கம் திவான், பிரதீபா. சேலம் இரும்பாலையிலிருந்து இணைப்பு நிலவர் எழிலரசி நிறைவேற்றி நலன் நலமா இருக்காங்களா? நேயர்கள் சுந்தங்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா?
1: எல்லாருமே அருமையா இருக்காங்க. எழிலாக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கும் திவான், பிரதீபா.
0: சூப்பர் சூப்பர் அக்கா. இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமாக்கா?
2: நீங்க இடத்த சொல்லுவீங்க, அதுக்கு நான் பொருளை தனித்தனியா சொல்லணும். மூணு இடத்த ரெண்டு இடம் சொல்லுவீங்க, அதுக்கு தனியான பொருளை சொல்லணும்.
0: சொல்லிடலாமா?
2: சொல்லிடலாம்.
0: முதல் கேள்வி, சமையலறை, வயல், தோட்டம்.
2: சமையலறையில வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டர். வயல்வெளியில பாத்தீங்கன்னா நெற்பயிர். தோட்டத்துல பூச்செடி.
0: சூப்பர் சூப்பர் அக்கா.
2: இன்னொன்னு
0: பேருந்து, பள்ளி, ஸ்டீல் பிளான்ட்.
2: பேருந்துல பாத்தீங்கன்னா சீட்லா இருக்கு பயணிக்கிறது, பயணிகள் பயணிக்க. பள்ளியில பாத்தீங்கன்னா பிளாக் போர்டு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன
0: சொன்னீங்க? ஸ்டீல் பிளான்ட்.
2: ஸ்டீல் பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆலை, அந்த உருக்காலை இருக்கு.
0: சூப்பர் சூப்பர் அக்கா. எப்படி கடைசியா உங்களோட ஊர் பேரு சொல்லிட்டனா? ஓகேக்கா, நன்றிக்கா.
2: வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி.
0: நன்றி நன்றி அக்கா, ரொம்ப
1: நன்றி. எழிலக்கா நன்றி. ஸ்டீல் பிளான்ல இருந்து எழில அக்கா கால் பண்ணி சூப்பரா சிறப்பா விளையாண்டாக, ரொம்ப நன்றி அக்கா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைண்டியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு நம்ம என்ன இருக்கு அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்ககிட்ட நாங்கள் வந்து மூணு இடம் சொல்லுவோம், அந்த மூணு இடத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருட்கள், என்னென்ன பொருட்கள் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, சக்தி சிவமணியோட பாட்டு மையா அப்படிங்கிற பாட்டு, பாட்டை கேட்டு வாங்க. நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா 9:33 தாண்டி போயிட்டு இருக்கு.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா வாழ்க்கை, ஒருத்தனையும் நம்பி எதையும் சொல்ல முடியல.
2: டேய் ரமேஷ், என்னாச்சு, ஏன் இவ்வளோ டல்லாக நடந்து வந்துட்டு இருக்க?
1: ஒன்றும் இல்லை சுரேஷ், அரிசி வேணும்னு கேட்டேன், அதுக்கு போய் கடையிலேருந்து வெளியே துரத்து விட்டாங்க.
2: ரைஸை கேட்டேன், சரி அதுக்கே அவனை கடையிலேருந்து வெளியே துரத்தி விட்டாங்க, ஃபுல்லாக சொல்லு.
1: தோ அங்கே தெரியுது பாரு ரைஸ் மில்லு, அங்கே போய் தான் மச்சான் ஃப்ரைட் ரைஸ் கேட்டேன், அதுக்கு போய் வெளியே தள்ளி விட்டாங்கடா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபாவும் திவாகரும் உங்க கூட ஜாலியாக பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன இருக்கு அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த என்ன இருக்கு கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு ஒரு மூணு இடங்கள் சொல்லுவோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருள், ஒவ்வொரு இடமுக்கும் ஒவ்வொரு பொருள் நீங்கள் சொல்லணும். அதாவது நான் மூணு இடம் சொன்னால் மூணு பொருள் சொல்லணும், அந்த இடத்துல என்னென்ன பொருள் இருக்கும் அப்படின்றது. ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-7107-8 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். ஸோ இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி பாட்டி காத்துட்டே இருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் பிரதீபா மற்றும் திவாகர் இருவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் பாட்டி, எப்படி இருக்கீங்க?

0: நல்லா இருக்கு சாமி, நல்லா இருக்கு. அப்போ காலையில எங்க திவாகர் பக்கத்துல இருக்கா?
1: திவாகர் தான் இங்க வெளியே வந்து போயிருக்காரு, வந்துருவாரு பாட்டி.
0: அந்த பாத்த பத்தி சொல்லணும்.
1: ஓகே பாட்டி, சொல்லிடலாம்.
0: அவருக்கு போய் சேர்ற மாதிரி சொல்லுங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா பாட்டி,
0: ரொம்ப இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சமான பாட்டுப்பா,
1: கஞ்சுடாத
0: பாட்டு. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் திறந்த கண்ணு மூடல, திறந்த வாயு மூடல, அப்படியே பாட்டு கேட்டுட்டே இருக்கிற மாதிரி ஆயிப்போச்சு சாமி. திருவிளையாடெல்லாம் இவன் சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஒரு நிமிஷம் எல்லாம் ஆடும் இதெல்லாம் நின்று போய் விட்டதுங்கிற மாதிரி
1: ஆயிடுச்சு. பாட்டு
0: நல்லா இருக்கு சாமி.
1: ஓகே ஓகே,
0: அதுக்கு ஓட்டு போட்டுருங்க. அப்புறம் பேக்கு ஓட்ட மாட்டிக்கிட்டு அந்த பாட்டுக்கு ஓட்டு போட்டுருங்க.
1: அப்புறம்
0: அக்கா தங்கச்சி அக்கா பாட்டு ஒன்று நேற்று சொல்லியிருந்தேன், அந்த பாட்டு சகோதரி பாட்டு ஒன்று பாடிச்சு, அதுக்கும் ஓட்டு போட்டுருங்க.
1: ஓகே ஓகே பாட்டி, கண்டிப்பா.
0: பாட்டி
1: இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாடுறோம் தெரியுமா பாட்டி?
0: நீங்க ஒரு இது சொல்லுவீங்க, அந்த இடத்துல என்ன இருக்கும், அந்த இடத்துல என்ன இருக்கும,
1: அந்த இடத்துல என்ன இருக்கும். ஓகே பாட்டி, இந்த கேம்ல விளையாண்டலாமா? உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னா, அஞ்சல் நிலையம், வங்கி, அலுவலகம். அஞ்சல் நிலையம், வங்கி, அலுவலகம்.
0: ரெண்டாவது என்ன?
1: வங்கி, வங்கி, பேங்க். ஓகே பாட்டி,
0: போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட் ஆபீஸ் போஸ்ட் கிடைக்கும். பேங்க்ல நம்ம பணப்பட்டு வர பண்ணிக்கலாம்.
1: பாட்டி அங்க என்ன பொருள் இருக்கும்னு சொன்னா போதும்.
0: அதான் பேங்க்ல பணம் இருக்கும். பணம் இருக்கும். அப்புறம் இன்னொன்னு
1: அலுவலகம்.
0: அலுவலகத்துல நிறைய கோப்புகள் இருக்கும்.
1: ஓகே பாட்டி, சூப்பரா சொன்னீங்க, ரொம்ப நன்றி பாட்டி.
0: நன்றி. போதுமா?
1: போதும் பாட்டி.
0: சரி, நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. தாதகா பட்டியில இருந்து ருக்மணி பாட்டி நம்ம கூட சேர்ந்து சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி, எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாண்டதுக்கு. மை டியர் மக்களே, நீங்களும் தாதகாப்பட்டியில் ருக்மணி பாட்டி விளாண்ட மாதிரி நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ தொடர்ந்து உங்களுக்கு தை மாதம் அப்படின்ற பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வாங்க மக்களே.

0: மிக்க நம்ம ஊரு உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சமுதாய எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அறிஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இன்றைக்கி என்ன இருக்குது அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். உங்கள்கிட்ட ஒரு மூணு இடம் சொல்லுவோம், அந்த மூணு இடத்துல என்னென்ன பொருள் இருக்கும் அப்படிங்கிற ஒவ்வொரு பொருளை நீங்கள் டக்கு டக்குன்னு சொல்லணும்.
2: ஸோ இந்த கேமில் நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான நேயர் காத்துட்டு இருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சொல்லுங்க.
2: வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளை சொல்லணும்.
3: பொருள் தான் சொல்லணும்.
1: ஆமா, அடுத்து கேக்குறேன், வேற
3: கேக்குறேன்.
1: ஓகே, வயல், அதுக்கப்புறம் ஸ்கூலு, போலீஸ் ஸ்டேஷன். வயல், வயலு, ஸ்கூலு, போலீஸ்
3: ஸ்டேஷன்.
1: ஓகே ஓகே, அடுத்து
2: ஓகேண்ணா.
1: போலீஸ் ஸ்டேஷன்.
2: ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா,
1: அருமையா
2: அருமையா. நீங்க நன்றி அண்ணா.
1: பாஸ்கர் அண்ணா டிராவல் பண்ணிட்டே நம்மகிட்ட பேசிட்டு இருக்காரு போல. இருந்தாலும் பைக் ஓட்டு

அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் சைக்கிள் ஓட்டுறப்பெல்லாம் ஃபோன் பேசிகிட்டே ஓட்டக்கூடாது. கார் ஓட்டுறப்பையும் ஃபோன் பேசுறதெல்லாம் வந்து தவிர்த்துக்கணும். டிரைவிங்கில் ஃபோன் பேசுறதை தவிர்த்துக்கணும். அண்ணன் ஹோப் வந்து வேறு யாராவது ஓட்ட வச்சுட்டு பின்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருப்பார் நான் நம்புகிறேன். மங்களே, நீங்களும் இன்றைக்கி வந்து வாகை சுடுவால இந்த என்ன இருக்குது அப்படிங்கிற விளையாட்டில் விளையாடணும்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-707-8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது வாக்கர் பிரதீப்போட ஜாலியாக இருக்கலாம். உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விளையாட்டோட பேர் தான் என்ன இருக்கு அப்படிங்கிற விளையாட்டு. உங்கள்கிட்ட ஒரு மூணு இடம் சொல்லுவோம், அந்த மூணு இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை டக்கு டக்குன்னு நீங்கள் சொல்லணும். இதுதான் இன்னைக்கான விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்கள். 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி திவாகர் மற்றும் பிரதீபா கூட இந்த விளையாட்டை நீங்கள் ஜாலியாக விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க இப்போ நம்ம நிகழ்ச்சியில். அந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அந்த பாடல் பிடிச்சிருந்தால் அந்த பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். இந்த என்ன இருக்கு அப்படிங்கிற விளையாட்டை எப்படி பிரதீபா விளையாடுறது?
2: அதாவது உங்களுக்கு நாங்கள் மூணு இடங்கள் சொல்வோம், அந்த மூணு இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள் சொன்னால் போதும். எடுத்துக்காட்டுக்கு இப்போ வயல், தோட்டம், காடு அப்படின்னா வயலில் உழவு பண்ணுறதுக்கு அந்த நெல் அதெல்லாம் இருக்கும். ஸோ நெல், தோட்டத்தில் பூ, காடில் மரங்கள், இந்த மாதிரி டக்குன்னு சொல்லிடணும்.
1: இந்த விளையாட்டு தான் அன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டுருக்கோம். இப்போ இந்த விளையாட்டை நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு சிறப்பான சூப்பரான நேயர் காத்துட்ருக்காரு, அவர் கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். வணக்கம் தம்பி, நான் கஸ்தூரி பேசுகிறேன், குறைநிக்கப்பட்டிருந்தேன்.
1: கஸ்தூரி அண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பராக இருக்கேண்ணா, அருமையாக இருக்கும்.
3: ரொம்ப சந்தோஷம்ங்க. சரிங்க, சொல்லுங்க என்ன விளையாட்டுங்க
1: அண்ணா. இன்னைக்கு வந்து என்ன இருக்கு அப்படிங்கிற விளையாட்டுனா, உங்ககிட்ட நாங்கள் ஒரு இடம் சொல்லுவோம், மூணு இடம் சொல்லுவோம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளை டக்கு டக்குன்னு சொல்லணும்ண்ணா.
3: ஓ, சரி சரிங்க, சொல்லுங்க.
1: விளையாடலாமா?
3: ஆ, விளையாடலாம்.
1: ஓகே, உங்களுக்கான முதல் இடம் கல்லூரி, காவல் நிலையம், மருத்துவமனை.
3: கல்லூரி, காவல் நிலையம், மருத்துவமனைங்களா?
1: ம்,
3: கல்லூரியில வந்து பாட புத்தகங்கள் மேஜிக்கார் இருக்கும். காவல் நிலையத்தில் வந்து போலீஸ் அதிகாரிகள் இருப்பாங்க.
1: ஓகே, பொருள் பொருளா சொல்லுங்க. உயிரற்ற
3: பொருள். ஆமா, பொருள் வந்து அவர்களுடைய சீருடைகள் இருக்கும்.
1: ஓகே, அடுத்து மருத்துவமனை.
3: இன்னொன்னு மருத்துவமனை. மருத்துவமனையில வந்து மருத்துவத்துக்கு கூடிய உபகரண பொருள்கள் எல்லாம் இருக்குங்க.
1: சூப்பர் அண்ணா. அடுத்து கடற்கரை, பூங்கா, கோவில்.
3: கடற்கரை, பூங்கா, கோவிலுங்களா?
1: ஆமாங்க.
3: கடற்கரையில வந்து நிறைய பொருள்கள் இருக்கும், அதாவது படகு, பரிசுகள் இருக்குங்க. பூங்காவில பூக்கள், பலவிதமான பூக்கள் இருக்கும், செடிகள் இருக்குங்க. இன்னொன்னு என்ன சொன்னீங்க கடைசியில?
1: கடைசியில் கோவில் அண்ணா.
3: கோவில், கோவிலில் சிலைகள் இருக்குங்க.
1: ஓகே ஓகே அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா, சூப்பராக விளாண்டிங்க.
3: நன்றி
1: அண்ணா. திருப்பூர்லேருந்து கஸ்தூரி நான் கால் பண்ணி சூப்பராக சிறப்பாக விளையாண்டார், ரொம்ப நன்றி அண்ணா, இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவான் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில். கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு, செரி ரோடு அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றியிருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 1864 வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தார் இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
4: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
5: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்,
6: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம், என்ன இருக்கும் அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்கள். 9787-707-108 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாக்கர் மற்றும் பிரதீபா எங்களோட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இன்னைக்கு இந்த என்ன இருக்கும் விளையாட்டோட விதிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
7: அதாவது நாங்கள் மூணு இடங்கள் சொல்லுவோம், அந்த மூணு இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள் நீங்க டக்கு டக்குன்னு சொல்லணும். ஸோ இந்த கேம்ல நீங்களும் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா ஏன் வெயிட் பண்றீங்க, கால் பண்ணுங்க 9787-707-108 நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். ஸோ இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான நேயர் காத்துட்டு இருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
8: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பிலிருந்து அன்பு பிரதீபா திவாகர் அவர்களே.
7: அன்பு கலைச்செல்வி அக்கா, எப்படி இருக்கீங்க?
4: விளையாடுறோம்
7: உங்களுக்கான முதல் கேள்வி, கல்லூரி, நூலகம், விளையாட்டு மைதானம்.
8: கல்லூரி, கல்லூரியில பாத்தீங்கன்னா பேராசிரியர் இருப்பாரு. அடுத்து மைதானமா?
7: நூலகம்.
8: நூலகம், நூலகத்துல பாத்தீங்கன்னா நல்ல
7: இன்னொன்னு வேணுமா? கோவில், கோவில், சந்தை, உடற்பயிற்சி கூடம்.
8: உடற்பயிற்சி கூடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த தூக்குறது,
7: எடை தூக்கி,
8: எடை தூக்குறது, அதெல்லாம் இருக்கும்.
7: ஓகேக்கா, சூப்பரா விளையாடுங்க.
8: இது மாதிரி சைக்கிளிங் மாதிரி, சைக்கிள் ஓட்டற மாதிரி, அது மாதிரி எல்லாம் இருக்கும்.
7: ஓகேக்கா, சூப்பர்க்கா, ரொம்ப அருமையா விளையாடுங்க
8: பிரதீபா.
7: ஓகேக்கா,
4: நன்றி. நன்றி கலை செல்வேக்கா.
8: நன்றிங்க திவாகர், பிரதீபா இருவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி,
7: நன்றி, நன்றி அக்கா.
8: நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள்.
4: மேட்டுரோட்டா மயமுதூர்லேருந்து கலை செல்விக்கா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றியாக இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும்
2: பிரதீபாவுடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன இருக்கு அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த என்ன இருக்கு கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு சில மூணு இடங்கள் சொல்வோம். அந்த மூணு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருள் சொல்லணும். மூணு இடத்துல இருக்க சேர்ந்து ஒரு பொருள் சொல்லக்கூடாது, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பொருள் சொல்லணும். ஸோ இந்த விளையாட்டில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-7107-8 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் ரெண்டு பேர் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். ஸோ இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் காத்துட்ருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்ப்பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
2: வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களுமே ரொம்பவே சூப்பராக இருக்கோம்ண்ணா.
3: எப்படி இருக்கு இன்னைக்கு கிளைமேட்லாம்? சேலத்துல மழை பெய்யுதா?
2: திடீர்னு காலையில பளிச்சுன்னு வெயில் அடிச்சது, இப்ப திடீர்னு மோடமா மாறுது, என்னன்னு தெரியலங்கண்ணா.
3: இங்கேயும் அப்படிதான் திடீர்னு மோடமா மாறி இருக்கு. மழை வருமா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு.
2: ஓகே ஓகே, நான் வரும் வரும்ண்ணா.
3: சரிப்பா.
2: இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாடுறோம் தெரியுமாண்ணா?
3: ஆமா ஆமா, இந்த மூணு இடங்கள்ல சொல்லுங்க, ஒவ்வொன்னா சொல்லிடலாம்.
2: ஓகேண்ணா, உங்களுக்கான மூணு இடங்கள் கோவில், விளையாட்டு மைதானம், நீச்சல் குளம்.
3: ஓகே. கோவில் அர்ச்சகர். அப்புறம் விளையாட்டு மைதானத்துல கிரிக்கெட், கிரிக்கெட் பேட். அப்புறமா வந்து ஸ்விம்மிங் பூல்ல வந்து தண்ணி.
2: ஓகே, நான் சூப்பரா சொன்னீங்கண்ணா.
3: அடுத்து வேற ஏதாவது?
2: அடுத்தது வந்துட்டு விலங்கியல் பூங்கா, மின்காட்சியகம், பறவைகள் பூங்கா.
3: சொல்லுங்க.
2: விலங்கியல் பூங்கா, மின்காட்சியகம், பறவைகள் பூங்கா.
3: மான் சொல்லுவேன் முதலாவது, விலங்கியல் பூங்கா.
2: ஓகேண்ணா.
3: அப்புறமா வந்து மின்காட்சியகம்ல வந்து
2: கண்டுபிடிப்புகளுக்கான.
3: நன்றி
2: அண்ணா.

காட்பாடியில இருந்து சந்திரசேகர் அண்ணா நம்ம கூட சேர்ந்து ஜாலியா விளையாண்டாங்க. இதே மாதிரி நீங்களும் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 9787770178 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வாங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா வாழ்க்கை, ஒருத்தனையும் நம்பி எதையும் சொல்ல முடியல.
2: டேய் ரமேஷ், என்னாச்சு, ஏன் இவ்வளோ டல்லா நடந்து வந்துட்டு இருக்க?
1: ஒன்றும் இல்லை சுரேஷ், அரிசி வேணும்னு கேட்டேன், அதுக்கு போய் கடையிலேருந்து வெளியே துரத்து விட்டாங்க.
2: ரைஸை கேட்டேன், சரி அது ஏன் உன்னை கடையிலேருந்து வெளியே துரத்து விட்டாங்க, ஃபுல்லாக சொல்லு.
1: தோ அங்கே தெரியுது பார் ரைஸ் மில்லு, அங்கே போய் தான் மச்சான் ஃப்ரைட் ரைஸ் கேட்டேன், அதுக்கு போய் வெளியே தள்ளி விட்டாங்கடா.
3: Too much! Very much!

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது. இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் தீவாக்கர், ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்கோம்.
7: இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்ணெய் இருக்கும் அப்படிங்கிற விளையாட்டு. இந்த எண்ணெய் இருக்கும் அப்படிங்கிற விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிக்கணும். மறக்காமல் கால் பண்ணுங்கள் மக்களே, 9787-707-107 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் ரெண்டு பேர் கூட ஜாலியாக விளாடலாம். இதனைத் தொடர்ந்து இவ்வளோ நேரம் வந்து நம்ம நேர்கள் கூட விளையாண்டுட்டு இருந்தோம். இப்போ பிரதீபா என்கிட்ட கேட்க போகிறோங்க.
6: பிரதீபா உங்ககிட்ட கேட்க போகிறாங்களா? கேட்டுறோமா? சரி, உங்களுக்கான முதல் கேள்வி, தோட்டம், காவல் நிலையம், திரையரங்கம்.
7: ஓகே, மம்முட்டி, நோட்டு, பாப்கார்ன்.
6: பரவாயில்லையே, நீங்கள் தான் நம்ம எதிர்பார்த்த மாதிரி டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க.
7: நான் தானே கேம் எடுத்தேன், எனக்கு தெரியாதா?
6: இன்னொரு கேட்கவா, தேநீர் கடை, விமான நிலையம், தையல் கடை.
7: ஓகே, தேநீர் கடை, கிளாஸு, சேரு, டேப்பு, அளக்கிற டேப்பு.
6: வாவ், சூப்பர் சூப்பர்.
7: இவ்வளோ நேரம் நீங்கள் என்ன கேட்டீங்க, நான் கேட்கவா, போஸ்ட் ஆஃபீஸ், ரயில்வே ஸ்டேஷன், காலேஜ்.
6: காலேஜ், போஸ்ட் ஆஃபீஸில் வந்துட்டு கடிதம், தண்டவாளம், பேக்.
7: எவ்வளோ இருக்குது காலேஜில், இவ்வளோ நேரம் யோசிக்கிறீங்க,
6: டக்குன்னு வர மாட்டேன்தே.
7: ஓகே மக்களை, நீங்களும் வந்து என்ன இருக்கும் அப்படிங்கிற இந்த ஒரு விளையாட்டில் விளையாடணும்னு நினச்சிக்கணும். மறக்காமல் நான் சொல்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், 9787-707-108 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் ரெண்டு பேர் கூட ஜாலியாக விளாட்லாம். உங்களுக்காக இப்போ சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துகிட்டே இருக்குது. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டை கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்றைக்கான அந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் எங்கள் ரெண்டு பேர் கூட.

0: உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.

0: FM 98.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு வாகை சுடவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு மக்களை. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டா பிரதீபா?
1: அதாவது நம்ம என்ன இருக்கு அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருந்தோம். இந்த என்ன இருக்கு கேமோட ரூல்ஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு மூணு இடங்கள் சொல்லுவோம். அந்த மூணு இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள் நீங்கள் சொல்லணும்.
0: இந்த விளையாட்டு தான் நம்ம விளையாண்டுட்டு இருந்தோம். இந்த விளையாட்டில் நிறைய நேர்கள் கால் பண்ணி ரொம்பவே அற்புதமாக உற்சாகமாக அசத்தலாம் விளையாண்டிங்க. கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இதே போலவே எப்பயுமே உங்களோட ஒத்துழைப்பை எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு, இன்றைக்கி வாகை சுடுவார் நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு அனுப்பலாம் மக்களே. இதோட நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்புறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் மற்றும்
1: பிரதீபா.
0: நன்றி மக்களே, டாடா மக்களே, பை பை
1: பை பை.

ஹோம் டெக்கர் என்ன மாதிரி பண்றது, மன அழுத்தத்தை போக்கி வீட்டை பசுமையாக்க கூடிய எளிய ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். பெரிய செலவெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. பழைய கண்ணாடி பாட்டில்கள், ஊறுகாய் ஜாடிகளை மறுபயன்பாடு செஞ்சு மணி பிளான்ட், சிங்கோனியம், டர்டில் வைன் போன்ற உள்நாட்டு செடிகள் வளர்த்து வீட்டை பசுமையாக்கலாம். குறைஞ்ச இடம், குறைஞ்ச பராமரிப்புல கூட இயற்கை அழகும் மன நிம்மதியும் நம்ம பெறலாம். புறா கூடோ இல்லனா அரண்மனை போன்ற வீடோ எதுனாலுமே நமக்கு அதை அழகுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது இயல்புதான். வீட்டை அழகுபடுத்தணும் அப்படின்னா விலை உயர்ந்த அலங்கார பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேர் நினைக்கிறோம். ஆனா கொஞ்சம் பசுமையும் கொஞ்சம் படைப்பாற்றலும் இருந்தாவே போதுங்க, வீட்டோட தோற்றத்தை நம்ம கொஞ்சமாவது மாத்திடலாம். அதுலயும் பழைய கண்ணாடி பாட்டில்கள், ஊறுகாய் ஜாடிகள் இதை எல்லாத்தையும் நம்ம வந்து பயன்படுத்தி செய்யலாம். தோட்டக்கலை உலகத்துல முதல் முதலா காலடி எடுத்து வைக்கிறவங்களுக்கு மணி பிளான்ட் ரொம்பவே ஏற்ற தேர்வு. இந்த செடி தண்ணீர்லயும் மண்ணிலயும் நல்லா வளரும். வீட்டோட ஜன்னல், அலமாரி இல்லனா வெறுமையா இருக்கக்கூடிய மூலைகள்ல வச்சோம் அப்படின்னாவே பசுமையான தோற்றத்தை இது உருவாக்கும். புதிய தொட்டிகளை வாங்கறதுக்கு பதிலா பயன்படுத்தாம இருக்கக்கூடிய கண்ணாடி பாட்டில்கள் அல்லது ஊறுகாய் ஜாடிகள்ல இதை வளர்த்தா வீட்டுக்கு இயற்கை அழகோட கூடிய வித்தியாசமான அலங்காரம் கிடைக்கும். அடுத்தது அம்பு வடிவிலான வண்ணமயமான இலைகளை கொண்ட சிங்கோனியம் வீட்டுக்கு வளர்க்க ஏற்ற இன்னொரு அழகான செடி. இது தண்ணீர்லயும் மண்ணிலயும் வளரக்கூடும் அப்படின்றதுனால பராமரிக்கிறதும் ரொம்பவே ஈஸியான வேலை. மேசை, புத்தகாலம் மாதிரி இல்லனா வரவேற்பறை போன்ற இடங்கள்ல கண்ணாடி ஜாடிகள்ல வளர்த்தா அந்த இடத்துக்கு புத்துணர்ச்சியையும் அழகையும் சேர்க்கும். அதிக கவனம் இல்லாமயே நல்லா வளரும் தன்மை இதனுடைய சிறப்புன்னு சொல்லலாம். வீட்டுல பால்கனி அல்லது ஜன்னல் பக்கத்துல தொங்கவிடக்கூடிய செடியை தேடுறவங்களுக்கு டர்டில் வைன் சிறந்த தேர்வு. வேகமா வளரக்கூடிய இந்த செடியோட நீளமான கொடிகள் கீழ் நோக்கி அழகா தொங்கும். அதிக இடம் இல்லாத வீடுகள்ல இதை எளிதா வளர்க்கலாம். நல்ல வெளிச்சம் கிடைக்கக்கூடிய இடத்துல வச்சோம்னா செழிப்பா வளர்ந்து வீட்டுக்கு இயற்கை எழில கூட்டும். வீட்டுக்குள்ளார வளர்க்கக்கூடிய பெரும்பாலான அலங்கார செடிகளுக்கு நேரடி வெயில் தேவையில்லை. அதே நேரத்துல முற்றிலும் இருண்ட இடத்துல அதை வைக்க கூடாது. இயற்கை வெளிச்சம் கிடைக்கக்கூடிய ஜன்னல் பக்கத்திலயோ இல்லனா பால்கனியிலயோ வச்சா செடிகள் ஆரோக்கியமா வளரும். தண்ணீர்ல வளர்க்கக்கூடிய செடிகளுக்கு வாரத்துக்கு ஒரு முறை தண்ணீரை மாத்துறது நல்லது. இதனால வேர்கள் சுத்தமா இருந்து துர்நாற்றம் ஏற்படாம தடுக்கலாம். மண்ணுல வளர்க்கக்கூடிய செடிகளுக்கு அதிகமா தண்ணீர் ஊத்துறத தவிர்க்கணும். மண்ணு லேசா உலர்ந்ததுக்கு அப்புறமா தண்ணீர் ஊத்துறது சிறந்தது. அப்பப்ப மஞ்சள் நிறமா மாறின இலைகளை அகற்றணும் அப்படின்னா புதிய தளிர்கள் நல்லா வளர தொடங்கும். வீட்டுல கிடைக்கக்கூடிய தேயிலை தூள், காய்கறி தோள்கள் போன்றவற்றை உரமா பயன்படுத்தணும் அப்படின்னா செடிகள் நல்ல வளர்ச்சி பெறும். என்னங்க, நம்ம வீட்டை இப்படி அழகா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஒரு ஐடியா வந்திருக்கும். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.
2: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாய்மை.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய முக்கியமான புத்தகங்களில் ஒன்றான புத்தனாவது சுலபம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன். புத்தராவது, அதாவது கவலைகள் அற்ற அந்த துறவு நிலை அடைகிறது சுலபம் அப்படின்னு இந்த தலைப்புக்கு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாமா அப்படின்னா இல்லைங்க. இந்த கதைகளோட உலகத்துக்குள்ளார நுழைஞ்சா இது பல ஆழமான உண்மைகளை நமக்கு வந்து புரிய வைக்கும். இந்த தொகுப்பில் வர பல கதைகள் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை பற்றி தான் சொல்லுது. புத்தரோட கதை எல்லாருக்குமே தெரியும். சித்தார்த்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இளவரசராக இருந்தபோது அவருக்கு எந்த துயரமும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா அரசர் அரண்மனைக்குள்ளாரியே அவரை வந்து பாதுகாப்பாக வளர்த்தாங்க. எங்கேயும் சித்தார்த்தன், அதாவது புத்தர், எந்த முதியவரையும் பார்த்துடக்கூடாது, நோயாளியும் பார்த்துடக்கூடாது, ஒரு இறந்தவரை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக வெளி உலகமே தெரியாமல் அவரை வந்து வளர்த்துறாங்க. ஆனால் அவர் வெளி உலகத்தை பார்க்குறாரு, பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்து துறவி ஆகிறாரு. இது வந்து புத்தரோட கதை. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தந்தைகளும் நினைக்கிறாங்க, அதாவது தன்னுடைய மகனை இல்லாட்டி மகளை இந்த வெளி உலகோட தோல்விகள்லேருந்தும் ஏமாற்றங்கள்லேருந்தும் காப்பாற்றுறதுக்கு ஒரு அரண்மனை போன்ற ஒரு பாதுகாப்பை குடும்பத்துக்குள்ளார உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையால் என்ன நடக்குது அப்படின்னா, இளவும் பஞ்சு எப்படி காத்தோட போராடி கீழே விழுதோ அதே மாதிரி தான் பிள்ளைகளும் தங்களோட வீட்டோட அரவணைப்பை கடந்து இந்த சமூகத்துக்குள்ளார வந்து தான் ஆகணும், கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாருங்க. அதாவது தந்தை எவ்வளோதான் ஒரு காவலாளியாக நின்னாலும் வாழ்க்கையோட நிஜங்களையும் வழிகளையும் பிள்ளைகள் அனுபவித்தே தீரணும். உலகத்தோட யதார்த்தமும் மனிதர்களுடைய முகமூடிகளும் அவங்கள ஒரு கட்டத்தில் மோதி பார்க்க தான் செய்யும். அதை தடுத்து நிறுத்த எந்த சக்தியாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புத்தரோட கதையோடு ஒப்பிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்பாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப உணர்வு பூர்வமாக அதே சமயம் அழுத்தமாகவும் பேசுகிற ஒரு புத்தகம் தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின இந்த புத்தனாவது சுலபம் அப்படின்ற புத்தகம். வாழ்க்கையோட சிக்கல்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் மனித மனதோட விசித்திரங்களை உணர்றதுக்கும் ஒரு முறை கட்டாயமாக வாசிக்க வேண்டிய புத்தகம்தான் இந்த புத்தகம். கட்டாயமாக வாங்கி படிங்க எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய புத்தனாவது சுலபம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, மீள் உருவாக்க விவசாயம் பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம், நான் ரவிசங்கர் கருப்பையா. நியூ விவா பயோ நியூட்ரியன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப்போட ஃபவுண்டர், திருச்சியில் இருக்கு. இந்த ஸ்டார்ட் அப் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீளுருவாக்க விவசாயம், ஆங்கிலத்தில் இதை ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விவசாய முறையை விவசாயிகள் இடத்துல கொண்டு போகணும் அப்படின்றது தான் இந்த ஸ்டார்ட் அப்புடைய நோக்கம். இப்போ இந்த ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர்னா என்ன, இதுக்கும் இன்னைக்கு இருக்கிற ரசாயன விவசாயத்திற்கோ இல்லை இயற்கை விவசாயத்திற்கோ என்ன வேறுபாடு, அப்புறம் இந்த மீளுருவாக்க விவசாயத்தில் இருக்கிற அறிவியல் என்ன, அதை எப்படி நம்மளுடைய விவசாய நடைமுறைகள்ல அதை செயல்படுத்துறது, அதனால நமக்கும் நம்ம விளைவிக்கிற பயிருக்கும் என்னென்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பத்தியும் முழுமையா நம்ம பார்க்கலாம். இந்த விவசாய முறைய பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மண்ணை பற்றி, நமது மண்ணை பற்றி ஒரு ஆழமான புரிதலை வளர்த்துக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். இப்போ மண் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 3 பண்புகள் இருக்கு. 1 இயற்பியல் பிசிக்கல் ப்ராப்பர்டிஸ்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று வேதியியல் கெமிஸ்ட்ரி ப்ராப்பர்ட்டின்னு இருக்கு, ஆர்கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்கு, மூணாவது உயிரியல் பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது ஒரு விவசாயத்திற்கு நல்ல மண் அப்படின்னா இந்த 3 அறிவியல்களும், அதாவது இயற்பியல் வேதியியல் உயிரியல், இந்த 3 அறிவியல்களும் ஒரு சமநிலையில இருக்கும் பொழுதுதான் அது உயிருள்ள மண்ணா இருக்கும். அந்த மாதிரி மண்ணில இருந்து தான் நம்மளால ஒரு நல்ல விளைச்சலை எடுக்க முடியும்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப இதுல இருக்கக்கூடிய பண்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. கண்டிப்பா நம்ம சேலம் மாவட்டம் மற்றும் சுற்று வட்டார மக்களுக்கு இது வந்து உதவியா இருக்கும். அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள்

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது. இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டாரம் மங்களம் கிராமத்துல இருந்து உஷாக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மஞ்சள் விதைகளை எடுத்து எந்த மாதிரி வழிமுறைகள்ல சாகுபடி செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
1: அந்த விதை வந்து நம்ம வயல்ல இருக்கிறதுலே நல்லா ரொம்ப ஒல்லியா ஒரு மாதிரி மேல பூசாம்படந்த மாதிரி, மற்றபடி ஏதாச்சும் பூச்சி தொல்லை அரிப்பு இல்லாத நல்ல சுத்தமான மஞ்சளா எடுத்து அதை நம்ம ஒரு ஏக்கருக்கு இவ்வளோன்ற மாதிரி ஒரு ஏக்கருக்கு 100-150 கிலோ வைப்போம். நாங்க 150 கிலோ வரைக்கும் அப்புறம் 2 ஏக்கர் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 300 கிலோக்கு இடைய வச்சு ஒரு மரத்துக்கடியில நல்லா வாழா கொட்டி மேல வந்து இந்த மஞ்சள் சருவை போட்டு மூடி வச்சிருவோம். அது பாத்தீங்க அப்படின்னாக்க வைகாசி பிறந்துருச்சு அப்படின்னாலே நம்ம உழவு ஆட்ட ஆரம்பிச்சாலே அது லைட்டா குறுப்பு வந்தே இருக்கும். அப்ப வந்து குறிப்பு அந்த மஞ்சள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொட்டேட் ஒட்டி உரம் போட்டு எல்லாம் ரெடியா இருந்ததுக்கு அப்புறம் ஏறு மாட்டை விட்டு 1.5 பார் நெட்டா எழுப்பாங்க. அந்த பார் ஓட்டிட்டே முன்னாடி போகும்போது பின்னாடி வந்து 4 லேடிஸ் வந்து மஞ்சளை வந்து கரெக்டா 1.5 அரை அடிக்கு 1 மஞ்சள் வந்து கரணைய வச்சு வச்சோடனே அடுத்து வந்து மண்ணை வச்சு மறுபடியும் அது மண்ணை மூடுவாங்க. மற்ற மேல வந்து கரை போட்டு அதுக்கப்புறம் உடனே மறுநாள் தண்ணி வரும். தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 நாள் ஊடு பயிரா வசதி இருக்கு, நம்ம அடிக்கடி வேலை பார்க்கலாம் அப்படின்னா உடனே 1st நாள் மஞ்சள் வைக்கிறோம், தண்ணி விடுறோம். அந்த மஞ்சள் ஈரப்பதம் ஓரளவு இருக்கும்போது மறுநாள் வெங்காயத்தை ஊனிடலாம். அதுல வெங்காயத்தை வந்து இடைவெளி ஒரு மஞ்சள் விட்டு ஒரு வெங்காயம், ஒரு மஞ்சள் விட்டு ஒரு வெங்காயம், அப்படி வெங்காயம் ஊன்னோம் அப்படின்னா அது நம்ம கை செலவுக்கு ஆயிடும். அந்த வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 நாள்ல நமக்கு அறுவடை ஆயிடும். 60 நாளைக்கு இடைப்பட்டதுல ஒரு 30 நாள்ல நம்ம ஒரு களை வெட்டணும். அப்ப மஞ்சள் களை வெட்டுறதும் வெங்காயத்து களை வெட்டுறது ரெண்டுத்துக்கும் ஒரே களையா போயிடுது. களையை வெட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 60வது நாள் வெங்காயம் புடுங்கிடுவோம். வெங்காயம் புடுங்கும் போதே பில்லு நிறைய இருக்கும். அப்ப வெங்காயத்தை அறுவடை பண்ணிக்கிட்டு திரும்ப வந்து களை வெட்டி பில்ல புறம் எடுக்கிறோம். எடுத்துட்டு அப்ப கரை எல்லாம் களைஞ்சிரும். வெங்காயம் புடுங்குறோம், களை ஒரு டைம் ரெண்டு டைம் வெட்டும் போது அந்த மேல குவியெல்லாம் இருக்கணும் மஞ்சளுக்கு, அந்த கரை களைஞ்சிரும். அப்ப அது என்ன பண்றோம் அப்படின்னா அந்த கரைக்காக திரும்ப ஆளை விட்டு மண் அணைக்கணும்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அதே போல நம்ம கை செலவுக்கு வெங்காயம் சாகுபடியும் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இணை தொழில் ஏதாவது செஞ்சா மட்டும்தாங்க விவசாயத்துல நம்ம நஷ்டம் அப்படின்றது பெரிய அளவுல ஏற்படாது. அதனால கூட நம்ம இணை தொழில இந்த மாதிரி எல்லாம் வந்து செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க.

0: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
2: என்னடா வாழ்க்கை, ஒருத்தனையும் நம்பி எதையும் சொல்ல முடியல.
3: டே ரமேஷ், என்னாச்சு, ஏன் இவ்வளோ டல்லாக நடந்து வந்துட்டு இருக்க?
2: ஒன்றும் இல்லை சுரேஷ், அரிசி வேணும்னு கேட்டேன், அதுக்கு போய் கடையிலேருந்து வெளியே துரத்து விட்டாங்க.
3: ரைஸை கேட்டே சரி, அதுக்கே உன்னை கடையிலேருந்து வெளியே துரத்தி விட்டாங்க, ஃபுல்லாக சொல்லு.
2: தோ அங்கே தெரியுது பாரு ரைஸ் மில்லு, அங்கே போய் தான் மச்சான் ஃப்ரைட் ரைஸ் கேட்டேன், அதுக்கு போய் வெளியே தள்ளி விட்டாங்கடா.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல வேளாண் பொறியியல் கல்லூரியின் கீழே செயல்படக்கூடிய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு பொறியியல் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் அருணாதேவி என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, பசுமை கூடாரத்துல காய்கறி சாகுபடி எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நாமளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம். பசுமை கூடாரம் என்பது ஒளி ஊடுருவக்கூடிய கண்ணாடி அல்லது பிளாஸ்டிக் கூரையினால் போர்த்தப்பட்ட ஒரு அமைப்பா. பசுமை கூடாரம் உள்ளே பயிர் வளர்ச்சி மற்றும் விளைச்சலுக்கு தேவையான தட்பவெப்பநிலை உருவாக்கப்படுகிறது. பயிர்கள் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட பருவ காலங்களில் தான் பயிரிடப்படுகிறது. உதாரணமாக தக்காளி பயிரை எடுத்துக்கொண்டோமானால் மே அல்லது நவம்பர் மாதங்களில் தான் அதிகமாக பயிரிடப்படுகிறது. இதே போல் மற்ற பயிர்களும் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் மட்டுமே பயிர் செய்யப்படுகிறது. ஏனென்றால் சீதோஷ்ணநிலை அதற்கேற்றவாக அப்பொழுதுதான் உள்ளது. இதனால் சில பருவங்களில் மட்டும்தான் குறிப்பிட்ட பயிர்களின் விளைச்சல் நமக்கு கிடைக்கும்.

0: வருகிறது. பருவ காலங்களை நம்பி பயிர் செய்வதால் சில சமயம் பருவநிலை மாற்றத்தினால், அதாவது அதிக வெப்பம், காற்று, வறண்ட வானிலை மற்றும் மழை இவற்றினால் உரிய விளைச்சல் கிடைப்பதில்லை. இதனால் பல சமயங்களில் விளைவிக்கும் பொருட்கள் தரம் குறைந்ததாக உள்ளது, மேலும் உரிய நல்ல விலை கிடைப்பதில்லை. இதற்கு பாதுகாக்கப்பட்ட சாகுபடி முறையான பசுமை கூடார சாகுபடி ஒரு நல்ல தீர்வாக உள்ளது. இந்த பாதுகாக்கப்பட்ட பசுமை கூடார சாகுபடி முறையில் பயிர் வளர்ச்சி தேவையான அதற்கேற்ற தட்பவெப்பநிலையை உருவாக்குவதால் அதிக விளைச்சலும் தரமான விளைபொருட்கள் உருவாக்குவதற்கும் வழிவகை செய்ய முடிகிறது. எனவே காய்கறி பயிர்களை பசுமை கூடாரத்தில் சாகுபடி செய்வது அதிக மகசூல் பெற வழிவகை செய்கிறது. பசுமை கூடாரத்தின் உள்ளே தாவரங்கள் இரவில் வெளிவிடுகின்ற கரியமில வாயு உட்புறத்திலே தங்கிவிடுவதால் பகல் நேரத்தில் தாவர ஒளி சேர்க்கைக்கு அதிகப்படியான கரியமில வாயு கிடைக்கின்றது. இதனால் 3 முதல் 5 மடங்கு வரை ஒளி சேர்க்கை அதிகமாகின்றது. ஒளி சேர்க்கை அதிகமாவதால் விளைச்சல் அதிகமாகவும் தரமாகவும் இருக்கிறது. மேலும் அதிக காற்று, மழை, அதிக வெப்பநிலை மற்றும் பூச்சி நோய்களில் இருந்தும் செடிகளை பாதுகாக்கிறது. பசுமை கூடாரத்தில் காற்றின் ஈரப்பதம், வெப்பநிலை, நீர் ஆவியாதலை தடுத்தல், பூச்சி நோய் தாக்குதலை தடுத்தல் போன்ற நன்மைகள் சாத்தியப்படுவதால் பயிர் வளர்ச்சி அமோகமாக இருக்கிறது.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப பசுமை கூடாரத்துல சாகுபடி செய்யறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்களும் இதை பத்தி தெரிஞ்சிருப்பாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: சேலத்தின் முகங்கள். சேலம்

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: செயற்கைக்கு மாற்று, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிய காலம் எல்லாம் மலை ஏறி போச்சுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப குச்சியால பல் தேய்க்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே குறைவா தான் இருக்காங்க. நாங்க சின்னவங்களா இருந்தப்ப நெல் ஊமி சாம்பலை பயன்படுத்தி கை விரலால பல் துளக்கின காலம் ஒரு சிலருக்கு ஞாபகம் வரும். இப்ப பல் துளக்க பல வகை பற்பொடிகள் பற்பசைகள் வந்துருச்சுங்க. பல் துளக்கறதுக்கு பயன்படுத்தக்கூடிய துளக்கிய சில மாதங்களுக்கு ஒரு தடவை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்றாங்க. உலகம் ஃபுல்லாவே பல கோடி பேர் பயன்படுத்தக்கூடிய பல் துளக்கிகள் பற்பசை டியூபுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுதோறும் தூக்கி எறியக்கூடிய நெகிழி குப்பையை நினைச்சோம் அப்படின்னா வருத்தம் இன்னும் அதிகமா தாங்க இருக்கு. இதுக்கெல்லாம் தீர்வு தான் என்ன? அரப்பு மரம். குளிக்க, துணி துவைக்க, பாத்திரம் தேய்க்க அப்படின்னு சொல்லிட்டு பல வகையிலும் பயன்படுத்தக்கூடிய செயற்கை பொருள்களால சூழல் மாசு ரொம்பவே அதிகம் ஆயிடுச்சு. சின்ன வயசுல இருந்து உடம்பு தலைக்கு தேய்ச்சி குளிக்க கடலை மாவு அரப்பு தூள் இதை தான் நாங்க வந்து பயன்படுத்திருக்கோம் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. ஒரு சில ஊர்கள்ல அரப்பு மரங்கள் இல்ல, ஆனா அரப்பு தூளை வேற இடங்கள்ல இருந்து நம்ம கொண்டு வந்து விற்பனை செய்வாங்க. நம்மளுமே பார்த்திருப்போம் ஒரு சில இடங்கள்ல. இங்க காட்டுல அரப்பு மரங்கள் நிறையவே இருக்கு. அது இந்த இடத்துல இயற்கையாகவே வளர்றது. இந்த மரத்துக்கு உசிலை மரம் அப்படின்ற பெயருமே இருக்கு. இங்க இது நிறைய கிடைக்கிறதுனால ரொம்பவே வசதியா இருக்கு. இலையுதிர் மரங்கள் தளிர்த்த பின்னாடி கிடைக்கக்கூடிய இளம் இலைகளே பயன்படுத்த ஏற்றதா இருக்கும். அதால கிடைக்கக்கூடிய புடியே நல்லா நுரைக்கும். இலைகளை பறிச்சு நல்ல வெயில்ல ஒரு நாள் உலர்த்தனா போதும். குச்சிகளை நீக்கிட்டு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆண்டு ஃபுல்லாவே பயன்படுத்தலாம். பொடி ஒண்ணு பயன் பல. எலுமிச்சம் பழங்கள்ல சாறு பிழிஞ்சதுக்கு அப்புறமா அதோட தோலை வீணாக்காம நல்லா காய வச்சு பொடி செஞ்சு அரப்பு தூளோட கலந்துக்கலாம். அப்படி ரெண்டையும் சேர்த்து தேய்க்கிறப்ப நல்லா நுரைக்கும். நறுமணம் மிகுந்த செயற்கை கலவை கட்டிகளை காட்டிலும் இயற்கையா கிடைக்கக்கூடிய இந்த பொடி ரொம்பவே நல்லாவே இருக்குது. இதுவே நம்மளுடைய தோலுக்கு அதிக நன்மையையும் கொடுக்கும். சூழலுக்கு கேடில்லை அப்படின்னு சொல்லலாம். பாத்திரங்களை துளக்கதற்கும் பாத்திரங்களை துளக்குவதற்கும் இந்த பொடி ரொம்பவே நல்லா பயன்படுது. இது நல்லா நுரைக்கிறதுனால பாத்திரங்கள்ல இருக்கக்கூடிய அழுக்க நீக்கிடுது. கழிப்பறைய தூய்மைப்படுத்தவும் இந்த பொடியை பயன்படுத்துறோம். ஒரு பொடியில பல பயன்கள். அரப்பு தூளை மோர் கரைசல்ல ஊற வச்சு பூச்சி விரட்டியாவும் வளர்ச்சி ஊக்கியாவும் பயன்படுத்துறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பூந்தி கொட்டையும் பல வகைகள்ல பயன்படுது. தங்க நகைகளை பூந்தி கொட்டை பொடியால சுத்தம் செய்யறதுனால நகைகள் பளிச்சிடும். அதுல நிறைய நுரை வர்றதுனால துணி துவைக்கவும் பாத்திரங்கள் கழுவுறதுக்கும் பயன்படுது. அதே நேரம் இங்க இருக்கக்கூடிய ரெண்டு மரங்கள்ல இன்னுமே காய்கள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. வேளாண் தொழில அளவற்ற வேலை சுமை எப்பவுமே இருக்கு. சாணி அள்ளி ஒரு இடத்துல கொட்டுறதை காட்டிலும் அதை கரைக்கிறது பொங்கி வரும் கழிவை அகற்றுவதும் கூடுதலான வேலை சுமை தாங்க. அதனால இதை தவிர்த்து விடுறாங்க. வருங்காலத்துல எரிவாயு உருளைக்கிழங்குக்கு தட்டுப்பாடு நேர்ந்துச்சு அப்படின்னா ஒருவேளை அனைவருமே இது குறித்து நம்ம சிந்திக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, செயற்கைக்கு மாற்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்க கூட நினைஞ்சிருக்கேன் பிரதீபா. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியின் மூலமா தங்களோட உழைப்பாலும் திறமையாலும் தனித்துவமான முயற்சிகளாலும் ஒரு அடையாளத்தை உருவாக்கிய சாதனையாளர்களை தொடர்ந்து நாம சந்திச்சுட்டு வரோம்.

0: எக்ஸசைஸ்க்காகவே பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் வச்சு ஸ்டோர் நடத்திட்டு இருக்கோம்.
1: ஓகே ஓகே மேம். மேம் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, எப்படி இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணீங்க?
0: பெருசாக படிக்கல. ஓகே, ஸோ படிப்பில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் இந்த மாதிரி ஒரு ஃபேஷனில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அப்போவே எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை. அண்டு நான் அங்கே கூட எனக்கு வந்து பிஸ்னஸில் அவ்வளோவா எனக்கு வந்து வரல, பட் எங்கள் அப்பா வந்து கோல்ட் ஸ்மித். ஆஸ் அ கேர்ளாக கோல்ட் ஸ்மித்தில் நிறைய ஒர்க் எனக்கு தெரியும். ஸோ அப்போவே எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பேஷனேட்டாக இருக்கேன் அப்படிங்கிறது இப்போ ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். மேபி நான் வந்து கோல்ட் ஸ்மித்லேயே கூட இன்னும் மேலும் வந்திருக்கலாமோ, மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு.
1: புரியுதுங்க மேம். மேம் அதாவது உங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு மேம்?
0: ஷுவர், ஜேர்னி அப்படின்னதும் பெரிய ஜேர்னி சொல்லவே முடியாது. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே பார்த்து இன்னுமே பக்குவப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இருக்கு என்னோட லைஃபை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜேர்னியில் நிறைய ஸ்ட்ரகல் அப்படின்னு நான் பார்த்தேன்னா, சோஷியல் மீடியா வந்ததும் நான் எனக்கு வந்து நிறைய என்ன சொல்கிறது அன்வான்டெட் பீப்புள் நிறைய ஸ்ட்ரகல் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் மீறி என்ன சொல்யூஷனோ அது பண்ணிவிட்டு நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா என்னோட தைரியம் அண்ட் எனக்கு என் ஃபேமிலி கொடுத்த தைரியம்.
1: நிறையா ஸ்ட்ரகிளை தாண்டி ரொம்ப ஸ்ட்ராங் உமனாக இருந்திருக்கீங்க மேம்.
0: கண்டிப்பாக இப்போ மட்டும் இல்லை, ஃப்ரம் த பர்த் அப்படின்னு சொல்லணும். நாங்கள் வந்து சிப்ளிங்ஸ் 4 மெம்பர்ஸ், அந்த நாம் மட்டும்தான் ஸ்ட்ராங் எங்கள் வீட்லேயே அப்படின்னு நான் பெருமையாக சொல்லிக்குவேன்.
1: சூப்பர் மேம். மேம் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ற எண்ணம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு மேம்?
0: இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். மேரேஜ் பண்ணி வந்ததுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். பட் அந்த 10 இயர்ஸ் ஆயிடுச்சு, பிள்ளைங்கள்லாம் ஒரு அளவுக்கு ஒரு 3 இயர்ஸ் வளர்த்து விட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வீட்லேயே இருக்கணுமா அப்படின்னு எல்லாம் தோணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும். என்னடா நம்ம வந்து சமையல் செய்கிறோம், சாப்பிட்டோம், வந்தோம், தூங்குறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து இப்படி இருக்கக்கூடாது, சம்திங் வி ஹாவ் டு டூ அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் எனக்கு யார் அப்படின்னா என்னோட மாமனார் மாமியார். ஸோ அவங்க மாமனார் வந்து ஹேண்டிகேப், அப்படி இருந்தும் எங்களுக்கு வந்து எவ்வளவோ அவங்க ஒர்க் பண்ணி காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சு அவங்க வந்து ஒர்க் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது வை நாட் நாம் வந்து பண்ணக்கூடாது, ஏன் இப்படி அவங்க ஏஜ் ஆனவங்களும் அப்படி பண்ணிட்டுருக்காங்க, நம்ம ஏஜுக்கெல்லாம் நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே எனக்கு மோட்டிவேஷனெல்லாம் இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் எனக்கு வந்து பிஸ்னஸில் இறங்கலாம் அப்படின்னு தோணுச்சு.
1: எந்த ஒரு சின்ன விஷயம் அப்படின்னாலுமே மோட்டிவேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது உங்கள் மாமனார் மாமியார் கிட்டேருந்து கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் மேம். இன்னுமே உங்ககிட்ட நிறையா விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்க மேம். நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் பேசிகிட்டே இருக்கேன் நான் உங்கள் பிரதீபா. உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது, அதை கேட்டுட்டு வாங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம்.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இன்னோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில், கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ.
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம். நான் ராஜீவ். டால்மியா போர்டில் இருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்க திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த சாலை முடியுது. இவ்வளவு நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றியிருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்திருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டணும், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவாயிருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டிக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டே இருக்கேன். நான் உங்க பிரதீபா. நம்ம கூட சிறப்பு விருந்தினரான சுபா மேமும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ மேம், இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இத்தனை வருஷங்கள் ஆயிருக்கும். இத்தனை வருஷங்கள்ல நீங்க சந்திச்ச நிறைய சேலஞ்சஸ், அதுல இருந்து எப்படிலாம் கடந்து வந்தீங்க?
4: சேலஞ்சஸ் பெருசாக சொல்லணும் அப்படின்னா ஃபினான்ஷியலி, ஏன்னா ஒரு லேடி வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்பி வீட்டில் வந்து டக்குன்னு இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி யாருமே கொடுக்க மாட்டாங்க. வீட்லேயும் பயப்படுவாங்க, ஏதாவது லாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு இது எப்படி பண்ணேன் அப்படின்னா, எடுத்த உடனே அகலக்கால் வைக்காமல் ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சிருந்தேன். ஸோ 10க்கு 10 தான் என்னோட வஸ்திரக்கலா அப்படின்ற ஒரு சின்ன கடை ஆரம்பித்து. ஸோ அந்த சின்ன கடை இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 20 members நான் வந்து ஒர்க் கொடுத்து, என்னோட பேக் எண்ட்ல ஒரு 20 members இருக்காங்க, ஸ்டோர்ல ஒரு 20 members இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒர்க் கொடுத்து அவங்களோட வாழ்க்கையும் நான் வந்து ஓகே ஒரு ஒளி கொடுக்குறேன் அப்படின் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ யாருமே பிஸ்னஸ் பண்றது அப்படின்னா பெருசா பண்ணணும் அப்படின்னு நினைக்காம சின்னதாக ஆரம்பிச்சு அதுல சக்சஸ் எவ்ரி இயர் நம்ம காமிச்சுட்டே இருந்தா வீட்டில் இருக்கிறவங்களும் நம்மளை நம்பி பிஸ்னஸ்லயோ இல்லை வேற எந்த ஒர்க் ஆனாலும் கண்டிப்பா நம்பி நமக்கு ஃபினான்ஷியலி ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. நாட் ஓன்லி தட், இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நம்பி அனுப்புவாங்க. ஸோ தட் நாமளும் அதுக்கேற்ற மாதிரி நாமளும் நடந்துக்கணும்.
3: அதாவது சிறு துளி பெருவெல்லம் அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே அருமையாக சொன்னீங்க மேம்.
4: தேங்க்யூ ஸோ மச்.
3: ஓகே ஓகே மேம். மேம், இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க உங்களுக்கு, அதில் ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க ஏதாவது தனியாக ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்களா மேம்?
4: ஃபீட்பேக்குன்னு எடுத்தா என்னோட கஸ்டமர்ஸ் என்கிட்ட வந்து கைப்பிடிச்சி அழுதுட்டாங்க. நான் நினைச்சேன் எதுதான் அழுகுறாங்க, ஏதாவது ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆயிடுச்சா என்ன ஏது, யாராவது பாருங்க ஏன்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் பதறிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தா அவங்க கைப்பிடிச்சிட்டு, மேம் பிளஸ் சைஸ் லேடிஸ் ஹெல்தி பாடி பீப்புள், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸே இல்லாம நாங்கள் வந்து சும்மா ஏதோ ஒரு தான்ல துணி எடுத்து பேண்ட் ஒரு கலர் பாட்டம் ஒரு கலர் ட்ரெண்ட் இல்லாம ரொம்ப என்ன சொல்றது, நமக்குன்னா ட்ரெஸ்ஸே இல்லை, நம்ம இப்படிதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஃபேஷனபிளா நம்ம வந்து ட்ரெஸ் எடுத்து எங்களையும் ஒருத்தர் பாராட்டுறாங்க, இன்னைக்கு உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க ஃபேஸ்ல அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஆனந்த கண்ணீர்ல என் கை பிடிச்சி அவங்க அழுதுட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரியலி கூஸ் பம்ஸா இருந்தது அந்த மொமெண்ட். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நான் ஓகே பிளஸ் சைஸுக்கு நான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் அவங்க சொன்னது வந்து, எல்லாரும் சொல்லுவாங்க கொஞ்சம் குண்டா இருந்தாலே எவ்வளோ குண்டா இருக்கா அப்படின்னு சொல்லி இழிவா பேசுவாங்க. பட் நீங்க வந்து அதுக்கு ஒரு பேர் வச்சு வீடியோல வந்து நான் ஹெல்தி பாடி பீப்புள் அப்படின்னு சொல்லி ஒரு அதுக்குன்னு ஒரு மரியாதையா ஒரு பேர் கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த கேட்கும் போதே அப்படின்னு நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க.
3: சூப்பர் மேம். அதாவது ஒருத்தவங்களை இழிவாக சொல்லாமல் அவங்களுக்குமே ஹெல்த்தி பாடி அப்படின்ற பேர் வச்சதும் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க மேம். இன்னுமே நிறையா விஷயங்களை மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் பேசிகிட்டே இருக்கேன் நான் உங்கள் பிரதீபா. பேக் டு பேக்கில் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவு பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம், எதிர்காலத்தை காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்க கூட பேசிட்டே இருக்கேன் பிரதீபா. நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினரான சுபா மேமும் பேசிட்டே இருக்காங்க. மேம், உங்களோட பிசினஸ் மக்கள் கிட்ட கொண்டு போறதுக்கு சோசியல் மீடியா எவ்வளவு உதவியா இருந்துச்சுங்க மேம்?
2: கண்டிப்பாக சோஷியல் மீடியா தான் எனக்கு லைஃப் கொண்டு வந்தது. ஏன்னா ஒரு 10 இயர்ஸ் இந்த பிஸ்னஸோட ஜர்னியில் நான் யாருன்னே யாருக்கும் தெரியாது. வஸ்திரகலா சுபா அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒரு மூலையில் முடங்கி இருந்தேன். கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓகே மூட்டை கட்டிட்டோம், எல்லாமே மூட்டை கட்டி எடுத்து யாருக்காவது கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் மூட்டை கட்டியாச்சு. பட் வஸ்திரகலாவில் இப்படி இந்த நிலைமைக்கு ஆகிறதா அப்படின்னு நினைக்கும் போது அன்னைக்கு முடிவு எடுத்தேன், நோ இது வந்து நம்ம வந்து பேக் ஸ்டெப் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முடிவு பண்ணேன். நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்போது சோஷியல் மீடியா வந்தேன். ஆன்லைன் ஆர்டர்ஸ் 1 இல்லை 2 இல்லை, ஒரு நாளைக்கு 1000 மெசேஜஸ், ஒரு நாளைக்கு 200 பார்சல்ஸ் நாங்கள் அனுப்புகிறோம். அப்படியே நம்ம வந்து வளர்ந்தது தான் காட் கிரேஸ். நாங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளைக்கு 200 300 சம்டைம்ஸ் இன்னும் அதுக்கு மேலேயே பார்சல்ஸ் வந்து போகிற அளவுக்கு சப்போர்ட்டு இருக்குது நமக்கு. அது இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட் நான் வந்து சொல்கிறதே வஸ்திரகலா குயின்ஸ், அதாவது ப்ளஸ் சைஸ் ஆகட்டும் ஸ்மால் சைஸ் ஆகட்டும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் is the most important அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு பிடிக்கலையா வந்தாங்க அப்படின்னா என்னோட ஸ்டாஃப்ஸ் கூட நான் சொல்லுவேன், வந்தாங்க அப்படின்னா அவங்க எடுக்கிறாங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் எடுத்து காமிக்காதீங்க. அவங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் அவங்க எடுக்கட்டும், இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எங்களோட ஸ்டாஃப்ஸுக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அவங்க வந்து ஹாப்பியாக அவங்க வந்து அந்த சாட்டிஸ்ஃபைடாக எடுத்துகிட்டு போகும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சிட்டு போவாங்க. ஸோ அதுதான் எனக்கு எல்லா கஸ்டமர்ஸ் மூஞ்சிலையும் நான் பார்க்குறேன்.
1: சூப்பர் மேம், அதாவது கஸ்டமர்ஸோட ஹாப்பினஸ் தான் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்ல வரீங்க.
2: வஸ்திரக்கலா அதுதான் விரும்பும்.
1: ஓகே ஓகே மேம். மேம், இத்தனை வருஷம் அனுபவங்களில் உங்கள் கூட உங்கள் ஜேர்னியில் சப்போர்ட்டிவாக இருந்தவங்களாம் யாருங்க மேம்?
2: இது நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறது எல்லாருக்குமே சொல்லுவேன், கேட்டுக்கோங்க. என்னென்னா எங்களை மாதிரி அதாவது ரொம்ப படிக்காமல் எதுவுமே தெரியாமல் ஆனால் நாங்கள் வந்து இப்போது பிஸ்னஸ் பண்ணணும் நாங்கள் நினைக்கிறோம். உமன் ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய பேர் வந்து படிச்சுட்டு தான் பிஸ்னஸ்க்கு வராங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ ஓரளவுக்கு படிச்சிருப்பாங்க பட் எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும். இது எல்லாருமே கேட்டுக்கோங்க. என்ன மாதிரி தாய்மார்கள் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட பிள்ளைங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா என் பையன் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சப்போர்ட்டிவ்.

0: என் பையன் என் பொண்ணு ஃப்ரம் த ஸ்டார்டிங். நான் சோஷியல் மீடியா எப்போ வந்தேனோ ஃபுல் பேக் எண்டாக அவங்க ரெண்டு பேருமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே வஸ்திரகலா பேஜ் ஸ்டார்ட் ஆன அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து அவங்க தான் பேக் போன், எல்லாமே அவங்க தான். என்ன மாதிரி தாய்மார்கள் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக எல்லா பசங்களும் அவங்களுக்கு பேக் போனாக இருந்து சப்போர்ட் பண்ணுங்க. இதை என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்டாக கூட எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட தொழில் நடத்த வாரிசு வேணும் அப்படின்னு இருந்தது. இப்போ அப்படி இல்லை, காலம் மாறிடுச்சு. அம்மாவோட பிசினஸ் எடுத்துட்டு போறதுக்கு பசங்க வந்துட்டாங்க இப்போ. சோ தைரியமா சொல்லலாம், அம்மாவோட தொழில் யார் பாக்குறது அப்படின்ற மாதிரி ஒரு வாரிசு வந்து நம்ம வந்து கொண்டு வர அளவுக்கு ஜெனரேஷன் மாறிட்டே இருக்கு. நீங்களும் நிறைய சோசியல் மீடியால பார்த்துட்டு தான் இருக்கீங்க அம்மாவோட பிசினஸ் பசங்க எடுத்திருக்கிறது. ஸோ அதே மாதிரி தான் என்னோட விஷயத்திலும் என்னோட பையன் என் பொண்ணு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க.
1: கண்டிப்பாங்க மேம், ரொம்பவே அருமையாக சொன்னீங்க. அதாவது ஃபேமிலி எல்லாருமே நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு. நேயர்களே, இன்னுமே நிறையா விஷயங்களை மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிகிட்டே இருக்கேன் பிரதீபா. இதனைத் தொடர்ந்து உங்களுக்கு பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வாங்க மக்களே, தொடர்ந்து பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா வாழ்க்கை, ஒருத்தனையும் நம்பி எதையும் சொல்ல முடியல.
2: டே ரமேஷ், என்னாச்சு, ஏன் இவ்வளவு டல்லா நடந்து வந்துட்டு இருக்க?
1: ஒண்ணும் இல்ல சுரேஷ், அரிசி வேணும்னு கேட்டேன், அதுக்கு போய் கடையில இருந்து வெளியே தோர்த்து விட்டாங்க.
2: ரைஸ் கேட்டே சரி, அதுக்கே உன்னை கடையில இருந்து வெளியே தோர்த்து விட்டாங்க, ஃபுல்லா சொல்லு.
1: தோ அங்க தெரியுது பாரு ரைஸ் மில்லு, அங்க போய் தான் மச்சான் ஃப்ரைட் ரைஸ் கேட்டேன், அதுக்கு போய் வெளியே தள்ளி விட்டாங்கடா.
3: Too much! Three much!

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டே இருக்கேன் பிரதீபா. நம்ம கூடவே சிறப்பு விருந்தினரான சுபா மேமும் பேசிட்டே இருக்காங்க. மேம், ஒரு உமனா இருந்து பிசினஸ் உமனா மாறி இருக்கீங்க, சோ நீங்க அதை எப்படி ஃபீல் பண்றீங்க?
2: வெரி ப்ரவுட் மேம். ஏன்னா எல்லாருக்கும் இந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன், ஆஃப்டர் நான் வந்து சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம், லைவ்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம், இந்த 10 இயர்ஸ் ஜேர்னியில் நிறைய பேர் வந்து ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வந்து இந்த சேலத்திலேயே நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் உருவாயிருக்காங்க. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே ஃபஸ்ட்டு யாரா அப்படின்னா வஸ்திரக்கலா பேஜை நீங்கள் தேடலாம். அடுத்தவங்களுக்கு நாம் ஒரு முன்னோடியாக இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் அட்லீஸ்ட் நாமளாக ஸ்டார்ட் பண்ணாலும் ஒருத்தரை பார்த்தாவது நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே போகணும் அப்படின்னா, வீட்டில் வேறு ஏதாவது விஷயங்கள் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னாலும் அது அப்படியே மறைஞ்சிரும். நம்ம வேறு விஷயத்தில், அதாவது பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயத்தில் மூழ்கிடுவோம். நிறையா லேடிஸ்க்கு இது சப்போர்ட்டிவாக இருக்கும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். அதாவது நம்ம கவனம் வந்து செதறாமல் இருக்கிறதுக்கு நம்ம கவனத்தை பிஸ்னஸ் மேலே

0: பயன்படுத்தினா நம்ம எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு ரொம்பவே அருமையாக சொன்னீங்க மேம். மேம், இப்போ நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் லைஃபையும் ஃபேமிலி லைஃபையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க?
1: ரொம்ப ஈஸி ஆக்சுவலி. நிறைய பேர் சொல்லுவாங்க எப்படி தான் பிஸ்னஸும் வீடும் எல்லாமே பார்த்துட்டு. ஸோ இதுக்கு மெயின் சப்போர்ட் என்னோட ஹஸ்பண்ட் தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்கிறப்போ ஒய்ஃபு தான் இந்த வேலை பார்க்கணும், ஹஸ்பண்ட் எல்லாம் வெளியில் வேலை தான் பார்க்கணும் அப்படின்னு இல்லாமல் ரெண்டு பேருமே சரிசமமாக அவங்க வந்து நீ இந்த வேலை பண்ண நான் இந்த வேலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு 50-50 மாதிரி கூட எழுச்சிக்கோங்களேன். ஸோ சப்போர்ட்டிவாக எங்கள் ஹஸ்பண்டும் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் நல்லா சப்போர்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு வந்து ஒர்க்கு அண்ட் ஃபேமிலி ரெண்டுமே ஈஸியாக பார்க்க முடியுது வித் சப்போர்ட் ஆஃப் மை ஹஸ்பண்ட்.
0: சூப்பர் சூப்பர் மேம். அதாவது ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சரி ரெண்டு பேருமே 50-50% வேலை பார்த்தாவே நம்மளால் வந்துட்டு பிஸ்னஸ் லைஃபையும் ஃபேமிலி லைஃபையும் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க மேம். மேம், இந்த பிஸ்னஸ் அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு க்ரோத்தாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: கண்டிப்பாக எனக்கு இப்போவே அந்த கனவு இருக்குது. ஸோ அந்த கனவு வந்து இப்போ சோனா எஃப்எம் மூலயமா அப்கமிங் வஸ்திரகலா எப்படி அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த க்வெஸ்சன் கேட்டதுக்கே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போது ஆல்மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 1 lakh எபோ கஸ்டமர்ஸை நாங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு ஜர்னியில். ஆன்லைன் வந்ததுக்கப்புறம் 1 lakh எபோ கஸ்டமர்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம் அண்ட் கான்டாக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 1 lakh மேலேயே இருக்குது. ஸோ இதை அப்படியே நாங்கள் வந்து நிறைய பீப்புளுக்கு வந்து இந்த ப்ளஸ் சைஸ் கலெக்ஷன்ஸே கிடைக்காம ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க. இப்போது அவங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு நாங்கள் கொண்டு வந்துட்டோம். அப் டு 10XL வரைக்கும் எங்ககிட்ட குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. வி ஆர் ஃபேமஸ் ஃபார் ப்ளஸ் சைஸ் குர்த்திஸ். ஓகே, ப்ளஸ் சைஸ்க்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப கம்மி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் அவங்க அப்படியே டவுன் ஆகிடுவாங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் லெவல் ஓரளவுக்கு இப்போ நாங்கள் குர்த்திஸில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இன்னும் அவங்களோட பாடி டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாறுதல் இருக்கும். ஏன்னா லேடிஸுக்கு தான் இந்த பிரச்சனை வரும். ஏன்னா அவங்களோட ஹார்மோனல் சேஞ்சஸ் அண்டு ப்ரெக்னென்சி, ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது நம்ம லேடிஸ்க்கு. ஸோ அதனால் லேடிஸ் வந்து எப்படி இருந்தாலும் அழகுதான், ஆனால் சில பேருக்கு வந்து ஆர்ம் ஹோல் ஆர்ம் ஃபிட் எல்லாம் நல்லா பெருசாக இருக்கும், இந்த தைராய்டு இஷ்யூஸ் இருக்கும் அண்டு அவங்களோட பாடி நேச்சரே வந்து அப் அண்ட் டவுன் நிறைய இது இருக்கும். ஸோ அவங்க பாடி ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நான் அவங்களுக்கு ப்ளஸ் சைஸ் இன்னர்ஸ் கொண்டு வரணும். ஒரு பெரிய என்ன சொல்கிறது, யாருக்குமே கிடைக்காம இல்லை எல்லாருக்குமே கிடைக்கணும், எல்லா ஊர்லேயும் எங்களோட பிரான்ச் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். அதாவது நீங்கள் சொல்லும் போதே உங்களோட க்ரோத் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத எங்களால் உணர முடியுது மேம். நேயர்களே, இன்னுமே நிறைய விஷயங்களை மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டே இருக்கேன் பிரதீபா. இதனைத் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டே இருக்கு. பாட்டை கேட்டுட்டு வாங்க நேயர்களே, பேசலாம்.

0: உயிரை காப்பது விவசாயி, நம் உடலை காப்பது பாரம்பரிய உணவு, இரண்டையும் காப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டே இருக்கேன் பிரதீபா. நம்ம கூடவே சிறப்பு விருந்தினரான சுபா மேமும் பேசிட்டு இருக்காங்க. மேம், இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும், அதே மாதிரி உங்களோட பிசினஸ்ல என்ன தனித்துவமா இருக்குங்க மேம்?
4: எஸ், எல்லாமே நிஜமா சொல்றேன். இது வந்து தனித்துவம் அப்படின்னா பிளஸ் சைஸ் தான் தனித்துவம்னு சொல்லுவேன். அதாவது பிளஸ் சைஸ்க்கு ஒரு துணி இருந்தா போதும் அப்படின்னு இல்லாம, அவங்களும் இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் இருக்கோ அந்த ட்ரெண்ட்ல அவங்க ட்ரெஸ் போடும் போது எவ்வளோ கான்ஃபிடென்ட் லெவல் அவங்களுக்கு இருக்கும். அம்பரலா கட் இருந்தால் ஸ்ட்ரெயிட் கட் இருக்காது, அந்த மாதிரி ஒரு சில அப்ஸ்டக்கல்ஸ் இருக்கும். பட் நம்ம வஸ்திரக்கலாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்ரெண்டி, இன்னைக்கு என்ன ட்ரெண்டாக அந்த டீனேஜ் கேர்ள்ஸ் என்னென்ன போடுவாங்களோ அது எல்லாமே ப்ளஸ் சைஸ்காரங்களும் வேர் பண்ணி அவங்க கான்ஃபிடென்ட் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணணும், அவங்களுக்கும் லைஃப் ஜாலி மோடை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஸ்பெஷல்.
3: சூப்பர் சூப்பர் மேம். மேம், இந்த பிஸ்னஸை எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க மேம்?
4: நியர்பை வி ஆர் என்ட்ரிங் 15 இயர்ஸ். ஒரு 5 இயர்ஸ் வந்து என்னோட ஜெர்னியே நீங்கள் கேட்டிங்கன்னா சிரிச்சிருவீங்க. ஒரு கட்ட ஃபைல, ரெண்டு கட்ட ஃபைல, ஃபைவ் எல்லாம் தூக்கிட்டு நான் வந்து வீடு வீடாக அதில் பார்லர்ஸில் எல்லாமே கொண்டு போய் கொடுத்து சேல் பண்ணியிருக்கேன். அப்போ எல்லாம் பண்ணணும் அப்படின்னு கூட இல்லை எனக்கு, பட் அந்த பிஸ்னஸில் இருக்கிற இன்ட்ரெஸ்டில் நான் கொண்டு போயிருக்கேன். அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் சின்னதாக ஒரு கடை வச்சோம். அந்த சின்னது வந்து இப்போ இன்றைக்கி இவ்வளோ பெருசாக உலகத்தில் எல்லா இடத்துலையும் நம்மளோட வஸ்திரக்கலை அட்லீஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்புகிறேன். அதர் கண்ட்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கண்ட்ரீஸ்லேருந்து நம்மக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. வி ஆர் டிஸ்பேச்சிங் ஆல் ஓவர் இன் அவர் வேர்ல்ட். ஸோ அது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். கண்டிப்பாக வஸ்திரக்கலான்னா தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்புகிறேன்.
3: ஓகே ஓகே மேம். மேம், இப்போது புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க மேம்?
4: எஸ் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன், பிஸ்னஸ்ன்னு எடுத்தால் பெருசாக தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் நீங்கள் வந்து சக்ஸஸ் கொண்டு வந்து வீட்டில் காமிச்சிங்கனாவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருமே முன் வருவாங்க. கண்டிப்பாக உங்கள் பேக் போனாக வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க.
3: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் மேம்.
4: தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னை

0: இந்த சோனா எஃப்எம்ல கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் தேங்க்ஸ் சோ மச்.
1: இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நம்ம கூட சுபா மேம் வஸ்திரக்கலாவோட இந்த அழகான ஜேர்னியை பத்தி நம்ம கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அதுல வர சேலஞ்சஸை கடந்து கஸ்டமர்களோட நம்பிக்கையை பெற்று இன்னைக்கு தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி இருக்காங்க. அவங்களோட இந்த ஜேர்னி நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஐடியாவை கூட நம்பிக்கையோட ஆரம்பிச்சா தொடர்ந்து உழைச்சா அதுவே ஒரு பெரிய அடையாளமா மாறும் அப்படின்னு ரொம்பவே அழகா சொன்னாங்க. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியும் இதோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நானுமே கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரதீபா. பை பை.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி. இன்னைக்கு நாகராஜ் நான் பேச வந்திருக்கேங்க. இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு சூப்பரான தலைப்பு. இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அவங்க வந்து வேலைக்கு போகிறதுக்கு விரும்புகிறாங்களா, இல்லை தொழில் செய்ய விரும்புகிறாங்களா, அதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு விரும்புகிறாங்களா? நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு விரும்புவாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம வந்து யாரை வந்து ஒரு பார்த்து கேட்டாலும் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு அளப்பெரிய ஆர்வம் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா வந்து நிறைய சோசியல் மீடியாவில் வந்து என்ன ஒரு விஷயம் வந்து இருக்குன்னா, அதாவது ஒரு ஃப்ரீடம் இருக்கும் பிஸ்னஸ் பண்ணோன்னா, நம்ம எப்போ வேணால் வந்து அந்த கடையை சாத்திட்டு நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ்லாம் யங்ஸ்டர்ஸை வந்து பிஸ்னஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்வேகப்படுத்துவாங்க. ஸோ அப்படி அதனால் யங்ஸ்டருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் மீது, அதாவது

இப்போ எக்ஸாம்பிள் வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபோட்டோ எடுக்க பிடிக்கும், அவங்க வந்து அந்த ஃபோட்டோ சம்மந்தமாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவோடு இருப்பாங்க. அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்றைக்கி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, சோசியல் மீடியா அப்படின்றது ரொம்ப எந்த அளவுக்கு ட்ரெண்டாக இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி அந்த சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் யங்ஸ்டர்ஸ் வந்து விரும்புவாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைக்கு போகிறதும் விரும்புவாங்க. இப்போ நிறைய பேருக்கு அந்த டீச்சர் ஜாப் வந்து ரொம்ப பிடிக்கும்.

பண்ணலான்னு அதிகமாக நினைக்கிறாங்களா, இல்லை ஏதாச்சும் வேலைக்கு போகலாம் அப்படின்னு வந்து அதிகமாக நினைக்கிறாங்களா? ஸோ எது வந்து பெஸ்ட் ஆப்ஷன்? நீங்கள் ஃபேஸ் பண்ண, நீங்கள் பார்த்த இளைஞர்கள் என்ன சொல்கிறாங்க உங்ககிட்ட அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம். நம்ம நிலைய எண் 9787707078. தொடர்ந்து இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர் வந்து யாரை கேட்டாலும் என்ன ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. அதாவது வேலைக்கு போயிட்டு கூட இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஆசை மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். வேலைக்கு போயிட்டு அதாவது ரொம்ப நாள் சம்பாரிச்சுட்டு அந்த காசை வச்சு நம்ம வந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு கூட வந்து யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ண யங்ஸ்டர்ஸ் வந்து உங்ககிட்ட இதெல்லாம் பகிர்ந்துருக்கிறாங்களா? நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்று ரோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி. நன்றி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய முக்கியமான புத்தகங்களில் ஒன்றான புத்தனாவது சுலபம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன். புத்தராவது, அதாவது கவலைகள் அற்ற அந்த துறவு நிலை அடைகிறது சுலபம் அப்படின்னு இந்த தலைப்புக்கு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாமா அப்படின்னா, இல்லைங்க. இந்த கதைகளோட உலகத்துக்குள்ளார நுழைஞ்சா இது பல ஆழமான உண்மைகளை நமக்கு வந்து புரிய வைக்கும். இந்த தொகுப்பில் வர பல கதைகள் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை பற்றி தான் சொல்லுது. புத்தரோட கதை எல்லாருக்குமே தெரியும். சித்தார்த்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இளவரசராக இருந்தபோது அவருக்கு எந்த துயரமும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா அரசர் அரண்மனைக்குள்ளாரியே அவரை வந்து பாதுகாப்பாக வளர்த்தாங்க. எங்கேயும் சித்தார்த்தன், அதாவது புத்தர், எந்த முதியவரையும் பார்த்துடக்கூடாது, நோயாளியும் பார்த்துடக்கூடாது, ஒரு இறந்தவரை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக வெளி உலகமே தெரியாமல் அவரை வந்து வளர்த்துறாங்க. ஆனால் அவர் வெளி உலகத்தை பார்க்குறாரு, பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்து துறவியாகிறாரு. இது வந்து புத்தரோட கதை. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தந்தைகளும் நினைக்கிறாங்க, அதாவது தன்னுடைய மகனை இல்லாட்டி மகளை இந்த வெளி உலகோட தோல்விகள்லேருந்தும் ஏமாற்றங்கள்லேருந்தும் காப்பாற்றுறதுக்கு ஒரு அரண்மனை போன்ற ஒரு பாதுகாப்பை குடும்பத்துக்குள்ளார உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையால் என்ன நடக்குது அப்படின்னா, இளவம் பஞ்சு எப்படி காத்தோட போராடி கீழே விழுதோ அதே மாதிரி தான் பிள்ளைகளும் தங்களோட வீட்டோட அரவணைப்பை கடந்து இந்த சமூகத்துக்குள்ளார வந்து தான் ஆகணும், கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாருங்க. அதாவது தந்தை எவ்வளோதான் ஒரு காவலாளியாக நின்னாலும் வாழ்க்கையோட நிஜங்களையும் வழிகளையும் பிள்ளைகள் அனுபவித்தே தீரணும். உலகத்தோட யதார்த்தமும் மனிதர்களுடைய முகமூடிகளும் அவங்கள ஒரு கட்டத்தில் மோதி பார்க்க தான் செய்யும். அதை தடுத்து நிறுத்த எந்த சக்தியாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புத்தரோட கதையோடு ஒப்பிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்பாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப உணர்வு பூர்வமாக அதே சமயம் அழுத்தமாகவும் பேசுகிற ஒரு புத்தகம்தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின இந்த புத்தனாவது சுலபம் அப்படின்ற புத்தகம். வாழ்க்கையோட சிக்கல்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் மனித மனதோட விசித்திரங்களை உணர்றதுக்கும் ஒரு முறை கட்டாயமாக வாசிக்க வேண்டிய புத்தகம்தான் இந்த புத்தகம். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய புத்தனாவது சுலபம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க உங்க கூட. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு தலைப்பு என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வேலைக்கு போக விரும்புகிறாங்களா இல்லை சுய தொழில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு விரும்புகிறாங்களா அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். நேயர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி எது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம். அப்படி நம்ம கூட வந்து முதல் நேயராக திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
2: வணக்கம். வணக்கம்
1: அண்ணா, சொல்லுங்க.
2: அதாவதுங்க, இன்னைக்கு இளைஞர்கள் என்னங்க அப்படின்னா, சுய தொழில் செய்யறதுக்கு விரும்புறாங்க. என்னங்க காரணம் அப்படின்னா, முந்தி எல்லாம் வந்து முதலீடு போடுறதுக்கு முடியாம கிடந்தது. இன்னைக்கு எப்படிங்க அப்படின்னா, அரசாங்கமே நிறைய உதவி பண்ணுதுங்க. நிறைய வட்டியில்லா கடன் கொடுக்குது, அது மட்டுமல்லாமல் அதுல மானியமும் கொடுக்குது. இதனால தனியா தொழில் செய்யறதுக்கு ரொம்ப இளைஞர்கள் விரும்புறாங்க. இப்ப வேலையை விட இதுதான் முக்கியமா விரும்புறாங்க. ஒரு சிலர் வேணா பிசினஸ் நாம எப்ப செய்யறது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு போறாங்க. ஆனா பல இளைஞர்கள் வந்து இன்னைக்கு சுய தொழில் செய்யறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறாங்க.
1: சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. எது பெஸ்ட்னா உங்களுக்கு இந்த ரெண்டுல? அதாவது
2: சுய தொழில் தான் பெஸ்ட்னு நான் சொல்றேன்.
1: ஓகேங்கண்ணா, ஓகேங்கண்ணா, நன்றி.
2: நானே வந்து ஒரு பல பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு முதலாளியா வரலாம்ல.
1: கண்டிப்பா, கண்டிப்பா.
2: அதனால இந்த சுய தொழில் ரொம்ப தொழிலும் வளர்ச்சி அடையும், அவங்களும் வளரலாம்.
1: உண்மையிலே, உண்மையிலே. நன்றி, நன்றி.
2: என்னுடைய கருத்துங்க.
1: உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா.
2: நன்றிங்க, நன்றிங்க, நன்றி.
1: அதாவது இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து சுய தொழில் பண்ணுறதுக்கு தான் விரும்புகிறாங்க. அதை தாண்டி அதில் தான் அவங்களுக்கு வந்து ஒரு நன்மைகளும் கிடைக்கும், அதனால் மற்றவர்களும் பயனடைவாங்க. ஸோ அவங்க விரும்புகிறத தாண்டி அதுதான் அவங்களுக்கு பெஸ்ட்டும் கூட அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து பகிர்ந்துருந்தாங்க. நேயர்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யங்ஸ்டர்ஸ் வந்து சுய தொழில் பண்ணுறதுக்கு விரும்புகிறாங்களா, இல்லை வேலைக்கு போகிறது விரும்புகிறாங்களா, எது அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்? ஸோ உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: தட்டுல இவ்ளோ சாப்பாடு வச்சுட்டு எங்க போற? சாப்பிடலையா?
1: போதுமா, வயிறு நிறைஞ்சிருச்சு.
0: அப்போ இந்த சாப்பாட்டை என்ன பண்றது?
1: வேற என்ன பண்றது? குப்பையில போட்டுருங்க.
0: குப்பையில போடுறதா? இந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இது நமக்கு சாதாரண அரிசியா இருக்கலாம், ஆனா இதுக்காக விவசாயிகள்

0: எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்போ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடலாம், ஆனா எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம், எதிர்காலத்தை காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில எல்லாரும் ரொம்ப ஜாலியாக நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பீங்க. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு தலைப்பு. என்ன தலைப்பு அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வேலைக்கு போகிறதுக்கு விரும்புகிறாங்களா இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு விரும்புகிறாங்களா, எது அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கலாம். நம்ம கூட வந்து ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் அண்ணா.
2: வணக்கம். சோனா பண்பலை நமது
1: நேயர்களுக்கும்
2: ஏகப்பட்ட போட்டிகள் எல்லாம் இப்போ ஆன்லைன் ஆயிடுச்சுங்களா எல்லாம் என்னங்க?
1: ஆமா ஆமாங்கண்ணா.
2: அதனால அரசு வேலை போக அரசு வேலைக்கு போக மற்ற தனியார் இருந்தனால நிரந்தரமான ஐடி கம்பெனி இந்த மாதிரி ஐடி கம்பெனி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு போட்டு வருவான். தனித்தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க ஆர்வம் இருந்தாலும் அது தனித்தொழில் ஆரம்பிக்கல தனிப்படும் போது அவங்க இது கையிலிருந்து பணத்தை போட்டு செய்ய வேண்டி வருது. தொழில் ஓடுனா பிரச்சனை இல்லை, ஓடலைன்னா அது பெரிய பிரச்சனை இருக்குது அல்லவா. நிரந்தரமா வர்றதுக்கு நிரந்தரமான பணியில் போயிட்டு ஒரு வேலை இருந்தாத்தான் அதுக்கு நல்லது. அது மாசவனமாக இருக்கிறது தான் போகிறது விரும்புகிறாங்க. தனித்தொழிலுக்கு தனி திறமை வேணுங்க. அதோட அது முதலீடுகளும் பண்ணணும். அதனால இளைஞர் வேலைக்கு செல்லத்தே விரும்புகிறாங்க. இளைஞர்கள் மாசம் நிரந்தரமா கிடைக்கும் வேலைக்கு தான் செல்ல விரும்புறாங்க.
1: நன்றி.
2: நன்றி.
1: தொடர்ந்து பாடல்கள் வந்துட்டே இருக்கு, பாடல்களை கேட்டிருக்கேன். நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கலாம்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குடான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
4: என்னடா வாழ்க்கை, ஒருத்தனையும் நம்பி எதையும் சொல்ல முடியல.
5: டேய் ரமேஷ், என்னாச்சு, ஏன் இவ்வளோ டல்லாக நடந்து வந்துட்டு இருக்க?
4: ஒன்றும் இல்லை சுரேஷ், அரிசி வேணும்னு கேட்டேன், அதுக்கு போய் கடையிலேருந்து வெளியே துரத்து விட்டாங்க.
5: ரைஸை கேட்டே சரி, அதுக்கே உன்னை கடையிலேருந்து வெளியே துரத்தி விட்டாங்க, ஃபுல்லாக சொல்லு.
4: தோ அங்கே தெரியுது பாரு ரைஸ் மில்லு, அங்கே போய் தான் மச்சான் ஃப்ரைட் ரைஸ் கேட்டேன், அதுக்கு போய் வெளியே தள்ளி விட்டாங்கடா.
6: Too much! Three much!

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் கூட நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் வந்து அதிகமாக வேலைக்கு போக விரும்புகிறாங்களா இல்லை பிஸ்னஸ் பண்ண விரும்புகிறாங்களா அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம். அதாவது அதிகமாக வந்து வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பிடிச்ச பேஷன் இப்போ ஒரு டீச்சர் அப்படின்னு வந்து சொல்லலாம், இல்லை கவர்மெண்ட் வேலை அப்படின்னு சொல்லலாம். வேலைக்கு போகிறதுக்கும் விருப்பப்படுவாங்க, அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் விருப்பப்படுவாங்க. ஸோ இதில் எது வந்து பெஸ்ட்டான விஷயமா யங்ஸ்டருக்கு வந்து இருக்கும், அதே மாதிரி அதிகமாக யங்ஸ்டர்ஸ் வந்து எதில் வந்து கவனம் செலுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பகிர்ந்துக்கலாம். நீங்கள் இப்போ நம்ம கூட வந்து ஒரு நேயர் நினைச்சிட்டாங்க. வணக்கம் அண்ணா.
2: வணக்கம் நாகராஜ், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுற. நலமா இருக்கிறீங்களா
1: அண்ணா? ரொம்ப நலமா இருக்குங்கண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் நாகராஜ்.
1: சரிங்கண்ணா, சரிங்கண்ணா.
2: என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய பேரு தொழில் செய்வதை விட மத்தவங்க கிட்ட வேலை பார்க்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே இந்த ஒரு பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கூடுதலாக பிசினஸ் பண்ணும் பொழுது இருக்கு, ரிஸ்க் இருக்கு, டைம் அப்படிங்கறது கிடைக்காது. ஏ டு இசட் நம்ம பிசினஸ் பண்ணோம்னா நிறைய விஷயங்களுக்கு நேரம் அப்படிங்கறது செலவிடணும்ங்கிறத புரிஞ்சிருக்கிறாங்க. எல்லாரும் ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ். ஒருத்தர் கீழே வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு அந்த இடம் பிடிக்கலையா இன்னொரு இடத்துக்கு ஸ்விட்ச் பண்றாங்க. நிறைய காசு அப்படிங்கறத கை நிறைய சம்பாதிக்கணும் தெரிஞ்சிருக்கு. அதனால மற்றவங்க கீழே ஒர்க் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும், காசு சேமிக்கணும். முடிஞ்சது அப்படின்னா லேட்டர் பார்ட் ஆஃப் லைஃப் பண்ணிக்கலான்ட்டுனா அதற்குரிய ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு ஸ்விட்சிங் ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால ஒரு இடத்துல மிக நீண்ட நாட்கள் வேலை செய்து அதன் பிறகுதான் அவங்க பண்ணணும் அப்படின்ட்டுன்னு நினைக்கிறாங்க. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நாகராஜ், ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமும் அதுதான். என்னவே புரிஞ்சு கொண்டு இளைஞர்கள் இருக்கிற பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கிறதுனால அதுல அதிகமாக ஈடுபட மாட்டேங்கிறாங்கிறதுதான் உண்மை.
1: கண்டிப்பா கண்டிப்பாங்கண்ணா, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா உங்களுடைய கருத்துக்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. பாடல்களை தொடர்ந்து இந்த தலைப்புல நிறைய விஷயங்கள் பேசலாம். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வேலைக்கு போக விரும்புறாங்களா, பிசினஸ் பண்ண விரும்புறாங்களா, எது வந்து அவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இப்ப லோக பத்மநாதனுடைய கூலா இரண்டன்பா அப்படின்ற பாட்டு வருது. இந்த பாட்டை கேட்டு எல்லாரும் கூலா இருங்க, பாட்டை கேட்டுருங்க.
3: Hey, hold on.

0: நிறைந்த பழங்களையே அதிகம் உண்போம். பருவநிலைக்கேற்ற சத்துக்களோடு வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம நேயர்கள் எல்லாருமே கால் பண்ணி இன்னைக்கு தலைப்பில் பகிர்ந்துக்கிட்டாங்க அவங்களுடைய கருத்துக்களை. அப்படி என்ன தலைப்பு அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அதிகமாக வேலை வாய்ப்பு, அதாவது வேலைக்கு போகிறதுக்கு விரும்புகிறாங்களா இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு விரும்புகிறாங்களா. வேலைக்கு போயிட்டுருக்க இளைஞர்கள் கூட அவங்களுடைய கனவு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றதா கூட வந்து இருக்கலாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எது யங்ஸ்டருக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும்? உங்களுடைய கருத்துக்களை நேயர்கள் நீங்கள் வந்து கால் பண்ணி என் கூட பகிர்ந்துக்கலாம். அதே மாதிரி இந்த ரெண்டு விஷயத்துலேயும் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. பிஸ்னஸ் அப்படின்னா கூட நிறைய லாஸ்லாம் வந்து வரும். ஸோ ஒரு அனுபவம் இல்லாமல் அவங்க வந்து ஒரு ஆசையில் ஆரம்பிக்கும் போது பெரிய லாஸ்லாம் கூட வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. தொடர்ந்து நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிட்டாங்க. வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். நாகராஜ் சேலம் பெருமாள்
3: எழுதிய நலமா இருக்கீங்க? அக்கா நீங்க எப்படிங்கக்கா இருக்கீங்க?
4: நலமா இருக்க நாகராஜ், அருமையான தலைப்பு, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.
3: நன்றி, நன்றிங்கக்கா.
4: செய்யும் தொழிலே தெய்வம் என்ற பொன்மொழிக்கு இணங்க நான் தலைப்புக்கு வந்து வருகிறேன். பாத்தீங்கன்னா இன்றைய கட்டத்துல பாத்தீங்கன்னா வேலைக்கு போகிறத அதிகமா வேலைக்கு போகிறதும் முக்கியம்தான். பிசினஸ் தொடங்கணும்ன்ற வந்து என்ன அலைகள், எண்ணம், விருப்பம், ஆசை, இது எல்லாத்தையும் தாண்டி கடின உழைப்பு, முயற்சி, எல்லாருமே பிசினஸ் பண்ணிட முடியாது. அதுல தெரியாம போய் இது பண்ணிட்டா பயங்கர லாஸ் ஆயிடும். அது வேலைக்கு போகிற பட்சத்துல அங்க எந்த மாதிரி யுக்திகளை கையாளுறாங்கன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு யங்ஸ்டர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் போறதே நன்மையா இருக்கும். வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. முயற்சி, உழைப்புகள் எல்லாம் முக்கியமானதா இருக்கும். லட்சியம் எடுத்து செயல்படணும். நன்றி, வணக்கம்.
3: நன்றி, நன்றி அக்கா உங்களுடைய கருத்துக்களுக்கு. அடுத்து நம்ம கூட இன்னொரு நேயர் வந்து இணையறாங்க. அவங்களுடைய கால் வந்து கட் ஆயிருச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அவங்களுடைய விருப்பம் என்னவா இருக்கு? அதாவது மேக்சிமம் வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு கூட வந்து நினைப்பாங்க. நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற கனவோடைய வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு கனவோடையே கொண்டு போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் வந்து பிஸ்னஸில் மிகப்பெரிய சாதனை கூட வந்து பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து ஒரு அனுபவம் இல்லாதனால பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பெரிய லாஸும் அவங்களுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம கூட ருக்மணி பாட்டி. பாட்டி வணக்கம். பாட்டி
5: வணக்கம். நாகு எப்படி இருக்கீங்க?
3: பாட்டி ரொம்ப நல்லா இருக்கும். பாட்டி நீங்க எப்படி இருக்கீங்க?
5: சரி, நல்லா இருக்கும். பேசலாமா? நேரம் ஆகுமா?
3: அப்படியே பேசுங்க பாட்டி, லைன்ல தான் இருக்கீங்க.
5: என்ன தலைப்பு?
3: யங்ஸ்டர்ஸ் வந்து வேலைக்கு போக விரும்புறாங்களா பிசினஸ் பண்ண விரும்புறாங்களா, எது அவங்களுக்கு பெஸ்டா இருக்கும்? பேசுங்க பேசுங்க.
5: அதாவது இளைஞர்கள் படிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, வேலைக்கும் ட்ரை பண்றாங்க. வேலைக்கு ட்ரை பண்ணா கிடைச்சிருச்சுன்னா வேலைக்கு போயிடுறாங்க. வேலை கிடைக்காதவங்க, வேலை கிடைக்காத கிடைக்கலன்னா வீட்டுல சோர்ந்து போய் உட்கார்றது இல்ல. ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி பழச்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காகவே ஒரு பிசினஸ் தொடங்குறாங்க. என்ன, வேலைக்கு போனாக்க நல்ல சம்பளம் வரும், மாதம் மாத கடைசியில ஒரு தொகை இருக்குதுன்னு ஒரு தைரியமா இருப்பாங்க. என்ன பிசினஸ்ல வந்து அந்த வேலை பிடிக்காம வர வரைக்கும் ஒரு மூலதனத்தை போட்டு அவங்க அந்த லாபம் எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோட இருக்கணும். அது வரைக்கும் நம்ம வீட்டுக்கு வேற செலவுகளுக்கெல்லாம் காசு கையில இருக்கணும். ஒண்ணுமே இல்லாதவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால பிசினஸ்ல இறங்குறதுக்கு பயப்படுறாங்க. அப்ப வேலை கிடைச்சிருச்சுன்னா ஒரு தைரியமா இருக்கிறாங்க. வேலைகளை கத்துக்கிட்டு வேலைகள் செஞ்சவங்களும் கூட சைடு தொழிலா செய்யறாங்க. ஏன்னா அதேதான் தொழிற்கல்வி படிக்கிறாங்க, சைடு தொழிலுக்கும் வச்சுக்கிறாங்க, இன்னும் நல்ல முன்னேற்றமா போறாங்க. அதனால தொழில படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியான வேலை பிசினஸ் வேலையும் ஆச்சு. ஆனா வேலை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் கத்துக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படணும், மூலதனமும் போடணும், முடிஞ்சவங்க பிசினஸ்க்கு வராங்க, முடியாதவங்க வேலை கிடைச்சிருச்சுன்னா வேலைக்கு போகத்தான் பார்ப்பாங்க. அரசாங்க உத்தியோகம் எப்படி வேலைமா, 30 வேலை போனா சம்பளம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு தைரியத்திலையும் இருக்கிறாங்கிறது என்னோட கருத்து.
3: நன்றி நன்றி பாட்டி, நன்றி பாட்டி. இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக போணுச்சு. நம்ம நேயர்களும் கால் பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. வேலைக்கு போகிறது பெஸ்ட்டா,

இல்லை பிஸ்னஸ் பண்ணுறது பெஸ்ட்டா, ரெண்டுமே பெஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை, பிடிச்ச வேலையாக இருக்கலாம், இல்லை பிடிச்ச பிஸ்னஸாக இருக்கலாம், ஆனால் இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது மட்டும் அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கேர்ஃபுல்லாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதும் ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை எல்லாருமே பகிர்ந்துக்கிட்டாங்க, ரொம்ப அருமையாக போனது நம்மளுடைய நிகழ்ச்சி. மீண்டும் ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே, பாய் பாய் நேயர்களே. பாட்டு வந்துகிட்டே இருக்கு, உன்னால் அன்பே அப்படின்ற பாட்டு கேட்டுருங்க.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. தினமும் ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசிகிட்டே இருக்கிறோம். நாகராஜ் உங்க கூட வந்து பேசிகிட்டே இருக்கிறேன். இன்றைக்கும் ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசலாம். அப்படி முதல் விஷயமா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, தூக்கமின்மை அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு காலகட்டத்தில்

ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கரெக்டாக தூங்கிறதுக்கான சில முக்கியமான ஒரு விஷயங்கள், அதாவது நம்ம நல்லா நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா அமைதியாக இருக்கிற அதே நேரத்தில் லைட் வந்து நைட் வந்து ஆஃப் பண்ணிடணும். நல்லா இருண்ட அதே மாதிரி நல்ல காத்தோட்டமான வசதியான அறை வந்து தூக்கத்தை வந்து நல்லா கொடுக்கும். ஸோ நல்லா ஒரு சாட்டிஸ்ஃபைடாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க.

தாமதத்தை வந்து அதிகப்படுத்தும், தூக்கத்தோட தரத்தை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இரவு உணவு அப்படின்றது ரொம்ப மிதமாக இருக்கணும், லைட்டாக எடுத்துக்கணும் அப்படின்றத எல்லாருமே சொல்கிறதே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த இரவில் ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கு அந்த மாதிரி சமயத்தில் மது அருந்துற பழக்கம் வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கும், கட்டாயமாக வந்து இது தூக்கத்தை பாதிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அன்னைக்கு வந்து அவங்க வந்து டீப் ஸ்லீப்புக்கு வந்து போகலாம், என்ன நடந்ததுன்னே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் அவங்களுடைய தூக்கம் வந்து பாதிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது இரவோட பிற்பகுதியில் வந்து அந்த தூக்கத்தை வந்து அவங்க தூக்கத்தை விட்டு எந்திரிச்சு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப பலமான விருந்துலாம் இரவு நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடாது, ரொம்ப லைட்டாக நம்ம வந்து சாப்பிடணும். அதே மாதிரி இரவு நேரங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னா, புத்தகம் படிக்கிறது, அதுவும் அப்படியே ஒரு அமைதியாக உட்காந்து புத்தகம் படிக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரப்போ, நம்ம ஒரு புத்தகம் படிச்சுட்டுக்கிறோம் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் நேரத்தில் நைட் நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும். அதே மாதிரி ஸ்ட்ரெச்சிங், மிதமான ஸ்ட்ரெச்சிங் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ரொம்ப மைல்டான இசையை கேட்குறது, இசையை கேட்டு தூங்குறதெல்லாம் வேறு லெவலுங்க உண்மையிலேயே. அந்த பாட்டுலாம், அதாவது மெலடி சாங்ஸ்லாம் கேட்டு தூங்கும்போது நல்ல ஒரு டீப் ஸ்லீப் வந்து நமக்கு வரும். ஸோ கட்டாயமாக இந்த ஒரு விஷயத்தையும் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில். கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றியிருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருப்போம். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, JW செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீ

0: நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்துல இருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்திருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டணம், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போன பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. உங்க கூட ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம கூட சித்த மருத்துவர் தங்கதுரை ஐயா இந்த நேரத்தில் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. ஐயா வணக்கம். ஐயா ஐயா, இப்போ பொதுவாக மற்ற மருத்துவ முறைகளில் ஒரு நோய் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. சித்த மருத்துவத்தில் எந்த ஒரு பரிசோதனை மூலமாக கண்டுபிடிக்க முடியுங்க ஐயா?
2: பொதுவாக சித்தர்களுடைய மருத்துவத்தில் சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ் மொழி வந்து உலகத்தினுடைய மிக மிக தொன்மையான மொழியாக அறியப்படுது இல்லையா? இப்போ தமிழ் மொழிக்கு இலக்கணம் சொன்னவர் தொல்காப்பியர்னு சொல்கிறோம். அந்த தொல்காப்பிய முனிவருடைய குரு அகத்திய முனிவர்னு சொல்கிறோம். அப்போது எந்த அளவுக்கு தொன்மையான அந்த காலத்தில் சொல்லப்பட்ட அந்த மருத்துவத்தில் அவங்க எப்படி நோயை கண்டறிஞ்சாங்க, எதுக்கு அந்த தொன்மையை சொல்கிறேன்னா, இன்றைக்கி எத்தனையோ நவீன விஞ்ஞான வளர்ச்சிகள், கருவிகள், கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் அந்த காலத்தில் அவங்க நோயை எப்படி கண்டறிஞ்சாங்க? நாடி பரிசோதனை, வாத பித்த சிலேத்தம் சொல்லக்கூடிய நாடி பரிசோதனை செஞ்சாங்க. ஸ்பரிசம், தொடு உணர்வு மூலயமா அவங்க ஒரு நோயாளியை தொடு உணர்வு அவருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தாங்க. நாக்கை நீட்டி பார்ப்பாங்க, நாக்கில் என்னாவது அடையாளங்கள் இருக்கா, கரும்புள்ளிகள் இருக்கா, நாக்கினுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குது. உச்சரிப்பு, மொழி, அவங்க பேசுகிறத வச்சு நோயை கண்டறிய முடியும். கண்ணு, விழி, அதை வச்சு அவங்களுடைய என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் இரண்டு கழிவுகள், சிறுநீர் கழிவு, மலக்கழிவு, இதனுடைய தன்மை, அது செல்லக்கூடிய விதம், இதை கருந்து நோயை கண்டறியக்கூடிய வழக்கம் அந்த காலத்தில் இருந்தது. முக்கியமாக நாடி பரிசோதனை மிக மிக 8 விதமான பரிசோதனை மூலமாக ஒரு நோயை கண்டறிந்து அதுக்கு சிகிச்சை செஞ்சாங்க.
1: ஐயா, இன்றைக்கும் நாடி பரிசோதனை வந்து செய்யப்படுதாங்க ஐயா?
2: இல்லை, அந்த காலத்தில் செய்த நாடி பரிசோதனை வந்து மிக மிக நுட்பமானது, ரொம்ப நுட்பமானது. அதனுடைய சிறப்பு தெரியாமலே காலத்தினுடைய சுழற்சியினால் அந்த அளவுக்கு தொன்மையான நாடி இன்றைக்கு கண்டறியப்படுதான்னு நிச்சயமாக இல்லை. வாத பித்த சிலேத்மன்னு 3 நாடி நடையை கொண்டு தான் இன்றைக்கு கண்டறியப்படுது. அதில் தொந்தங்கள் சொல்லுவாங்க, வாதத்தில் பித்தம், பித்தத்தில் வாதம், அதாவது பித்தத்தில் தொந்தம்னு இப்படி தொந்த முறைகள் இருக்கு, ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இன்றைக்கு நாடி ஒரு சிலர் பகுதிகளில் அதிகமாக பார்க்கப்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பழைய சித்த மருத்துவருக்கும் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற மருத்துவர்களுக்கும் நாடி பரிசோதனை அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருந்த அளவுக்கு இன்றைக்கி குறைவாக தான், கம்மியாக தான் இருக்கு.
1: கண்டிப்பாங்க ஐயா, சித்த மருத்துவத்துடைய சிறப்புகள் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லோரும் பாடல்களை கேட்டுருங்க. நிறைய விஷயங்கள் ஆரோக்கியத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம்.

உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டே இருக்கிறேங்க. இந்த நேரத்துல நம்மளுடைய மன ஆரோக்கியம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம். அதாவது சுய முன்னேற்ற புத்தகங்கள்லாம் நிறைய பேர் வந்து படிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி வந்து ஒரு சுய முன்னேற்ற புத்தகம், அதாவது அது என்ன புத்தகம் அப்படின்னா, சிந்தித்து பாரு செல்வந்தனாகு. இது தமிழில் இந்த ஒரு பேர், இங்கிலீஷில் வந்து திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ இதில் நம்மளுடைய மென்டல் ஹெல்த் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார் நெப்போலியன் ஹில். அவர் தான் அந்த புத்தகத்தை எழுதியிருப்பார். நேர்மறை மனப்பான்மை, அதாவது பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பிஎம்ஏ. அதாவது ஒருத்தருடைய ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி, இது எல்லாமே அவருடைய மைண்ட் செட்டை பொறுத்து தான் அமையுது. ஸோ நம்ம நேர்மறையான எண்ணங்கள் நம்மளுடைய உடல், அதுக்கப்புறம் மனதை வளப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகத்தில் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது மட்டுமா அந்த புத்தகத்தில் மென்டல் ஹெல்த் பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னா இல்லைங்க. இப்போ பொதுவாக நம்ம எப்போ வந்து ஒரு ரொம்ப ஒரு வருத்தத்துக்கு கஷ்டத்துக்கு போவோம் அப்படின்னா, ஒரு பெரிய விரக்தி, தோல்வி இதெல்லாம் ஏற்படும் போது நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு வருத்தத்துக்கு, ஒரு மன கசப்புக்கு வந்து போவோம். ஸோ அதை எப்படி வந்து மாற்றலாம், அதுவுமே மைண்ட் செட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியனில் இந்த புத்தகத்தில் வந்து சொல்கிறார். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இது நம்ம டைரக்ஷன் மாற்றுறதுக்கான ஒரு வழியாக இருக்கலாம், அதே மாதிரி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் பார்க்கணும் அந்த ஒரு தோல்வியையும் அந்த ஒரு விரக்தியையும் அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியன் ஹில் வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி இவர் சொல்லக்கூடிய அந்த மென்டல் ஹெல்த் பற்றி சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், அதாவது மென்டல் ஹெல்த் பற்றி இல்லை, மனம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக அந்த புத்தகத்தில் நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருப்பார். ஸோ அது ஒருத்தருடைய மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பயம்தான். இந்த பயம் வந்து உண்மையாலும் வந்து நடக்கிறது மட்டுமே இல்லாமல் ஒரு கற்பனையான விஷயங்களை அடிப்படையாக கொண்டது தான் அந்த பயம். அது வந்து வெறும் கற்பனை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அதனால் இந்த ஒரு ஃபியர்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னும் வந்து சொல்கிறார். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, நேர்மறை சிந்தனை. பயம் வரும்போது அது வந்து ஒரு கற்பனை தான் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே கொண்டு வரும்போது அதுக்கு வந்து கம்மியாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த புத்தகத்தையும் வந்து நீங்கள் வாங்கி படிக்கலாம். இது வந்து மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஒரு விஷயங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா வாழ்க்கை, ஒருத்தனையும் நம்பி எதையும் சொல்ல முடியல.
2: டே ரமேஷ், என்னாச்சு, ஏன் இவ்வளவு டல்லா நடந்து வந்துட்டு இருக்க?
1: ஒண்ணும் இல்ல சுரேஷ், அரிசி வேணும்னு கேட்டேன், அதுக்கு போய் கடையில இருந்து வெளியே தோர்த்து விட்டாங்க.
2: ரைஸ் கேட்டே சரி, அதுக்கே உன்னை கடையில இருந்து வெளியே தோர்த்து விட்டாங்க, ஃபுல்லா சொல்லு.
1: தோ அங்க தெரியுது பாரு ரைஸ் மில்லு, அங்க போய் தான் மச்சான் ஃப்ரைட் ரைஸ் கேட்டேன், அதுக்கு போய் வெளியே தள்ளி விட்டாங்கடா.

0: son metazo que pe.
1: ¿Qué va a ser, mamá?
0: Nada de ley. Ahora.

0: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
1: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
2: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
3: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
4: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
5: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
7: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கிறோம். நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. தொடர்ச்சியாக இன்றைக்கி அதிகமாக வரக்கூடிய ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா என்னென்னா, சளி, இருமல், காய்ச்சல், இதெல்லாம் தாண்டி இந்த சளி, இருமல், காய்ச்சல் கூட எல்லாருக்கும் வரும். ஆனால் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை அதிகமாக வரும் அப்படின்னா, ஒரு மந்த்லி ட்வைஸ், இல்லாட்டி ஒரு மந்த்லி ஒரு 4-5 முறை அப்படி கூட வந்து அந்த சளி இருமல்லாம் கூட வரலாம். ரொம்ப நாளைக்கு வந்து நீடிக்கலாம், அப்புறம் குணமாயிட்டு ஒரு மாதத்தில் திரும்ப வந்து வரலாம். ஆனால் மக்கள் டெய்லியும் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா என்னென்னா, தலைவலி தாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அந்த வாழ்க்கை முறை, இப்போ நம்ம வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு மறந்துடுவோம், ஸோ அதனால் தலைவலி வரும். அதே மாதிரி ரொம்ப நேரம் வந்து சிஸ்டம் முன்னாடியே உட்காந்து பார்த்துட்ருப்போம், அதனால் தலைவலி வரும். ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்துட்ருப்போம், அதனால் தலைவலி வரும். அதே மாதிரி ஹெட்ஃபோன் வந்து பயன்படுத்துவோம், அதனால் தலைவலி வரும். ரொம்ப அதிகமாக பயன்படுத்தினா அதே மாதிரி நம்ம உணவு முறைகள்னாலையும், உடம்பு டீஹைட்ரேட் ஆகிறதுனாலையும், மன அழுத்தம்னாலையும் தலைவலி வருதுங்க. ஸோ இந்த மேஜராக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எப்படி வீட்டிலேயே வைத்தியம் பார்க்கலாம், அதாவது வீட்டிலேயே எளிய முறையில் எப்படி அதை வந்து குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட ஏற்காட்டிலேருந்து ஒரு அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். அக்கா வணக்கம். அக்கா, அக்கா இங்கே தலைவலியெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி இங்கே குணப்படுத்துவீங்க?
8: தலைவலிக்கு வந்து இங்கே திடீர்னு தலைவலி வருதுங்களா, அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஒரு வெள்ளை துணியில் காட்டன்

0: துணியில மஞ்சத்தூளை வந்து அரைச்சி வச்சிருப்போம். மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகு தூள் வச்சு அதை வந்து ஈரம் பண்ணி நல்லா தலையில இருக்கு கட்டிக்குவோம். இருக்கு கட்டினா ஒரு அரை மணி நேரத்தில் தலைவலியே இருக்காது, நல்லா தலையும் நல்லா ஃப்ரீயா இருக்கும். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் மிளகு சுக்கு, இங்கே விளையிற மிளகு தான், மிளகு சுக்கு கொஞ்சம் இஞ்சி போட்டு மல்லி கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்கி வச்சு, ஒரு டம்ளர் தண்ணி வந்துச்சுன்னா அரை டம்ளர் தண்ணி வரைக்கும் கொதிக்கி வச்சு அதை நல்லா குடிச்சிருவோம். அது குடிச்சிட்டு நாங்கள் பாட்டு வேலை செஞ்சுட்டு இருப்போம், அது பாட்டு தலைவலி தனியாக விட்டுருவோம். இந்த மஞ்சள் இது மட்டும் கொஞ்சம் நெத்தியில் போட்டுப்போம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாங்கக்கா. அதாவது தலைவலி வந்துச்சுன்னா நம்ம வந்து திடீர்னு வந்து வந்துச்சுன்னா மெடிக்கலில் போயிட்டு மாத்திரை வாங்கிக்கலாம், டாக்டர் போய் பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு உடனடி ரிலீஃபு அந்த சமயத்தில் மெடிக்கலுக்கு வந்து போக முடியல, மழை வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு, இல்லை ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ஒரு 10 மணி ஆயிடுச்சு, மெடிக்கல்லாம் இருக்காது. ஸோ அந்த சமயத்தில் நம்ம நல்லா தூங்கணும், தலைவலி குணமானால் தான் நல்லா தூங்க முடியும் அப்படின்னு நினச்சா அந்த தலைவலியை குணப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க அக்கா. தொடர்ந்து பல விஷயங்களை ஆரோக்கியத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ பாடல்கள் தாங்க வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: நம் மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை இந்த நேரத்தில் பாரம்பரிய உணவு முறை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம். இந்த மாதம் முழுவதுமே நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் இந்த டைம்கிட்ட. இப்போ நம்ம டெய்லி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர், அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்டு அந்த மாதிரி எடுத்துகிட்ருப்போம். ஸோ அதுக்கு பதிலாக என்னென்ன பாரம்பரிய உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ காலையில் எந்திரிச்சதும் நம்ம வந்து 6 மணிக்கு டீ காஃபி வந்து குடிப்போம். ஸோ அதுக்கு பதிலாக வெதுப்பான தண்ணீரில், சுடு தண்ணியில் கொஞ்சமாக ஜீரகம் இல்லாட்டி லெமன் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து குடிக்கலாம். இது வந்து நம்ம வயிறுக்கு ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா காலையில் நம்ம என்ன எடுத்துருப்போம், மைதா, தோசை, பரோட்டா கூட வந்து எடுத்துப்போம். ஸோ இதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம பாரம்பரிய முறையில் இட்லி 1-2-3 சாப்பிட்லாம், இல்லை கம்பு இல்லாட்டி ராகி தோசை வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது கூட தேங்காய் சட்னி சாம்பார் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெள்ளை சர்க்கரை கலந்த டீக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கருப்பட்டி போட்ட அந்த ஒரு டீ காஃபி வந்து எடுத்துக்கலாம் ஒரு 8 மணி அந்த டைமில். அதுக்கப்புறம் மதிய உணவு நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 1/2 கப் காய்கறி பொரியல் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி 1/4 பாகம் சோறு அந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும். சாப்பாடு நம்ம எப்பயும் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அது வந்து கைக்குத்தல் அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, சிறுதானிய சோறு அதாவது திணை வரகு, ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. 1/4 பாகம் மதிய உணவில் பருப்பு, ரசம், மோர், சாம்பார் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியங்க. அடுத்ததாக தயிர் கூட வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஆஃப்டர்நூனில். பொதுவாகவே ஈவினிங்கில் தான் நம்ம அது இதுன்னு நிறைய சாப்பிடுவோம். அதுதான் நம்மளுடைய செரிமான பிரச்சனைகளை வந்து நிறைய ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்போ பஜ்ஜி, போண்டா இந்த மாதிரி வந்து ஈவினிங் டைமில் தான் சாப்பிடுவோம். ஏன்னா நமக்கு பசி எடுத்துக்கும். ஆஃப்டர்நூன்லாம் ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட்டோம் அப்படின்னா ஈவினிங் ஒரு 5 மணி 6 மணிக்கெலாம் சரியான பசி இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் 8 மணி 9 மணிக்கு தான் நம்ம இரவு உணவே சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஈவினிங் டைமில் கொண்டக்கடலை பயிர், நிலக்கடலை, அதுக்கப்புறம் சுண்டல் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இரவு உணவு வந்து கட்டாயமாக ஒரு 7.5 மணிக்குள்ளார சாப்பிட்றணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்ப லைட்டாக சாப்பிட்ணும். 2 தோசை இல்லாட்டி 2 இட்லி இல்லாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா கஞ்சி, தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸ் இல்லாட்டி 3 ஹவர்ஸ் முன்னாடி நம்ம வந்து சாப்பிடணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி இதே மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருப்போம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, இந்த பாட்டை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

0: இந்திய அரசின் ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறை மற்றும் இந்திய சமுதாய வானொலிகளின் கூட்டமைப்பு இணைந்து வழங்கும் சுத்தமான மற்றும் வளமான கிராமத்தின் கதை சிறப்பு வானொலி தொடர்.
1: எல்லாருக்கும் வணக்கம். உலக கழிவறை தினம் ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் 19 தேதி கடைபிடிக்கப்படுது. முதன் முதல்ல ஜாக் சிம் அப்படின்றவர் 2001 வருஷம் நவம்பர் 19 தேதியே உலக கழிப்பறை தினமா அறிவிச்சாரு. அதுக்கு பிறகு 2013 வருஷம் முதல் இதே தேதியே ஐநா சபை உலக கழிவறை தினமா அறிவிச்சிருக்கு. கழிப்பறை சுகாதாரத்துடைய முக்கியத்துவத்தையும் அது தொடர்பான விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவதுதான் இந்த தினத்துடைய நோக்கம். இன்றளவும் கூட கிராமப்புற மக்கள் கழிவறை இல்லாம திறந்த வெளியில மலம் கழிக்கிறாங்க. அப்படி திறந்த வெளியில மலம் கழிக்கிறதுனால நம்ம உடலுக்கு பல தீங்குகள் வந்து சேருது. திறந்த வெளியில் மலம் கழிக்கிறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், கழிவறையுடைய முக்கியத்துவம் மற்றும் சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த நிகழ்ச்சியின்

0: இந்த நிகழ்ச்சி நமக்கு தெளிவான எண்ணங்களை கொடுக்குது. எல்லா இடங்கள்லையும், நாட்டோட ஒவ்வொரு மூலையிலையும், ஒவ்வொரு கிராமத்திலையும், அப்புறம் நகரங்கள்லையும் சுத்தம் ஊக்கப்படுத்தப்படுது.
1: சுத்தம்ன்றது நம்ம அனைவருக்குமான உரிமைன்ற இந்த தீர்மானத்தையும் பழக்கத்தையும் மீண்டும் மீண்டும் நாம மேற்கொள்ளணும்.
0: இந்த முறை நம்ம ஒவ்வொரு வீட்டோட கழிப்பறையையும் நம்ம சுத்தமாக வச்சிருக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் கழிப்பறையை பயன்படுத்தினதுக்கு பிறகும் சோப்பு போட்டு கை கழுவணும்.
1: நாங்கள் தூய்மையை நேசிக்கிறோம், தூய்மையை நோக்கி எல்லாரையும் அழைப்போம்.
0: ஆமா, இது வெறும் பொழுதுபோக்கு இல்லை, இதுதான் நம்மளுடைய குறிக்கோள்.
1: தூய்மை மட்டும்தான் நமக்கான ஒரே வழின்ற இந்த தீர்மானம் நம்ம மனசுல எப்பவும் நிலைச்சிருக்கட்டும்.
0: உடம்பும் மனசும் ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம எண்ணங்களும் நல்லதா இருக்கும்.
1: முழு நாட்டையும் தூய்மையாவும் நீர்வளமாவும் மாத்துறதுக்கான உறுதிமொழியை இன்னைக்கே நாம எடுக்கணும்.
0: நம்மளை சுத்தி இருக்கிற இடத்துல தூய்மையான காற்று வீசினாலே நோய்கள் எல்லாம் பறந்து போயிடும்.
1: ஆமா ஆமா, அப்படிப்பட்ட காத்து நம்மளை சுத்தி இருந்தாலே தூஷிக்காவும் பயந்து ஓடிடுவா.
0: இதுதான் சுஜல் ஸ்வச் கிராம பிரச்சாரத்திற்கான அழைப்பு. நண்பர்களே, நம்ம எல்லாரோட ஆதரவு, முயற்சி, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வளங்கள், இது மூலமா நம்ம நிச்சயமா வெற்றி பெறுவோம்.
1: இன்னைக்கு நிகழ்ச்சியில ஸ்வச் பாரத் மிஷன் கிராமின் பத்தின முழுமையான தகவல்களை நாங்க உங்களுக்கு சொல்ல போறோம். துறை சார்ந்த நிபுணர்கள், அப்புறமா உள்ளூர் மக்களுடைய கதைகளையும் கேட்க போறோம். அது மட்டும் இல்லாம கிராமப்புறங்கள்ல தூய்மை மற்றும் கழிப்பறை வசதிகளை வழங்குறதன் மூலமா இந்தியாவை திறந்த வெளி மலம் கழித்தல் இல்லாத நாடா மாத்துறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்ல போறோம்.
0: தண்ணீருக்கான உரிமை மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது தூய்மை இந்தியா திட்டத்தின் முதல் கட்டமாக ஒவ்வொரு கிராமத்திலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலையும் கழிப்பறைகள் கட்டக்கூடிய பணியை அரசாங்கம் மேற்கொண்டுச்சு. அப்புறம் சுச்சிகா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சரி, எத்தனை கிராமங்கள் தங்களை திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத கிராமங்களா அறிவிச்சிச்சு? இப்போ ஒரு ஓடிஎஃப் கிராமம்னா உங்களுக்கு என்னன்னே தெரியாதுன்னு சொல்லிடாதீங்க.
1: ஓ சுஜல், நான் போய் அப்படி சொல்லுவேனா? எனக்கு நல்லா தெரியும். ஓடிஎஃப்னா திறந்த வெளி மலம் கழித்தல் இல்லாத கிராமம். அதாவது திறந்த வெளியில மலம் கழிக்கிறத நிறுத்தி கழிப்பறைகளை பயன்படுத்தக்கூடிய மக்கள் வசிக்கும் சமூகங்கள் அல்லது பகுதிகளை குறிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். இது ஒரு முக்கியமான முயற்சி. இது தூய்மை மற்றும் பொது சுகாதாரத்தை மேம்படுத்துறதோட மட்டும் இல்லாம பெண்களோட தனி உரிமையையும் பாதுகாக்க உதவுது. எப்படி சுஜல், நான் சரியா சொன்னேனா?
0: சரிதான் சரிதான். இப்ப நம்ம நாடு ஓடிஎஃப் கிராமங்கள்ல இருந்து ஓடிஎஃப் பிளஸ் மாதிரி கிராமங்களுக்கு நகர்ந்துட்டு இருக்கு. திறந்த வெளியில மலம் கழிக்கும் பழக்கம் முற்றிலுமா ஒழிக்கப்பட்டு திட மற்றும் திரவ கழிவுகள் நிர்வகிக்கப்பட்டு தூய்மை நிலை நல்லா இருக்கக்கூடிய பொது இடங்கள்ல குப்பை அதற்கப்புறம் தண்ணீர் தேங்காம இருக்கும் ஒரு கிராமம் தான் ஓடிஎஃப் பிளஸ் மாதிரி கிராமம்னு சொல்லப்படுது.
1: இதுல கிராமத்துல இருக்கக்கூடிய அனைத்து வீடுகள், தொடக்கப்பள்ளி, பஞ்சாயத்து இல்லம் மற்றும் அங்கன்வாடி மையங்கள்ல கழிப்பறை வசதிகள் இருக்கிறதையும், அனைத்து பொது இடங்கள்லையும் வீடுகள்லையும் திட மற்றும் திரவ கழிவுகள் திறம்பட நிர்வகிக்கப்படுறதையும், குப்பை மற்றும் கழிவுநீர் தேங்காம இருப்பதையும் உறுதி செய்யணும்.
0: ஆனா அரசாங்கத்தோட சேர்ந்து சமூக பங்களிப்பும் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்களோட குரல் வான்வழி மூலமா உங்களை வந்தடையுது. மேலும் இந்த பிரச்சாரத்துல ஒரு குடும்பம் கூட விடுபடாம நாம பாத்துக்கணும்.
1: ஓ, இது எனக்கு நல்லா தெரியுமே. இதுவரைக்கும் 5.67 லட்சம் கிராமங்கள் அவங்கள திறந்த வெளி மலம் கழித்தலற்ற ஓடிஎஃப் கிராமங்களா அறிவிச்சிருக்காங்க. அதுல 4.81 லட்சத்துக்கும் அதிகமான கிராமங்கள் ஓடிஎஃப் பிளஸ் மாதிரி கிராமங்கள்னு அங்கீகாரம் பெற்றிருக்கு.
0: நாட்டுல தூய்மையை பராமரிக்கிறதுக்கான அரசாங்கத்தோட முயற்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் சுத்தமான தண்ணீரை வழங்குறதுல ஜல் ஜீவன் மிஷன் மற்றும் ஹர் கர் நல் திட்டங்களும் சேர்க்கப்பட்டிருக்கு. அது மட்டுமே இல்லாம இந்த மெகா பிரச்சாரத்துல நம்மளுடைய பங்களிப்பை தொடர்ந்து பராமரிக்கிறது எங்களுக்கும் முக்கியம், உங்களுக்கும் முக்கியம்.
1: வானொலியின் குரல் மூலமா சுத்தமான மற்றும் வளமான கிராமத்தின் கதை, இந்த நம்மளோட குரல், நம்மளோட தகவல் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சேரும்.
2: நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஐஸ்வர்யா சிங், ஜாயிண்ட் செக்ரட்டரி அண்ட் மிஷன் டைரக்டர், ஸ்வச் பாரத் மிஷன் கிராமீன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இட் இஸ் மை பிளேஷர் அண்ட் பிரிவிலேஜ் டு ஜாயின் யூ த்ரூ திஸ் ஸ்பெஷல் ப்ரோக்ராம், ஸ்வச் சுஜல் காவ் கி கஹானி, ரேடியோ கி ஜுபானி.
3: வணக்கம் நண்பர்களே, நான் ஐஸ்வர்யா சிங், இந்திய அரசின் குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறையின் தூய்மை இந்தியா இயக்கத்தின் இணைச் செயலாளர் மற்றும் இயக்குனர். சுத்தமான மற்றும் வளமான கிராமத்தின் கதை வானொலியின் குரலில் என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். இன்று நமது தூய்மை இந்தியா இயக்கத்தின் பயணம் நமது கிராமங்களை தூய்மையான சுஜல் கிராமங்களாக மாற்றுவது என்றால் என்ன? இந்த முயற்சிகளுக்கு நாம் ஒவ்வொருவரும் எவ்வாறு பங்களிக்க

0: முடியும் என்பது பற்றி பேசுவோம். நண்பர்களே, நமது மாண்புமிகு பிரதமர் 2014 ஆகஸ்ட் 15 அன்று செங்கோட்டையிலிருந்து சுகாதாரம் மற்றும் திறந்த வெளி மலம் கழிப்பதை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி பேசியது உண்மையிலேயே வரலாற்று சிறப்பு மிக்கது. அவரது வழிகாட்டுதலின் கீழ் தூய்மை இந்தியா இயக்கம் அக்டோபர் 2014 தொடங்கப்பட்டது. மேலும் இந்தியாவின் ஒவ்வொரு கிராமத்தையும் திறந்த வெளி மலம் கழித்தல் இல்லாத கிராமமாக மாற்றும் பொறுப்பை நாம் ஏற்றுக்கொண்டோம். அதைத் தொடர்ந்து வந்த ஆண்டுகளில் தூய்மை இந்தியா இயக்கம் ஒரு உண்மையான மக்கள் இயக்கமாக மாறியது. இது உங்கள் பங்கேற்பால் இயக்கப்படும் ஒரு மக்கள் இயக்கம். நாடு முழுவதும் 11 கோடிக்கும் மேற்பட்ட கழிப்பறைகள் கட்டப்பட்டன. மேலும் 2019 மகாத்மா காந்தியின் 150th பிறந்த நாளில் இந்தியா தன்னை திறந்த வெளி மலம் கழித்தல் இல்லாத நாடாக பெருமையுடன் அறிவித்தது. இருப்பினும் நம் மிகப்பெரிய சாதனை உள்கட்டமைப்பு மட்டுமல்ல, தூய்மை இந்தியா இயக்கத்தின் மூலம் சிந்தனை மற்றும் நடத்தியில் ஏற்படக்கூடிய மாற்றமாகும். குடும்பங்கள் திறந்த வெளியில் மலம் கழிப்பதை தவிர்த்து கழிப்பறை பயன்பாட்டை ஒரு பழக்கமாக ஏற்றுக்கொண்டன. பஞ்சாயத்துகள் தலைமை தாங்கின. பெண்கள் சுய உதவி குழுக்கள் சாம்பியன்களாக மாறினர். நம் குழந்தைகளும் இளைஞர்களும் தங்கள் வீடுகளிலும் சமூகங்களிலும் சுகாதாரத்தை ஊக்குவித்தனர். தூய்மையை ஒரு வாழ்க்கை முறையாக ஏற்றுக்கொண்டனர். சுகாதாரம் நம் அனைவருக்கும் ஒரு பொதுவான பொறுப்பாக மாறியது. நண்பர்களே, நாம் அதோடு நிற்கவில்லை. 2020 திறந்த வெளி கழிப்பிடங்கள் இல்லாத பிறகு நமது அனைத்து கிராமங்களையும் திறந்த வெளி கழிப்பிடங்களில் இருந்து திறந்த வெளி கழிப்பிடங்கள் இல்லாத பிளஸ் மாதிரி கிராமங்களாக மாற்றும் நோக்கத்துடனும் குறிக்கோளுடனும் தூய்மை இந்தியா திட்டத்தின் 2nd தொடங்கப்பட்டது. ODF என்பது திறந்த வெளி மலம் கழித்தல் இல்லாத கிராமமாகும். அதாவது முற்றிலும் திறந்த வெளி மலம் கழித்தல் இல்லாத கிராமம். ODF கிராமம் என்பது பிளாஸ்டிக் கழிவுகள் உட்பட அதன் திட மற்றும் திரவ கழிவுகளை பாதுகாப்பாகவும் அறிவியல் ரீதியாகவும் நிர்வகிக்கிறது. மேலும் சுத்தமாகவும் இருக்கும் கிராமம். இன்று 4.85 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள் தங்களை திறந்த வெளி மலம் கழித்தல் இல்லாத கிராமங்களாக அறிவித்துள்ளன. மேலும் பல கிராமங்கள் அதை நோக்கி செயல்பட்டு வருகின்றன என்பதை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த முன்னேற்றம் உங்கள் பங்கேற்பாலும் நமது மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், மாவட்டங்கள், தொகுதிகள் மற்றும் கிராம குழுக்களின் கடின உழைப்பாலும் மட்டுமே சாத்தியமானது. முன்னோக்கி செல்லும் போது ஸ்வச் சுஜல் கிராமம் என்பது ஒவ்வொரு வீட்டிற்கும் சுத்தமான மற்றும் பாதுகாப்பான குடிநீரை பெறும் ஒன்றாகும். மேலும் அந்த கிராமம் திறந்த வெளி மலம் கழித்தலை தவிர்த்த ஒரு மாதிரி கிராமமாகவும் உள்ளது. நண்பர்களே, ஸ்வச் பாரத் மிஷன் என்பது வெறும் அரசாங்க திட்டம் மட்டுமல்ல. நான் சொன்னது போல் இது ஒரு மக்கள் இயக்கம், ஒரு உண்மையான மக்கள் இயக்கம். உங்கள் வீடு மற்றும் சமூக கழிப்பறைகளை பராமரிப்பது, கழிவு மேலாண்மை அலகுகளை செயல்பட வைப்பது, வழக்கமான செயல்பாடுகள் மற்றும் பராமரிப்பை உறுதி செய்வது அல்லது கழிவுகளை மூலத்திலிருந்து பிரிப்பதை உறுதி செய்வதில் உங்கள் பங்கு மற்றும் பங்கேற்பு மிகவும் முக்கியமானது. இது இந்த இயக்கத்தின் அடித்தளமாகும். இந்த பணியில் நீங்கள் அனைவரும் முழு மனதுடன் பங்கேற்க முன்வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சுத்தம் மற்றும் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் உங்கள் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களை ஈடுபடுத்தும் கேட்டுக்கொள்கிறேன். கிராமம் தொகுதி மற்றும் மாவட்டத்தில் உருவாக்கப்பட்டுள்ள நீர் மற்றும் சுகாதார வசதிகளை அவர்களுக்கு காட்டுங்கள். நமது குழந்தைகளும் இளைஞர்களும் இந்த பணியின் மதிப்பை புரிந்து கொள்ளும் போது எதிர்காலத்தில் அவர்கள் தூய்மையின் தூதர்களாக மாறுவது உறுதி. எனவே வாருங்கள், அனைத்து துறைகளிலும் நமது வழிகாட்டும் கொள்கையாக தேசத்திற்கு முன்னுரிமை என்ற உணர்வை கொண்டு ஒரு கூட்டு உறுதிமொழியை எடுப்போம். தூய்மை, தூய்மை பாரதம் மற்றும் வீக்ஷித் பாரதம் ஆகிய இலக்குகளுக்கு பங்களிப்போம். குப்பை கொட்டவோ மற்றவர்கள் குப்பை கொட்டவோ அனுமதிக்க மாட்டோம். நமது கிராமத்தை திறந்த வெளி கழிப்பிட வசதி இல்லாத மாதிரி கிராமமாக மாற்ற நாம் பாடுபடுவோம். அது ஏற்கனவே ஒரு மாதிரி கிராமமாக இருந்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை நிலைநிறுத்துவதை உறுதி செய்வோம். இந்த செய்தியுடன் இப்போது ஐஸ்வர்யா சிங் என்ற நான் விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த்.
1: We will contribute to the goal of Swachhata, a Swachh Bharat and a Viksit Bharat. We will neither litter nor allow others to litter. We will work to make our village an ODF plus model village. If it is already a model village, we will ensure that we sustain the systems created. With this message, I, Aishwarya Singh, now take your leave. Thank you. Jai Hind.
2: நிபுணர் சுகாதாரம் சார்ந்த நிறைய விஷயங்களை உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. நீங்கள் அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயங்களை உங்கள்

0: பகுதிகளை செயல்படுத்துறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் எதிர்பார்க்கப்படுது.
1: சுஜல், நான் உனக்கு ஒரு காமெடியான விஷயம் சொல்லட்டுமா? நம்ம நாடு முழுக்க 100 சமுதாய வானொலிகள் மூலமா இந்த நிகழ்ச்சியோட முதல் அத்தியாயத்தை மட்டும் கேட்ட பிறகு நான் ஸ்வச்சிகா, நீ சுஜல், அப்புறமா தூஷிகா, நம்ம எல்லாருமே பெரிய ஸ்டார் ஆயிட்டோம்.
0: உண்மையாவா? அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற?
1: பல கிராமங்கள்ல நம்ம கதாபாத்திரங்கள் தெருநாடகங்கள் மூலமா காட்சிப்படுத்தப்படுது.
0: அப்படியா? அது எங்க?
1: அதுதான் ராம்பூர். இப்போ நான் உங்களுக்கு ராம்பூர் கிராமத்தோட கதைய சொல்ல போறேன். அங்க ஒரு தெருநாடகம் காட்டப்படுது. அதோட பேர் தூஷிகாவின் தோல்வி, தூய்மை இந்தியாவின் வெற்றி.
0: தூஷிகாவா இல்ல பிரதூஷிகாவா?
1: சரியா கேட்டீங்க சுஜல். பிரதூஷிகா மாசுபாட மட்டும்தான் பரப்புவா, ஆனா தூஷிகா தான் ஒவ்வொரு இடத்தையும் மாசுபடுத்திக்கிட்டே இருக்கிறா. அதனால இனிமே நாம அவளை தூஷிகான்னு கூப்பிடுறதுதான் சரியா இருக்கும்.

0: தலை தூக்கும் போது நன்மையும் வலுவாக நிற்கும்னு அவங்க சொல்றாங்க. இது ராம்பூர் கிராமத்தோட கதை. அங்க தூய்மை வெளிப்படையா அசுத்தத்துக்கிட்ட சவால் விட்டுச்சு. அங்க பிரதுஷிக்கா இருள பரப்புனா, அப்புறம் ஸ்வச்சிகா தூய்மையின் விளக்கை ஏத்துனாங்க. அது மட்டும் இல்லாம சுஜல்குமார் அந்த ஒளியின் தூய்மை தூதரா இருக்கிறாரு. ஒரு பெரியவரோட ஆலோசனை எப்படி உதவுச்சுன்றத நாம இப்போ தெரிஞ்சுப்போம். வாங்க கதை கேட்போம். தூஷிகாவின் தோல்வி, தூய்மை பாரதத்தின் வெற்றி.
1: இதோ வர்றேன் நான் தூஷிகா. கிராமத்து வடிகால்கள்ல இருந்து வெளியே வந்து திறந்த வெளி மலம் கழிக்கும் இடங்களுக்கு பரவி சில சமயங்கள்ல காத்துலயும் சில சமயங்கள்ல தண்ணீர்லயும் என்னோட பேரரசு வளர்ந்துகிட்டே இருக்குது. மக்கள் திறந்த வெளியில மலம் கழிக்கும் இடம் கழிப்பறைகள் கட்டப்பட்டிருந்தாலும் பயன்படுத்தாததுனால அது கெட்டு உடஞ்சு போகுது. சரியா சொல்லணும்னா நான் வசிக்கிற இடம் அதுதான். நாளைக்கு சுத்தம் செய்வோன்னு சொல்றவங்களை நான் ரொம்ப சீக்கிரத்திலேயே நோய் வாய்ப்படுத்துவேன். திறந்த வெளி மலம் கழித்தல் என்னோட வெற்றி. உடைந்த தொட்டி என் தங்குமிடம், அழுக்கு கழிப்பறை என்னோட வீடு. எல்லாரையும் நோய் வாய்ப்படுத்துறது தான் என்னோட வேலை.
2: எங்க வீட்டுலயும் ஒரு கழிப்பறை இருக்குது, ஆனா தண்ணி தான் இல்ல, அதுவும் அழுக்கா கிடக்குது. நம்ம பிம்லா மக அவனுக்கு அரிப்பு கூட வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு கழிப்பறைய பயன்படுத்துறத விட நம்ம வயல்களே நல்லா தான் இருக்குது.
3: போன மாசம் கூட நாலு குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. சர்பஞ்சி நீங்க தான் ஏதாவது செய்யணும்.
4: காட்டுக்குள்ள போறதும் ரொம்ப நாளைக்கு பாதுகாப்பானது இல்ல, பாம்புகளும் பூச்சிகளும்.
5: எங்க வீட்லயும் தான் ஒரு கழிப்பறை இருக்குது, ஆனா எங்க பையன் எங்க உள்ளேயே போக மாட்டேங்கிறான். நாத்த அடிக்குதுன்னு சொல்றானே.
1: இப்படியே இருங்க. உங்களோட இந்த அலட்சியமான இந்த மனப்பான்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க பிள்ளைங்களோட காய்ச்சல், வயிற்று வலி, வாந்தி எல்லாமே எனக்கு கிடைச்ச பரிசு. நீங்க எல்லாரும் என்கிட்ட ஆரோக்கியத்துக்காக கையேந்தி நிக்கணும்.
0: ஒரு நாள் கிராமத்தோட எல்லையில ஒரு இளைஞன் முழு நம்பிக்கையோட கையில் பையோட கண்கள்ல குறிக்கோளோட வர்றான். அதுதான் சுஜல்குமார். அவர் தன்னோட கிராமத்துல தினமும் பள்ளிக்கு போய் மிகுந்த அர்ப்பணிப்போட படிச்சாரு. சுஜல்குமார் தன்னோட விடுமுறையில பக்கத்து கிராமத்துக்கு போயிருந்தாரு. மாற்றம் வீட்டுல இருந்து தொடங்குதுன்றத அவரு கத்துக்கிட்டாரு.
6: ராம், ராம் தம்பி, கிராமம் முழுக்க ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கு? எல்லாரும் ஏன் இவ்வளவு சோகமா இருக்கிறாங்க? ஏன் இந்த இடம் எல்லாம் இவ்வளவு அசுத்தமா இருக்கு தம்பி?
5: அவனுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறானே. நிஜமாவே அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதா? அப்பாவி மாதிரி நடிக்கிறானே.
2: நீ சொல்றதும் சரிதாக்கா, அவன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறானே.
6: எனக்கு எல்லாமே புரியுதுமா, எல்லாமே புரியுது. கிராமத்துல ஏற்பட்டிருக்க இந்த சோகத்துக்கும் அமைதிக்கும் காரணம் இந்த அசுத்தமா.
1: இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். ஆமா நான் தான். சொல்லு, நீ என்ன செய்வ? சொல்லு சொல்லு. உன்னால எதுவுமே செய்ய முடியாது. சில நாட்கள்ல உன்னையும் நான் எனக்கு பலியாக்குவேன். புரியுதா?
6: ஓ, நீ தூஷிகா தானே? இதெல்லாம் உன்னோட வேலை தானா? இப்ப எனக்கு எல்லாம் தெளிவா புரியுது. பாத்துக்கிட்டே இரு, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் உன்னை எப்படி சமாளிக்கிறேன்னு காட்டுறேன்.
0: சுஜல் கிராமத்துல தெரு நாடகங்களை நடத்துறாரு. குழந்தைகளுக்கு விளையாட்டுகள் மூலமா கத்து கொடுக்கறாரு. பெரியவங்களை சந்திச்சு விஷயங்கள்

0: விளக்குறாரு.
1: கழிப்பறை என்றது வெறும் செங்கற்களும் சிமெண்டும் இல்லை, அது நோயை எதிர்த்து போராடுறதுக்கான ஒரு ஆயுதம். திறந்த வெளியில மலம் கழிக்கிறது மண் நீர் காற்று எல்லாத்தையும் விஷமாக்குது. உங்களோட குழந்தைகளை பாதுகாப்பாக வச்சிருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. கழிப்பறையை முறையாக பயன்படுத்துங்க, அதை சுத்தமாக வச்சுருங்க. நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க, மற்றவங்களும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தூய்மை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க.
0: கொஞ்சம் கொஞ்சமாக கிராமத்தில் சிலர் உத்வேகம் பெற்று கழிப்பறைகளை சுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தூஷிகாவுக்கு நிம்மதியே இல்லை, அவ கிராமத்தோட பாதைகளில் ஒளிஞ்சுக்கிட்டு நடக்கிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறா.
2: என்ன நடக்குதுங்க? மக்கள் சாக்கடைகளை எப்படி மூடுனாங்க? என்ன இந்த கதவு கழிப்பறையில எப்போ பொருத்தப்பட்டுச்சு? அந்த துர்நாற்றம் எங்க போச்சு? கொசுக்கள் எங்க போச்சு? ஏய், இந்த கிராமத்துல என்ன நடக்குது?
0: இப்போ பிரகாசமான ஒளியோட ஸ்வச்சிகா கிராமத்துக்குள்ள நுழையிறாங்க.
3: கிராம மக்களே, உங்களோட விழிப்புணர்வுனால மட்டும்தான் எனக்கு இங்க வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கழிவறைகளை தொடர்ந்து பயன்படுத்துற, சரியான முறையில பராமரிக்கிற இடத்துல, சோப்பு போட்டு கை கழுவுறத பழக்கமா வச்சிருக்கிற இடத்துல சுத்தத்தின் பிரதிநிதியா நான் வசிக்கிறேன். நான் தான் ஸ்வச்சிகா.
0: இப்போ கிராமத்துல ஒவ்வொரு வீட்லயும் தெருக்கள்லயும் பகுதிகள்லயும் ஒரு பிரச்சாரம் இருக்கு. சுவர்கள்ல தூய்மை தொடர்பான வரைபடங்களும் இருக்கு. குழந்தைகள் சோப்பு போட்டு குழாயில கைகளை கழுவுறாங்க. பெண்கள் மகிழ்ச்சியோடு பாடுகிறார்கள்.
4: கழிப்பறை கழிப்பறை சுத்தமான கழிப்பறை, ஒவ்வொரு நாளும் சுத்தமாக வைத்திருப்போம் சொந்த கழிப்பறை. நோய்களை விரட்டும் கழிப்பறை, இது சுத்தமான கழிப்பறை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டிலும் தூய்மை இருக்கட்டும், அது நிலைத்து இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டிலும் தூய்மை இருக்கட்டும், அது நிலைத்து இருக்கட்டும். கழிப்பறை கழிப்பறை சுத்தமான கழிப்பறை, நோய்களை எல்லாம் விரட்டி அடிக்கும் கழிப்பறை, இது சுத்தமான கழிப்பறை. கழிப்பறை கழிப்பறை சுத்தமான கழிப்பறை.
2: ஐயோ, ஸ்வச்சிகாவோட இந்த தூய்மையால என்னோட மாசுபட்ட இடங்கள் எல்லாம் அழிஞ்சு போகுதே. என் மாசுபட்ட இடங்கள் எல்லாம் மறைஞ்சிட்டே இருக்குதே.
1: மக்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறிட்டே இருக்குது.
2: ஐயோ, நான் இனிமே எங்க போவேன்? இப்போ நான் எங்க தங்குவேன்? கழிப்பறைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கு, சாக்கடைகள் சுத்தம் செய்யப்பட்டிருக்கு. இப்ப யாரும் திறந்த வெளியில மலம் கழிக்க கூட போறதில்லையே.
0: ஸ்வச்சிகா, சுஜல் குமார் அப்புறம் கிராம மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பேரணி நடத்துறாங்க. அனைவரும் சேர்ந்து கோஷங்களை எழுப்புறாங்க. சுஜலின் வார்த்தைகளை கிராம மக்கள் மறுபடியும் சொல்றாங்க. திறந்த வெளியில் மலம் கழிக்கிறத தவிர்க்கவும், நோய்களை விரட்டவும், கழிப்பறைகளை சுத்தமாக வச்சிருங்க, கிராமத்தை சுத்தமாக்குங்க. தூஷிகா சோர்வாக கிராமத்தின் எல்லையில் அமர்ந்து அழறா.
2: நீங்க எல்லாரும்
0: அலங்கரிக்கிறாங்க, குழந்தைங்க நடனமாடுறாங்க.
3: நிச்சயமா உங்களோட கடின உழைப்பு தான் தூஷிகாவை தோற்கடிச்சிருக்கு. ஆனா ஞாபகத்துல வச்சிருங்க, தூய்மை பழக்கத்தை நாம இழந்துட்டா அவ திரும்பி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால தூய்மைய ஒரு அன்றாட பழக்கமாக்குங்க, கட்டாயத்துக்காக செய்ய வேண்டாம்.
2: கிராம மக்களே, ஏன் தினமும் நீங்க கழிப்பறைகளை சுத்தம் செய்யணும்? அது எப்படியும் அழுக்காகத்தானே போகுது. ஒரு நாள் அப்படியே விட்டுடுங்க, அது என்ன பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்திட போகுது?
1: நிச்சயமா அது ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். அழுக்கான கழிப்பறையில இருந்துதான் மாசுபாடு அதிகரிக்குது. நாங்க ஒவ்வொரு நாளும் கழிப்பறையை சுத்தம் செஞ்சாதான் உன்னோட பலத்த நீ இழப்ப.
3: இந்த தூஷிகா மறுபடியும் நம்ம கிராமத்துக்கு திரும்பி வந்து நம்ம வீடுகள்ல நோயை பரப்பணும்னு நினைக்கிறா போல. சூனியக்காரி மாதிரி எப்படி சிரிக்கிறா பாருங்க. கிராம மக்களே, இனிமே கட்டாயமா நம்ம தூய்மைய கடைபிடிக்கணும்.
2: இந்த சுத்தம் செய்யற வேலையெல்லாம் பெண்கள் தானே செய்யணும், ஆண்கள் ஏன் அதை தொடணும்? இப்போ நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களா?
3: சுத்தம்ன்றது தனி ஒருத்தரோட வேலை இல்ல, அது ஒரு மொத்த குடும்பத்தோட பொறுப்பு. எல்லாரும் சேர்ந்து சுத்தம் செஞ்சா யாருமே அதை பாரமா நினைக்க மாட்டாங்க.
0: எங்க வீட்டுல கழிப்பறை இருக்குது, ஆனா துர்நாற்றம் அதிகமா இருக்குது. குழந்தைங்க அதுக்கு பக்கத்துல போக கூட மாட்டேன்றாங்க.
1: அப்படின்னா அவங்களுக்கு நீங்க சொல்லி புரிய வைங்க. ஒவ்வொரு முறை கழிப்பறையை பயன்படுத்தின பிறகும் தண்ணீர் ஊத்தணும்னு சொல்லி கொடுங்க. கழிப்பறையோட முக்கியத்துவம் என்னன்னு அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க.
2: அப்பாடா, உங்க வீடு இன்னும் சுத்தமாகலையா? வா வா, நான் உங்க வீட்டுக்கு வரட்டுமா?

0: இதுதான் என்னோட உண்மையான பலம். நான் மறுபடியும் வருவேன்.
1: எல்லாரும் தெளிவா கேட்டுக்கோங்க. மலம் கழிச்ச பிறகு கைகளை கழுவாம இருக்கிறது நோய்களுக்கு நாம கொடுக்கற அழைப்பு மாதிரி. உணவு சாப்பிடுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி சோப்பு போட்டு கை கழுவுறதும் ரொம்ப முக்கியம்.
0: எல்லார்கிட்டயும் ஃபினாயில் டிடர்ஜென்ட் எல்லாம் இருக்கிறது இல்ல, இப்போ என்ன பண்ணுவ சுஜல்?
2: ஃபினாயில் இல்லைன்னா என்ன? எலுமிச்சிச்சாறு, உப்பு இல்லைன்னா சாம்பல் கூட பயன்படுத்தலாம். சுத்தம் செய்யறதுக்கான வழிதான் நமக்கு ரொம்ப முக்கியம். உங்களோட நோக்கம் மட்டும் சுத்தமா இருந்தா போதும், கழிப்பறையும் சுத்தமா இருக்கும்.
0: திறந்த வெளியில மலம் கழிக்கிறது எவ்வளவு காத்தோட்டமா இருக்கும். இந்த மூடிய அறையிலயா எப்படி மூச்சு திணறல் நோய் எல்லாமே வந்துருமே.
1: திறந்த வெளியில மலம் கழிக்கிறது எப்பவுமே புத்துணர்ச்சியை தராது, அது நோயையும் அவமானத்தையும் தான் பரப்பும். ஒரு கழிப்பறைக்கு சரியான காற்றோட்டம் மட்டும் இருந்தா அது புத்துணர்ச்சியோட இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம கௌரவத்தையும் பாதுகாக்கும்.
3: நாங்க எல்லாத்தையும் புரிஞ்சுகிட்டோம் தூஷிகா. நாங்க இனிமே உங்களை பார்த்து பயப்பட மாட்டோம். நாங்க எங்களோட கழிப்பறைகளை சுத்தமா வச்சுப்போம். ஒவ்வொரு நாளும் அதை பயன்படுத்துவோம். எங்களோட கைகளை சுத்தமா கழுவுவோம். உன்னை இங்க இருந்து ரொம்ப தூரம் விரட்டுவோம்.
0: நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? மக்களை எனக்கு எதிராக திருப்புறீங்களா?
1: இல்ல தூஷிகா, நாங்க மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம் அவ்வளவுதான்.
4: ராம்பூர் கிராமம் இப்போ முன்ன மாதிரி இல்ல. ஒவ்வொரு வீட்லயும் கழிப்பறை இருக்கு, அதுவும் சரியான முறையில நல்ல விதமா பராமரிக்கப்படுது. இப்போ குழந்தைங்க யாரும் நோய்வாய்ப்படுறது இல்ல, பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்க. தூஷிகா தோற்கடிக்கப்பட்டிருக்கா. இதுதான் சுத்தமான கிராமத்தின் உண்மையான கதை. சுத்தமான கிராமம் இப்படித்தான் இருக்கும்.
5: சுத்தமான இந்தியா என்பது கனவு, ஒவ்வொரு தெருவிலும் தூய்மை. சுத்தமான கழிப்பறைக்கு நாம் தான் பொறுப்பு. இப்போது ஒவ்வொரு இதயமும் தயாராக உள்ளது. சுத்தமான கிராமம், சுத்தமான இந்தியா.

0: இது சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா? ராம்பூர் கிராமத்துல எங்களோட கதாபாத்திரங்களா இருக்கிற ஸ்வச்சிகா மற்றும் சுஜல்குமார் இவங்க கூட இது மாதிரியான ஒரு நாடகம் நடத்தப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த நாடகத்தை கேட்ட பிறகு நாட்டோட மற்ற பகுதிகளில் இருக்கிற மக்களும் விழிப்புணர்வை ஏற்படுத்த அவங்களோட சொந்த கிராமங்களில் இது மாதிரியான நாடகங்களை நடத்த விரும்புவாங்கன்னு நினைக்கிறோம். இந்த வானொலி நிகழ்ச்சியை தவிர மக்கள் அவங்க ஊர்களில் நடக்கிற கூட்டங்களையும் சமூக ஈடுபாட்டோட இதை பற்றியெல்லாம் பேசணும். வாங்க, கிராமத்தோட தூய்மை போராளி ஒருத்தர் பேசுறத நாம கேட்போம்.
1: என் பேர் மதியழகன். நான் வந்து பூசாரிப்பட்டி பஞ்சாயத்தில் பாறைக்குடான்ற இடத்துல வந்து இருக்கிறேன். நான் ஒரு ஒப்பந்ததாரதாகவும் வேலை செஞ்சுக்கிறேன். நான் வந்து தனி நபர் கழிப்பிடம், பொது கழிப்பிடம் இது மாதிரி நிறையா செஞ்சுருக்கிறேன். அந்த கழிவறையினுடைய முக்கியத்துவம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள்லாம் மேக்சிமம் வந்து வெளியில் திறந்த வெளியில் மலம் கழிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம தனி நபர் கழிவறை வந்து எல்லா மக்களும் வந்து அதனுடைய பயன்பாடு, அதனுடைய முக்கியத்துவம் எல்லாம் உணர்ந்து இப்போ 100%க்கு 90% வந்து அந்த தனிநபர் கழிப்பிடத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதனால் என்ன ஒரு இதுனா, பொதுவெளியில் கழிப்பிட பொதுவில் போகும்போது அதனால் நிறைய நோய் பரவல், இது மாதிரி போகிற தொற்று நோய்கள் இது மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தனிநபர் கழிவறைனா அவங்க போயிட்டு மலம் கழித்த உடனே வந்து அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதனால் வந்து நோயை தடுக்க முடியும். ரெண்டாவது, ஒரு பாதுகாப்பான ஒரு கழிவறையை ஒரு பாதுகாப்பாக பயன்படுத்தலாம். நம்ம இது உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்க, மற்றபடி பெண்கள் சொல்ல முடியாத ஒரு மாதவிடாய் காலத்தில் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த கழிவறையை நல்லா வந்து பயன்படுத்துகிறாங்க. அது சுகாதாரமான முறையிலையும் வச்சுருக்கிறாங்க. அதனால் வந்து பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க. இது வந்து நிதர்சனமான உண்மை. நன்றி.
2: சாதனையாளர்கள் சமூகத்தில் சுகாதார நிலைமையை மேம்படுத்துறதுல உண்மையிலேயே பெரிய அளவில் உதவி பண்றாங்க. அவங்க தூய்மையின் முக்கியத்துவம் பத்தின விழிப்புணர்வை பரப்புறாங்க. அது மட்டும் இல்லாம மக்களை சுகாதாரத்தை நோக்கி ஊக்குவிக்கிறாங்க. தூய்மை சாதனையாளராக மாறுறது மூலியமா உங்களுடைய சமூகத்தில் தூய்மைக்கு நீங்க ஒரு முக்கிய பங்களிப்பை செய்யலாம்.
0: சுஜல், எனக்கு தோணுது சுத்தம்ன்றது ஒரு மனநிலைன்னு நினைக்கிறேன். இந்த மனநிலையை ஒவ்வொரு நபர்கிட்டையும் வளர்க்க முடியும். குழந்தைகளுக்கு காகிதத்தை இங்கே வீசாதீங்க, இல்லைனா வாழைப்பழத்தோலை இங்கே வீசாதீங்க, குப்பையை குப்பை தொட்டியில் போடுங்கன்னு நாம் கற்பிக்கும் போது தான் குழந்தைங்களோட மனசில் இந்த எண்ணம் வளர ஆரம்பிக்குது.
2: நீங்கள் சொல்கிறது சரிதான் சுச்சிக்கா. நான் சின்ன பையனாக இருந்தப்போ

0: எங்க கிராமத்து பள்ளியிலையும் டீச்சர் எங்களுக்கு தூய்மை பத்தின சின்ன சின்ன விஷயங்களையும் இதே மாதிரி தான் சொல்லி கொடுப்பாங்க. அந்த குழந்தை மனசுல அத தாக்கத்தை ஏற்படுத்துறது மட்டுமே இல்லாம இன்னைக்கு எங்கேயாவது அழுக்கு தெரிஞ்சா அதை சுத்தம் பண்ண நான் முயற்சி பண்றேன்.
1: என்னது, நீங்க கிராமத்து பள்ளியில மட்டும்தான் படிச்சீங்களா?
0: ஆமா, என்னோட ஆரம்ப கல்வியை எல்லாம் நான் கிராமத்துலதான் படிச்சேன். அதனாலதான் நான் ஒரு தூய்மை போராளி மாதிரி வேலை செய்யறேன். சுத்தமான குடிநீர் மற்றும் தூய்மையை பராமரிக்கிறது பத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஆமா சுஜல், இப்போலாம் சமூகத்தால வழிநடத்தப்படுற முயற்சிகள் தான் கிராமத்துல ரொம்ப சிறப்பா செயல்படுது.
0: அதெல்லாம் சரி சுச்சிகா, இந்த சமூகத்தின் தலைமையிலான முயற்சினா என்ன?
1: அது சரி, முழு ராமாயணமும் முடிஞ்ச பிறகு ராமரா அடிச்சது யாருன்னு கேக்குறீங்களே?
0: குறைஞ்சபட்சம் மொத விடுகதைக்காவது பதில் சொல்லுங்க, இல்லைனா இந்த சமூகம் என்ன மாதிரியான முன்முயற்சிகளை வழி நடத்துதுன்னு சொல்லுங்க.
1: இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்ல, இது உள்ளூர் சமூகத்தோட ஒரு முயற்சி தான். இதுல கிராம மக்களே திட்டங்களை வகுத்து முடிவுகளை எடுத்து உழைத்து அவங்களாவே இந்த பணிகளை கண்காணிச்சுட்டும் வராங்க.
0: ஓஹோ, அதாவது நம்ம சமூகமே சுகாதாரத்துல முன்னேறி அசுத்தத்தை நீக்கிட்டு வராங்கன்னு சொல்ல வரீங்க, அதானே?
1: இதுல நம்ம அரசாங்கமும் சமூகத்துக்கு பெரிய அளவுல உதவுது. இதுல அரசாங்கமும் ஒரு பெரிய ஆதரவாளர் தான்.
0: சரி புரிஞ்சது, எல்லாரும் பங்கேற்பாளர், எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு, அதைத்தானே சொல்ல வரீங்க?
1: நீங்க ரொம்ப பிரில்லியன்ட் தான் சுஜல், ஆனா இப்போ நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோம். நீங்க புரிஞ்சுக்கிட்டதும் சரிதான், இதுல எல்லாரோட பங்களிப்பும் இருக்கு, எல்லாரோட பொறுப்பும் இருக்கு.
0: ஆனா சுச்சிகா, இந்த சமூக அடிப்படையிலான விஷயங்கள் முதல்ல எப்படி வேலை செய்யுது? நான் சொல்ல வர்றது என்னன்னா, இதுக்குன்னு ஏதாவது ஒரு முறை இருக்கணும் இல்லையா?
1: நீ ஒரு முட்டாள் மாதிரி நடந்துக்கிற. இங்க பாரு, கிராம அளவுல தூய்மை குழுக்கள் அமைக்கப்படுது. இந்த குழுக்கள் கிராம பஞ்சாயத்தின் கீழே செயல்படுது. அது மட்டும் இல்லாம அந்த குழுக்கள்ல பெண்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், இளைஞர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பிற குழுக்களோட பிரதிநிதித்துவமும் உறுதி செய்யப்படுது.
0: சரி சரி, எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சிடுச்சு. அதாவது கிராமத்துல கழிப்பறை கட்டுமானத்தை கண்காணிக்க கூடிய குழுவை பத்தி தானே நீ சொல்ற இல்லையா?
1: அப்பாடா, இப்போதான் நீங்க சரியா புரிஞ்சுட்டு இருக்கீங்க சுஜல். நல்ல வேலை, உங்க தலையில இருக்க பல்பு இப்பயாச்சும் எரியுதே. கிராம அளவுல இருக்கிற தூய்மை குழு கழிப்பறை கட்டுமானம் பழக்க வழக்கங்கள்ல ஏற்படுற மாற்றம், ஸ்வச்சதா நிதியின் பயன்பாடு, அப்புறம் ஆடியோ சரிபார்ப்பு தயாரிக்கிறது, இது மாதிரியான பல பொறுப்புகளை செய்யுது.
0: அம்மா தேவி, போதும் போதும், எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. நம்ம கிரண்ணக்கா இன்னைக்கு நம்ம தெரு நாடகத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க கிராம அளவிலான தூய்மை குழுவிலையும் ஒரு உறுப்பினரா இருக்காங்களாம்.
1: ஆஹா, எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு.
2: டே ராஜு, ட்ரெயினுக்கு 15 நிமிஷம் இருக்குடா, அவ்வளவுதான் ரயில்வே ஜங்ஷனும் வந்துரும். எல்லா பையும் கையில எடுத்துக்கோங்க, பேத்தி எழுப்பி விடுறா.
3: சரிம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கறேன், நீங்க பாத்து இறங்குங்க. பவியம்மா கைய புடிச்சு இறங்குடா.
4: மம்மி மம்மி, ஒன் பாத்ரூம் வருது மம்மி.
5: அத்தை, பவிக்கு யூரின் வருதான், எங்கத்த கூட்டிட்டு போறது?
2: தா அப்படி ஓரமா கூட்டிட்டு போய் உக்கார வையி, நீயும் கூடவே நில்லு.
5: வா பவி, அங்க ஒரு கம்பா இருக்குல்ல, அங்க போய் உட்கார்.
4: நோ மம்மி, நான் வெளியில எல்லாம் போக மாட்டேன், என்ன வாஷ்ரூம்க்கு கூட்டிட்டு போங்க, நான்
6: உடல் கழிவுகளை அகற்ற திறந்த வெளியை தவிர்த்து கழிவறைகளை பயன்படுத்துங்கள். சுத்தமாக இருப்போம், சுகாதாரமாக வாழ்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
0: நாம நம்மளோட நேயர்களுடைய பெயர்களை அறிவிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. அவங்களோட கேள்விகளை படிக்கக்கூடிய, அவங்களோட பதில்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பகுதியை நோக்கி பயணிக்கிறோம். முந்தைய அத்தியாயம், அதாவது அத்தியாயம் 1 அனைத்து நேயர்களையும் சுத்தமான கிராமத்துக்கான நல்ல வாசகங்களை எங்களுக்கு அனுப்பணும்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாம சிறந்த வாசகங்களுக்கு சிறப்பு பரிசுகள் அளிக்கப்படணும்னு நாங்கள் சொல்லியிருந்தோம்.
1: சரி சரி, நமக்கு நல்ல வாசகங்கள் கிடைச்சிருக்கா?
0: நிச்சயமா நமக்கு நிறைய வாசகங்கள் கிடைச்சிருக்கு சுவச்சிக்கா. அதுல இருந்து 4 வாசகங்களை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம அந்த நேயர்களுக்கும் நம்ம பரிசுகள் கொடுக்க போறோம். ஆனா இப்போதைக்கு அந்த நேயர்களோட பெயர்களையும் அவங்க அனுப்பியிருக்க வாசகங்களையும் கேட்போம்.
7: என் பேர் கவிதா, நான் பனமரத்துப்பட்டியில் இருக்கேன். சுத்தமான கிராமம் சுகமான வாழ்விடம்.
8: என் பேர் புவனேஸ்வரி, நான் பன்னப்பட்டியில் இருக்கிறேன். சுத்தம் நம் பலம், தூய்மை நம் வளம்.
9: என் பேர் யசோதா, பன்னப்பட்டியில் இருக்கேன். தூய்மை நம் வழி, முன்னேற்றம் நம் வழி.
10: வணக்கம், என் பேர் தெய்வமணி, நான் பூசாரத்துலேருந்து பேசுகிறேன். சுத்தம் செய்வோம், வளமான வாழ்க்கை வாழ்வோம்.
1: ஆஹா, நம்ம நேயர்கள் இவ்வளோ நல்ல வாசகங்கள் எழுதி அனுப்பியிருக்காங்க. இப்போ நாம் அவங்கள நம்ம வானொலி நிலையத்துக்கு வந்து பரிசுகளை பெற்றுக்கொள்ளணும்னு கேட்டுக்கிறோம். வாழ்த்துக்கள், அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் நன்றி.

0: இப்போது இந்த அத்தியாயத்துக்கான கேள்வி. இன்றைக்கி நிறைய பகுதிகளில் ஆர்ஓ பயன்படுத்துறது கட்டாயமாகிடுச்சு. இது பெரும்பாலான வீடுகளில் பயன்படுத்தப்படுது. ஆனால் நிறைய தண்ணீரும் இதனால் வீணாகுது. சுத்தமான தண்ணீரை குடிக்க ஆர்ஓ பயன்படுத்துகிறீங்களா இல்லையா அப்படின்றது முக்கியம் இல்லை. ஆர்ஓலேருந்து வெளியேறக்கூடிய தண்ணியை எங்கே பயன்படுத்தலான்றது தான் முக்கியம். எங்களோட இந்த கேள்விக்கு தான் நீங்கள் பதிலளிக்கணும்.
1: நேயர்களே, நண்பர்களே, ஒரு ஆர்ஓல இருந்து ஒரு கிளாஸ் தண்ணிக்கு மூணு கிளாஸ் தண்ணி அப்படியே வீணாகிடும். சுத்தமான தண்ணியை குடிக்கணுன்ற ஆசையில பல தாதுக்களை பிரிக்கக்கூடிய இந்த இயந்திரத்தை நாம பயன்படுத்துறோம். ஆனா வீணாகக்கூடிய தண்ணீரை நாம மறுசுழற்சி பண்றது இல்ல, அதை மறுபடியும் பயன்படுத்துறதும் இல்லை. அதனால இன்னைக்கு நம்ம கேள்வி என்னன்னா, ஆர்ஓல இருந்து வெளியேறி வீணாகிற தண்ணீரை எப்படி பயன்படுத்தலாம், எங்க பயன்படுத்தலாம்?
0: இப்போது நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சொல்ல போகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு. இன்னைக்கு நீங்கள் வானொலியின் குரலில் சுத்தமான மற்றும் வளமான கிராமத்தின் கதையின் இரண்டாவது அத்தியாயத்தை கேட்டுட்ருக்கீங்க. இன்றைய அத்தியாயத்தில் நம்ம வீட்டு கழிப்பறைகளை எப்படி பராமரித்து சுத்தம் செய்யணும், தூய்மைன்றது ஏன் அவசியம், ஸ்வச் பாரத் மிஷன் திட்டத்தை பற்றின ஒரு பார்வை மற்றும் இதுவரைக்கும் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் பற்றி விவாதித்தோம்.
1: அடுத்த அத்தியாயத்தில் ஹர் கர் ஜல் திட்டத்தை பற்றிய ஒரு பார்வை மற்றும் இதுவரைக்கும் ஏற்பட்டு இருக்கிற முன்னேற்றம் தொடர்பான தகவல்களை கேட்கலாம்.
0: ஜல் ஜீவன் மிஷனில் ஜல் உத்சவ் அல்லது ஜல் அர்பன் திவாஸ்னா என்னன்னு தெரியுமா? இந்த தகவலோட அடுத்த அத்தியாயத்தில் இந்த திட்டம் வெளியிடப்படுறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் அதனோட கவரேஜ், குழாய் நீர் இணைப்புகளோட சாதனைகள், நீர் சோதனையில் பெண்களோட பங்கு, இந்த திட்டத்தோட கூறுகள், இதை பற்றி எல்லாம் நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம்.
1: இப்போ நீங்கள் கேள்விக்கான பதிலை எங்களுக்கு அனுப்புங்க. அப்புறம் உங்கள் கிராமத்தில் கழிப்பறைகளோட பராமரிப்பு கவனிங்க, மக்கள் கிட்ட சொல்லுங்க, மகிழ்ச்சியாக இருங்க, சுத்தமாக இருங்க, தூய்மையை பரப்புங்க, நம்ம நாட்டை தூய்மையாக்குங்க. ஏன்னா சுத்தமான இந்தியா தான் அழகான இந்தியா.
0: இந்த நிகழ்ச்சியோட அடுத்த அத்தியாயத்தில் நாங்கள் உங்களை மறுபடியும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச வானொலியை கேட்டுக்கிட்டே இருங்க. இப்போதைக்கு ஸ்வச்சிகாவுக்கும் சுஜலுக்கும் உத்தரவு கொடுத்து அனுப்பி வைங்க. நன்றி நேயர்களே.
2: நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது இந்திய அரசின் ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறை மற்றும் இந்திய சமுதாய வானொலிகளின் கூட்டமைப்பு இணைந்து வழங்கிய சுத்தமான மற்றும் வளமான கிராமத்தின் கதை சிறப்பு வானொலி தொடரின் இரண்டாம் அத்தியாயம். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
3: இந்திய அரசின் ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறை மற்றும் இந்திய சமுதாய வானொலிகளின் கூட்டமைப்பு இணைந்து வழங்கும் சுத்தமான மற்றும் வளமான கிராமத்தின் கதை சிறப்பு வானொலி தொடர்.

0: நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?
1: என் பேர் விகாஸ் ராசிபுரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. அன்பே சிவம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தான் நான் வந்து சொல்ல போறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சலூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்க சூப்பரா இருக்கேங்க. ஸோ வழக்கம் போல் இன்றைக்கும் உங்கள் கிட்டே கேட்குறதுக்காக ஒரு கேள்வியை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்மளில் நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தை நான் முடிச்சே ஆகணும், இந்த ஒரு விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம மைண்டுக்குள்ளே யோசிச்சு வச்சுருப்போம், அதுக்கான பிளான்லாம் போட்டிருப்போம். ஆனால் எண்ட் ஆஃப் தி டே அதுக்கான ஒரு தொடக்கத்தை கூட பண்ணியிருக்க மாட்டோம், அந்த விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் கூட பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ஒரு விஷயத்த பண்ணணும், இந்த ஒரு விஷயத்த முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்து இப்போ வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிற ஒரு விஷயம்னா என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குங்க. ஸோ உங்களுக்காக கேள்வியை இன்னொரு டைம் கேட்குறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்து இது வரைக்கும் பண்ணாமல் இருக்கிற ஒரு விஷயம்னா என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா உடனே ஃபோன் ஏறுங்க, கால் பண்ணுங்க சோனா எஃப்எம்மோட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். இப்போது நானுமே ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்து இப்போ வரைக்கும் நான் அது பண்ண ஸ்டார்ட் கூட பண்ணல. ஒரு 2-3 வருஷமாகவே நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். காலையில் எந்திரிக்கிறோம், எந்திரிச்சோன்னே ஒர்க் அவுட் பண்ணுறோம், ஒரு 2 கிலோமீட்டராவது வாக்கிங் போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் இது இப்போ வரைக்குமே அந்த விஷயத்த நான் ஸ்டார்ட் கூட பண்ணல. அதே மாதிரி எனக்கு சமைக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை, அதையுமே நான் நினச்சிட்டு மட்டும்தான் இருக்கேன், அதையுமே நான் இப்போ வரைக்கும் பண்ணல. ஸோ இதே மாதிரி தாங்க, நீங்களும் கால் பண்ணி சொல்லுங்கள் இது வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்து இது வரைக்கும் பண்ணாமல் இருக்கிற ஒரு விஷயம்னா என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதெல்லாம் கேட்குறதுக்கு நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போது 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் பேக் டு பேக்கில் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க. நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம்.

0: வணக்கம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026
1: கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோம் அப்ளையன்சஸ் லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ.
0: நாள் செப்டம்பர் 25, 26, 27 மூன்று நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்திருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டணும், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: செப்டம்பர் மாசம் வர வந்துடுச்சு, கம்பேக் கொடுக்கலான் இருக்கேன். நீ என்னடி நினைக்கிற?
5: செப்டம்பர் தானடி வந்திருக்கு, இன்னும் 3 மாசம் இருக்கு, பொறுமையா மெதுவா கம்பேக் கொடுக்கலாம்.
4: ஒரு ஃப்ரெண்டா மோட்டிவேட் பண்ணுவேன்னு பார்த்தா இப்படி டீமோட்டிவேட் பண்றியே.
5: டீமோட்டிவேஷன்லாம் இல்லடி, நீ வேணா பாரு, அக்டோபர் மாசம் காந்தி ஜெயந்தி லீவ் வருமா, அடுத்த நவம்பர் மாசம் தீபாவளி வருமா, டிசம்பர் மாசம் கிறிஸ்மஸ் வருமா, இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒட்டுக்கா ஜனவரியில கம்பேக் கொடுக்கலான்றேன்.
4: அதுவும் கரெக்டு தான், இருந்தாலும் எனக்கு இப்ப கம்பேக் கொடுக்கணும் போல இருக்கே.
5: நீ கம்பேக் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், நேத்து நான் 100 ரூபாய் கொடுத்தேன்ல, அதை திருப்பி குடுறி.
4: குடுத்துறேன்டி, கம்பேக் கொடுக்கும் போது குடுத்துறேன்.
5: என்னது உன் கம்பேக்கா? அதுதான் நான் 3 வருஷமா பாத்துட்டு இருக்கனே.
3: சோனா எஃப்எம் 107.8
6: இது வாலிப வயசு.
7: என்ன இது வாலிப வயசு?
8: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்து இப்போ வரைக்கும் பண்ணாமல் வச்சிருக்கிற ஒரு விஷயம்னா என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா உடனே ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள் சோனா எஃப்எம்மோட 9787-707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. நீங்க ரொம்ப நாளா பண்ணணும், இந்த விஷயத்தை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருந்து இப்போ வரைக்கும் முடிக்காம இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்குங்க. ஸோ நாம இதை பத்தி நிறைய வந்து பேசலாம். இப்போ அடுத்ததா சமூக வலைத்தளங்கள்ல ஒரு விஷயம் சம காட்டுத்தி மாதிரி பரவிட்டு இருக்குங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு சூப்பரான விஷயத்த பண்ண இருக்காங்க. அது என்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இது வாலிப வயசு நிகழ்ச்சி, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இப்போ தமிழ்நாட்டில் போக்குவரத்து வசதி அப்படின்றது ஒரு சில கிராமங்களில் இல்லைன்னா ஒரு சில மலை கிராமங்களில் ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்திருக்கும்ல. ஸோ அப்படி இருக்கிற 140 பள்ளிகளில் சேர்ந்த ஒரு 19,000 ஸ்டூடெண்ட்ஸ் பயன்படுற மாதிரி ஸ்பெஷல் பஸ்ஸஸ்லாம் விட போகிறாங்களாம். காலையிலையும் சரி சாயங்காலமும் சரி அந்த 19,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பயன்படுற வகையில் 2 டைமில் ஸ்பெஷல் பஸ்ஸஸ்லாம் விட இருக்கும். ஸோ இதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயனடைவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நிஜமாலுமே இது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இன்னமும் நம்மளால் பார்க்க முடியும்ல, கிராமப்புறங்களில் மலை கிராமங்களில் நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நடந்து போய் பஸ் ஏறி ஸ்கூல் காலேஜஸ்லாம் வந்து படிக்கிறாங்க. அதே மாதிரி போக்குவரத்து வசதி இல்லாமல் நிறைய கிராமங்கள் இன்னும் ஒரு சில இடங்களில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் பஸ்ஸஸ்லாம் விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பரான ஒரு விஷயமா வந்து இருக்கும். ஸோ இதுக்கு உங்களோட வரவேற்பு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து சொல்லுங்கள். நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்து இப்போ வரைக்கும் பண்ணாமல் வச்சுருக்கிற ஒரு விஷயம்னா என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்திருக்கு. சோனா எஃப்எம்மோட 9787-707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அது என்னென்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நம்ம அப்படியே வந்து பேசலாம். ஆனால் இப்போது சூப்பரான 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க.

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்து இப்போ வரைக்கும் பண்ணாமல் வச்சிருக்கிற ஒரு விஷயம்னா என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் உங்களோட கருத்துக்களை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா உடனே ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்க. நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்க பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க கால் பண்ணுங்க, நம்ம நிறைய விஷயங்கள்லாம் ஜாலியா இது வாலிப வயசு நிகழ்ச்சியில பேசலாம். இப்போ நம்ம சேலத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சிச்சு, இப்போ வெயில் போட்டு பொழந்தெடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நிலையில ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 10 வருஷத்துக்கு அப்புறமா சேலத்துல இந்த ஒரு நிகழ்வு அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ 10 வருஷத்துக்கு அப்புறம் சேலத்துல இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வாலிப வயசு நிகழ்ச்சி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, அவங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது 10 வருஷத்துக்கு அப்புறம் சேலத்துல இந்த செப்டம்பர் மாசத்துல வெயிலோட அளவு வந்து 100 டிகிரிக்கு மேல இருக்கு. அதாவது 100 டிகிரிக்கு மேலே வெயிலோட வெப்பம் சேலத்தில் வந்து இருக்குது இந்த செப்டம்பரில் 10 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் கரெக்டாக பருவமழை வந்து பெய்யும், அதுவுமே வந்து பெருசாக பெய்யல. பருவமழை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பெஞ்சிருக்கு. ஸோ முன்னாடி வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ட்ரையாக தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போலேருந்தே நீங்களாம் தண்ணியெலாம் சேஃபாக சேர்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணியெலாம் கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா வாழ்க்கை, ஒருத்தனையும் நம்பி எதையும் சொல்ல முடியல.
2: டேய் ரமேஷ், என்னாச்சு, ஏன் இவ்வளோ டல்லா நடந்து வந்துட்டு இருக்க?
1: ஒன்றும் இல்லை சுரேஷ், அரிசி வேணும்னு கேட்டேன், அதுக்கு போய் கடையிலேருந்து வெளியே துரத்து விட்டாங்க.
2: ரைஸை கேட்டேன், சரி அதுக்கே உன்னை கடையிலேருந்து வெளியே துரத்தி விட்டாங்க, ஃபுல்லாக சொல்லு.
1: தோ அங்கே தெரியுது பாரு ரைஸ் மில்லு, அங்கே போய் தான் மச்சான் ஃப்ரைட் ரைஸ் கேட்டேன், அதுக்கு போய் வெளியே தள்ளி விட்டாங்கடா.
3: Too much! Too much!

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஏய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் 10 வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க ரொம்ப நாளா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருந்து இது வரைக்கும் பண்ணாம இருக்கிற ஒரு விஷயம்னா என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நெய்யர் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம், நான் சென்னையிலிருந்து பழக்கடை தாமோதரன் பேசுறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம்.
6: மாலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
7: அருமையா இருக்கேன், எந்த குறைபாடும் இல்லை. என்னுடைய சகோதரர் எப்படி இருக்கீங்க?
6: அருமையா இருக்கிறனா.
7: பார்த்தோம்னாக்கா திருமணமாகி 38 ஆகுது. 35 முன்னாடி இடம் அவங்க வீட்டுக்கு பங்கு போட்டு கொடுத்தாங்க. சின்ன பொண்ணுக்கு, பிள்ளைக்கு, எங்க வீட்டுக்கு, அவங்க ரெண்டு பேரும் இடத்த வச்சுட்டு வீடு கட்டிட்டு அவங்க போயிட்டாங்க. எங்களுக்கு கொடுத்த இடத்துல அந்த அம்மா இருக்காங்க. வீட்டுல சொன்னாங்க, என்னன்னு, உங்க அம்மா இருக்கிறாங்க, அந்த இடத்துல நம்ம விற்க முடியாது. அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், நம்மளால முடிஞ்சு ஓல வீடு பாத்துக்கலாம் அப்படின்னு. இப்போ என்னால, எனக்கு ஒரு ஆசை, நம்ம ஓடு வீடாவது போட்டு நம்ம வாழ்க்கை வாழலாம் அப்படி இருந்த மாதிரின்னு. அது அப்படி இல்லையா, சீட்டு இருக்கு, டார் பாய், அதை போட்டு விட வாழ்க்கை வாழலாம். உங்க அம்மா இருக்கிறப்ப அந்த வீட்டுல இருக்கட்டும் அப்படின்னு. அந்த ஓடும் போட முடியல, அந்த சீட்டும் போட முடியல. இன்னைக்கு கூட போயிட்டு வந்தோம், என்னால முடிஞ்சு அது நடக்க முடியல. அது முடிக்கும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணம். ஆனா இடம் விற்கணும் எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் அன்னைக்கு அவங்க வாங்கணுங்கதான் அந்த மண்ணோட அருமை தெரியும், விற்கிறவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன். அதனால இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், அது இது வரைக்கும் நடக்கல. இது எனது கருத்து. ஒரு அருமையான தகவல் சொல்லாமா?
6: சொல்லண்ணா, சொல்லண்ணா.
7: ஒரு பள்ளியில மாணவர் எல்லாம் படிக்கிறப்போ உணவு இடைவேளை வருது. அப்ப எல்லாரும் சாப்பிடறப்போ ஒரு பின்ன பெண் பிள்ளை தனியா உட்காந்து அடியில ஒரு பேப்பர் போட்டு பிரவுன் பேரை போட்டு டிஃபனை திறந்து சாப்பிட சொல்ல சாப்பாடு கொட்டிடுது. அந்த சாப்பாடை எடுத்து அந்த மூடியில போட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு அந்த சாப்பாடு சாப்பிடணும் எல்லா பசங்க தெரிக்கிறாங்க. அப்ப ஆசிரியர் வந்தவொடனே கேக்குறாங்க, என்ன தெரிக்கிறீங்கன்னு, இது மாதிரி இது மாதிரி இந்த பொண்ணு பண்ணுது அப்படின்னு. அப்போ ஆசிரியர் கிட்ட என்ன, அப்பா கிடையாது, அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. ஒரு அரிசி எப்படி உருவாகுதுன்றத நம்ம யோசிக்கணும். ஒரு சாப்பாடு கூட விரயம் பண்ணக்கூடாது அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால சாப்பாடு கீழே விழுந்தது, அதை நான் கழுவி சாப்பிட்டேன். இவங்க எல்லாரும் என்ன கேலி பேசுறாங்கன்னா, அந்த ஆசிரியர் அந்த மாணவி அப்படியே கட்டி பிடிச்சாங்க. என்னங்க டீச்சர், இல்ல உங்க அம்மா சொல்லி கொடுத்தது நீ கரெக்டா செய்யறப்பா, அதுதான் பெரிய விஷயம். அவங்க திருச்சாங்கலே நீ வருத்தப்படாத. நீ இங்க சாப்பாட்டுக்கு நீ எவ்வளவு மரியாதை கொடுக்கறியோ, வாழ்க்கையில அருமையா இருப்பிய அப்படின்னு சொன்னவுடனே அந்த பெண் மனசுல கண்ணுல இருந்து அவ்வளவு தண்ணி வந்துட்டு இருந்தது. இதை கேட்கக்கூடிய என்னுடைய அனைத்து சகோதர சகோதர நம்ம குழந்தைங்களுக்கு இதை சொல்லி கொடுத்தோம்னாக்கா அந்த உணவுடைய அருமை குழந்தைங்களுக்கு தெரியும். என்னோட கருத்து. நன்றி, நன்றி, நன்றி,
6: நன்றிண்ணா, நன்றிண்ணா. சென்னையிலேருந்து நம்ம தாமோதர் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரு ரொம்ப நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தார். இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயத்த அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அவரோட ஆசைப்படி கூடிய சீக்கிரம் ஒரு வீடெல்லாம் கட்டி ஒரு நல்ல நன்மைக்கு போவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக முடிக்கும் போது ஒரு கருத்தையும் அவர் வந்து சொல்லியிருந்தார். அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். நீங்களும் வந்து, அதாவது நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்து இது வரைக்கும் பண்ணாமல் இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி என்கிட்ட வந்து சொல்லுங்கள். அதை நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்குங்க, கேட்டு வந்துருங்க.
8: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: மண்ணின் மனமே நம் ஆரோக்கியத்தின் ரகசியம். நம் ஊர் விளைச்சல் நம் விவசாயிகளின் நலம் தரும் வளர்ச்சி.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
1: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்து இது வரைக்கும் பண்ணாமல் இருக்கிற ஒரு விஷயம்னா என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குனு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787-107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ இப்போது நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம். இது சோனா பொன்மொழி இணைய தொகுப்பாளர் குரு அவர்களுக்கும் நம்முடைய நேயர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். திருப்பூர் மாவட்டம் மூலூர் ஆதவன்.
1: மாலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
4: எனக்கு தெரிய 2003 வருஷத்துல இருந்து சில, அதாவது இது வந்து நமஸ்கிருத மந்திரங்களோ காயத்ரி மந்திரம் நமஸ்கிருத வார்த்தைகள் தான் தெய்வங்களை இது வந்தது. அதுல எல்லாம் நான் இது பண்ணிட்டு இருக்கிறேன். அது எனக்கு நிறைய இருக்குது. அதுல பிரயோகம் பண்ணி மக்களுக்கு இது பண்ற மாதிரி சொல்லாமான்னு பார்த்தா அது அதுக்கு எல்லாம் ஒரு மணி நேரம் பிடிக்குதுங்க. இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிற காலையில நேரமே அதுல நேரு இப்ப கேக்குறவங்க ஆண் பெண் எல்லாரும் கேட்பாங்க. ஏன்னா சர்வ இதுகளுக்கு சேர்ந்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து வறுமை நின்றும் திருமணம் நடக்கும் உண்டான ஒரு நாலு வரி தான். ரொம்பவே நமக்கு நேரம் இருக்கு, அதாவது சொல்லிடலாங்களா?
1: சொல்லுங்க.
4: ஏன்னா எல்லாருக்கும் உங்களுக்கு மாறுக்கொண்டு ஆண் பெண் எத்தனையோ பேர் கேட்பாங்க, அவங்களுக்கு அது நல்லா இருக்கும் அல்லவா? காலையில 4:30 எடுத்தாங்கன்னா ஒரு 24 வரை அது சொன்னா போதுமானது. அது சொல்லிடுறேங்க. அதுக்கு சோனா பண்பதை கேட்டு நான் சொல்றேங்க. இப்போ எதுங்க வெளியெல்லாம் யார்கிட்டையும் சொல்லல இன்னுமே.
1: என்னங்க,
4: அதாவது ஆண் பெண்கள் யாரா இருந்தாலும் சரிங்க, அது வறுமை நீங்கவும் திருமணம் நடக்கும். இதுக்கு மத பாகுபாடு எல்லாம் கிடையாதுங்க.
1: என்னங்க,
4: இந்த 4 நான் சொல்றது இப்ப முடிஞ்சா நேர்களை பதிவு பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் அபூர்வம். என்ன சொல்றேங்க, சொல்லிடலாங்களா? மறக்காம பதிவு பண்ணிருங்க, யாரும் கேட்ட வாதி
1: கொடுக்கணும்.
4: அப்படி வரும் இணைங்க திருமணம் நடக்கிறது உண்டான 4:30 சொல்லுங்க. 24 மணி சொன்னா போதுமானது. அது நெசி நிறைவேறும் சொல்றேங்க. விதேகி தேவி கல்யாணம், விதேகி பரமம் சுபம், ரூபம் தேகி ஜெயம் தேகி
1: நினைச்சிருந்து
4: நடக்கிறதுல
1: திருப்பூர்ல இருந்து நம்ம ஆதவன் கால் பண்ணியிருந்தாரு, அவரோட கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. சோ நீங்களும் உடனே கால் பண்ணுங்க சோனா எஃப்எம்மோட 9787-107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருந்து இது வரைக்கும் பண்ணாம இருக்கிற ஒரு விஷயம்னா என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்கு. சோ இதை பத்தி நாம இன்னும் நிறைய விஷயங்களா வந்து பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் பேக் டு பேக்ல வந்துட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்க உங்க வாழ்க்கையில பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்து இது வரைக்கும் பண்ணாமல் இருக்கிற ஒரு விஷயம்னா அது என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்க என் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோனை எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இப்போது நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க யார், அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நம்ம நேயர்களுக்கு சின்னதாக ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் வந்தாயிடுச்சு. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தேன். இப்போது நம்ம ரெகுலராகவே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்போம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு காலையில் வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம், ஆனால் பண்ணியிருக்க மாட்டோம். இல்லைன்னா கரெக்டான ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம், அதுவுமே வந்து பண்ணியிருக்க மாட்டோம். இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம், ஆனால் அதை நம்ம பண்ணியிருக்கவே மாட்டோம். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கூட ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்கேன். இது சம்மந்தமாக தான் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்து இது வரைக்கும் பண்ணாமல் இருக்கிற ஒரு விஷயம்னா என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் யார், அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ வணக்கம்.
1: வெயிலும்
0: இல்லாம மழையும் இருக்குண்ணா.
1: ஓ சரி சரி, இங்கேயும் மழை வர மாதிரி இருக்கா? மழை இல்லப்பா.
0: ஓகே ஓகே, வரும் வரும்ண்ணா.
1: எனக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு. சின்ன வயசுல எனக்கு டிராயிங்னா ரொம்ப பிடிக்கும், அதை கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இப்ப எனக்கு டிராயிங் அப்படிங்கிறது சுத்தமா கத்துக்கிறதுக்கு டைம் இல்ல. ரெண்டாவது, சின்ன வயசுல ஏதாவது ஒரு அயல் நாட்டுக்கு நான் போகணும், அதுவும் ஃபேமிலி மெம்பர்ஸோட போகணும்னு, பொருளாதார ஒரு சூழ்நிலை அப்படிங்கறதுனால இத இன்னைக்கு வரைக்கும் கூட என்னால செய்ய முடியல. மூணாவது, ஃப்ரெண்ட்ஸோட முக்கியமான சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு அட்டன் பண்ணும் அப்படிங்கறது என்னுடைய குறிக்கோள். ஒரு பத்து ஃபங்க்ஷன்ஸ் இருந்ததுதான் ஒரு ரெண்டு இல்லைனா மூணு தான் அட்டன் பண்ண முடியுது. மற்றதுல ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளால அட்டன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் தான். அப்புறமா எக்ஸசைஸ் அப்படிங்கறது நம்ம பண்ணோம் அப்படின்ட்டு இருக்கு. ஒரு 10 நாள் 20 நாள் ரெகுலரா பண்ணுவோம். அப்புறமா கொஞ்சம் போர் அடிச்ச உடனே சரி என்னதான் இருக்கு அப்படின்ட்டு நம்ம விட்டுருவோம். இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் லைஃப்ல அப்பப்போ வரும், தோணும், அப்போயிடும், அது மாதிரிதான். பட் ஏதாவது ஒரு விஷயம் அப்படிங்கறது நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் மாத்திரம் இருக்கு. கண்டிப்பா கூடிய விரைவில் இந்த விஷயங்கள் நான் சொன்னதுலாம் நான் கத்துக்க, ஒரு வாட்டியாவது நல்ல சூப்பரா டிரா பண்ணுவேன், வெயில் வெளிநாட்டுக்கு நான் சூப்பரா போகணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நடக்கும் நான் பாக்குறேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க போயிட்டு வந்து அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கண்ணா.
1: வேலூர்ல
0: இருந்து நம்ம சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணி அவரோட கருத்துக்களை ஷேர் பண்ணி

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன் ரோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994636030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தால் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களோட இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா FM 107.8

0: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: செப்டம்பர் மாசம் வேற வந்துடுச்சு, கம் பேக் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். நீ என்னடி நினைக்கிற?
2: செப்டம்பர் தாங்கடி வந்திருக்கு, இன்னும் 3 மாசம் இருக்கு, பொறுமையா மெதுவா கம் பேக் கொடுக்கலாம்.
1: ஒரு ஃப்ரெண்டா மோட்டிவேட் பண்ணுவேன்னு பார்த்தா இப்படி டீமோட்டிவேட் பண்றியே.
2: டீமோட்டிவேஷன்லாம் இல்லடி, நீ வேணா பாரு, அக்டோபர் மாசம் காந்தி ஜெயந்தி லீவ் வருமா, அடுத்த நவம்பர் மாசம் தீபாவளி வருமா, டிசம்பர் மாசம் கிறிஸ்மஸ் வருமா, இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒட்டுக்கா ஜனவரியில கம் பேக் கொடுக்கலான்றேன்.
1: அதுவும் கரெக்ட் தான், இருந்தாலும் எனக்கு இப்ப கம் பேக் கொடுக்கணும் போல இருக்கே.
2: நீ கம் பேக் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், நேத்து நான் 100 ரூபாய் கொடுத்தேன்ல, அதை திருப்பி குடுறி.
1: கொடுத்துறேன்டி, கம் பேக் கொடுக்கும் போது கொடுத்துறேன்.
2: என்னது உன் கம் பேக்கா? அதுதான் நான் 3 வருஷமா பாத்துட்டு இருக்கேனே.
0: சோனா எஃப்எம் 107.8
3: இது பாலிப வயசு.
4: என்ன இது பாலிப வயசு?
5: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்து இது வரைக்கும் பண்ணாமல் இருக்கிற ஒரு விஷயம்னா அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் நினைச்சிருக்கிறாங்க. அவங்க யார், அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
6: வணக்கம்
5: வணக்கம்
6: வணக்கம் வணக்கம்.
5: ருக்மணிமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்.
5: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருந்து இது வரைக்கும் பண்ணாம இருக்கிற ஒரு விஷயம்னா அது என்ன பண்ணி?
6: ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணாம இருக்கிறேன்.
5: என்னது?
6: அத ஃப்ளைட்ல போகணும்னு நினைச்சேன், 2-3 சான்ஸ் வந்ததே, ஆனா எனக்கு நேரம் வரல.
5: ஓகே ஓகே, அதுதான் வந்து இன்னும் நடக்காம இருக்கு.
6: பையன் பேர ராஜஸ்தான்ல
5: படிக்கிறான்.
6: அவங்க அம்மா எல்லாம் கூட்டிட்டு கொண்டு போய் விட்டுட்டு வரும்போது நானும் வர போயிட்டு வர மாதிரி பிளான் இருந்தது. அப்புறம் எங்க மாப்பிள்ளதான் இருந்தது, அவ்வளவு தூரம் இப்படி நின்றாங்க.
5: ஓகே ஓகே, ஸோ நீங்களும் கூடிய சீக்கிரம் ஃப்ளைட்லாம் போயிட்டு அந்த அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்றத என்கிட்ட சொல்லுங்க.
6: எப்படியும் அவன் படிச்சு முடிச்சு தரதுக்குள்ள போயிட்டு வருவேன் சொல்லிட்டு இருக்கிறேன்.
5: போயிட்டு வாங்க, போயிட்டு வந்துட்டு அந்த அனுபவத்தை என்கிட்ட சொல்லுங்க, நானும்
6: தெரிஞ்சுக்கிறேன். ராஜஸ்தானுக்கு போயிட்டு வரும்போது ஃப்ளைட்ல தான் போவேன் சொல்லி நான் பிளான் போட்டு
5: எடுக்கிறேன்.
6: எப்படி விடுதுன்னு பார்ப்போம்.
5: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி பாட்டி கால் பண்ணி சொன்னதுக்கு. வாய்ப்புகளும் வந்துதான் உங்க வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்த நான் பண்ணியே ஆகணும், முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே இருந்து இப்போ வரைக்கும் பண்ணாம இருக்கிற ஒரு விஷயம்னா அது என்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க, நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க. நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய பேசலாம்.

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

இப்போ ஒரு சில பிஸ்னஸ்லாம் எங்கே சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா, மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க அவங்களோட பிஸ்னஸை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் அப்படின்றது பயங்கரமாக சக்ஸஸ் ஆகும். இது நம்ம கண் கூட பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போது நடந்து சமூக வலைத்தளங்களில் சம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. நடந்தது என்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? என்ன அப்படின்னா, பீகாரில் ஒரு சின்ன பையங்க, அந்த பையன் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் எல்லோரும் பிரமிச்சு பார்க்குற ஒரு பையனாக மாறி இருக்கிறாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். என்னாச்சு அப்படின்றத நான் ஃபுல்லாக தெளிவாக வந்து சொல்கிறேன். என்ன அப்படின்னா, பீகாரில் ஒரு இடம் இருக்குது, ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கு நடுவில் ஒரு ஆறு வந்து ஓடிட்டுருக்கு. ஆற்றுலேருந்து இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் போகணும் அப்படின்னா ரொம்ப தூரம் சுற்றிக்கிட்டு தான் வந்து போகணும். ஸோ இந்த பையன் ஸ்மார்ட்டாக யோசித்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆற்றுல இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு நான் உங்களே பைக்கில் சேஃபாக கூப்பிட்டு போகிறேன், அப்படி நான் கூப்பிட்டு போகிறதுக்கு எனக்கு சர்டன் அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட சொல்லி சேஃபாக கூப்பிட்டும் போயிருக்கிறாரு. ஸோ அந்த பையன் அந்த இந்த கரையிலேருந்து அந்த ஆற்றுக்கு அந்த கரைக்கு ஆற்றுல கடக்கிறது 70 ரூபாய் சார்ஜ் பண்ணுறது, 100 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படி சுற்றிட்டு போனால் தான் லேட் ஆகுது, நம்ம இப்படியே சேஃபாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட பைக்கில் உட்காந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு 100 ரூபாய்னு சார்ஜ் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தெரியுமா சம்பாதிக்கிறாரு? இந்த ஒரு வேலையை வச்சு மட்டுமே 80,000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறாராம். என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துருந்தது. ஸோ இதிலிருந்து நாம் ஒரே ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணுங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா, மக்களுக்கு என்ன தேவை, நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்னால் மக்கள் எப்படி பயனடைகிறாங்க, மக்களுக்கு எப்படிலாம் யூஸ் ஆகும் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா, உங்களோட பிஸ்னஸ் அப்படின்றது செம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குங்க. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நாம் இன்னும் இது வாலிப வயச நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா வாழ்க்கை, ஒருத்தனையும் நம்பி எதையும் சொல்ல முடியல.
2: டே ரமேஷ், என்னாச்சு, ஏன் இவ்வளவு டல்லா நடந்து வந்துட்டு இருக்க?
1: ஒண்ணும் இல்ல சுரேஷ், அரிசி வேணும்னு கேட்டேன், அதுக்கு போய் கடையில இருந்து வெளியே துரத்து விட்டாங்க.
2: ரைஸ் கேட்டே சரி, அதுக்கே உன்னை கடையில இருந்து வெளியே துரத்தி விட்டாங்க, ஃபுல்லா சொல்லு.
1: தோ அங்க தெரியுது பாரு ரைஸ் மில், அங்க போய் தான் மச்சான் ஃப்ரைட் ரைஸ் கேட்டேன், அதுக்கு போய் வெளியே தள்ளி விட்டாங்கடா.
3: Too much! Three much!

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8.
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நிறைய டென்னியான விஷயங்கள்லாம் பேசினாங்க. இப்போது நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர் டீம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சுவை டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நம்ம சுவை டாக்ஸ் டீம் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னி அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கும். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. இன்றைக்கி நிறைய விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்காங்க அவங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னிலேருந்தே. ஸோ என்னென்ன விஷயங்கள் இன்றைக்கி அவங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ, ஸ்டார்டிங்கில் நிறைய சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கு ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே வந்திருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் என்ன ப்ரோ?
7: எவ்வளோ கஷ்டப்பட்டோம். வீடியோ எடுக்க போகும்போது வண்டி இருக்காது, மழை பெய்யும், வண்டி இருக்காது, வீடியோ எடுக்க ஒருத்தர் இருக்க மாட்டான். இப்போ இவன் கோயம்புத்தூரில் இருக்கான், ஷிஃப்ட் ஆகிட்டான் கோயம்புத்தூருக்கு. இப்போ கூட எனக்கு நான் வீடியோ எடுக்க போகணுன்னா யாராவது தம்பிகள் அப்படி தான் கூப்பிட்டு போகணும். வண்டி இருக்காது, அதுக்கு ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரகிள் தான் வந்திருக்கும்.
8: ஃபஸ்ட்டு நான் கோயம்புத்தூர் போகிறது முன்னாடி இங்கே தான் இருந்தேன். ஒரு கடையில் வேலை பார்த்துருந்தேன், தெரிஞ்ச அண்ணன் கடையில். எங்களுக்கு வந்து மதியம் ஒரு 3 மணி நேரம் தான் டைம். அந்த டைமில் தான் நாங்கள் எடிட் பண்ணுவோம், வாய்ஸ் ஓவர் பண்ணுவோம், எல்லாம் பண்ணி அன்றைக்கி தான் போஸ்ட், ஈவினிங் போஸ்ட் போடணும். அது 3 மணி நேரத்தில் தான் எங்கள் டைம் போய் ஷூட் எடுக்கிறது எல்லாம் பண்ணுவோம்.
6: புரியுது புரியுது ப்ரோ. கண்டிப்பாக இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறைய பேருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் அவங்க ஒரு பேஷனேட்டாக வீடியோ வந்து பண்ணுவாங்க. 8 hours ஒரு கம்பெனியில் ஒர்க் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ராவல்லாம் பண்ணி வந்து ஃபேமிலிக்குள்ளே டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிற ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் வீடியோ ஷூட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரியான கிரியேட்டர்ஸ்லாம் நிறைய சப்போர்ட்லாம் இல்லாமல் அவங்க ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான கிரியேட்டர்ஸ், அதாவது நல்ல கிரியேட்டர்ஸ், நல்ல கண்டென்ட் டெலிவரி பண்ணுற கிரியேட்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சப்போர்ட்டை என்றைக்குமே வந்து கொடுங்க, அது வேறு லெவலில் வந்திருக்கும். ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நம்ம சுவை டாக்ஸ் இந்த பேஜ்க்கான டீம் கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்களும் ஷேர் பண்ணுறதுக்காக பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: லேசா லேசா
2: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசணும். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டரான சுவை டாக்ஸ் இந்த பேஜ்க்கான கிரியேட்டர் ப்ரோஸ் அதாவது அவங்க டீம் வந்து இருக்கிறாங்க. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம அப்பாஸ் பிரதர், அதுக்கப்புறமா பாஷா பிரதர், இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னியை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. என்னென்ன அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு
6: தெருக்குள்ளது நம்ம லொகேஷன் ஏதாவது சொல்லி போட்டு அந்த மாதிரி தான் வந்தது. ஏன்னா ஹிடன் ஸ்பாட் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாம் போடுற கடையே போட்டோம்னா அது பெருசாக போகாது.
7: தெரியாத கடை போட்டதான் அவங்களுக்கும் ரீச் ஆகும், நல்லா தெரியும், இந்த மாதிரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க.
5: கண்டிப்பாக கண்டிப்பாக சூப்பரான பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தீங்க. என்ன அப்படின்னா இப்போ மக்களுக்கு தெரியாத விஷயங்களை போடணும், ஹிட்டனாக இருக்கிற நிறைய விஷயங்கள், தெரியாத இருக்கிற நிறைய விஷயங்களை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணால் மட்டும்தான் அந்த க்ரோத் அப்படின்றது வேற லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம டீம் வந்து சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக அது உண்மை தாங்க. இப்போது மக்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு டைம் வியூஸ் போகும், ரெண்டு டைம் யூஸ் போகும், ஆனால் தொடர்ந்து நீங்கள் அதே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வியூஸே வந்து போகாது. மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளோ இருக்குல்ல அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேஜுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் வந்து இருக்கணும், தனித்துவமான

கண்டென்ட் போடுற பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பார்த்து நம்பினாங்க அப்படின்னா அவங்களோட சப்போர்ட் என்றைக்குமே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை நீங்கள் மறந்துடாதீங்க. இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நாம நிறைய நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்து இது வரைக்கும் நீங்கள் பண்ணாமல் இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியே வந்து இருந்ததே. ஸோ இதை பற்றி நம்ம நேர்கள்லாம் நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சென்னையிலிருந்து தாமோதரன் அண்ணா, அதுக்கப்புறமா தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி அம்மாள், அதுக்கப்புறம் திருப்பூர்லேருந்து ஆதவன் அண்ணா, வேலூர்லேருந்து சந்திரசேகரண்ணா, இவங்கெல்லாம் கால் பண்ணி அவங்களோட வாழ்க்கையில் அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். இது வரைக்கும் பண்ணாமல் இருக்கிற விஷயத்தை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கேக் அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. ஸோ இங்கிருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வாலிப வயசு நிகழ்ச்சி சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஃபீட்பேக், ஏதாவது ஒரு கருத்துக்கள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதை மறக்காமல் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். சோனா எஃப்எம்மோட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ இங்கிருந்து இப்போது நான் கிளம்புறேன். பாய். MJ, yeah.

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதலம்பு வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயின் நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனச தொழுத்தேன்.

0: சமுதாய வானொலியில்
1: தன் வாழ்நாள் பயணத்திற்கான துணையை தேர்ந்தெடுக்கும் உரிமை அந்த பாதையில் நடக்க போகும் பெண்ணுக்கே அன்றி கரையில் நிற்பவர்களுக்கு அல்ல. வாழ்க்கை முழுவதும் யாரோட பயணிக்க வேணும் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய அந்த அதிகாரம் அந்த வாழ்க்கையை வாழ போகக்கூடிய மனிதருக்கே உரிமையானது. ஆனா அந்த உரிமை கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பல பெண்கள் கிடைக்காத சூழ்நிலையை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கிட்டையும் நான் வந்து பேசலான் இருக்கேன். நீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம சோனா ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல கூட சொல்லுங்க. என்ன கேள்வி அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்திருக்கிறது. நான் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான சவால்களை கடந்து வந்துட்டு இருக்காங்க, அதுல இருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படின்றது எல்லாத்தையும் வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமா நான் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ அதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த நிகழ்ச்சியை ஃபுல்லா கேளுங்க. கேட்டு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா வாட்ஸ்அப்ல கூட உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நேர்களை சோ இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வியை வந்து நான் உங்க எல்லாருக்கும் சொல்லான் இருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன் துணைய ஒரு மகன் தேர்ந்தெடுத்தா அவங்களுடைய விருப்பம் அப்படின்னு ஏற்கக்கூடிய வீடுகள் அதே விருப்பத்தை ஒரு மகள் வெளிப்படுத்தினா அத குடும்பத்தினுடைய மானம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல கூட உங்களுடைய கருத்துக்களை வாய்ஸ் மெசேஜ் ஆகும் நார்மல் மெசேஜ் ஆகும் கூட நீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நான் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நம்ம குடும்பங்கள்ல மிக சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு காட்சியா இது இருக்குது. ஏன்னா ஒரு பையன் வந்து தனக்கு பிடிச்ச பையனை திருமணம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆசைகளை வந்து வீட்டுல சொன்னா ஆரம்பத்திலே வந்து சின்ன தயக்கம் இருந்தாலும் சரி பரவாயில்ல பையன் ஆசைப்பட்டுட்டான் அவனோட வாழ்க்கை அவன் இஷ்டம் அப்படின்னு சொல்லி பெரும்பாலான குடும்பங்கள் வந்து ஏத்துக்கொள்ள ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா அதே வீட்டுல ஒரு பொண்ணு தைரியமா வந்து எனக்கு இன்னொருத்தர பிடிச்சிருக்கு அவரை நான் திருமணம் செஞ்சுக்க போறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா பூகம்பமே வெடிச்சு போற மாதிரியான சூழல் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. எங்களை மதிக்கல நீயே முடிவு எடுத்துட்டியா, குடும்பத்தோட மானத்தை இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான கேள்விகள் அப்படின்றது பெண்களுக்கு மட்டும் வர ஆரம்பிக்குது. ஏன் இந்த இரட்டை அளவுகோல்? வாழ்க்கை துணை அப்படின்றது மத்தவங்க கைத்தட்டி பாராட்டுவதற்காக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு காட்சி பொருள் அப்படின்றது கிடையவே கிடையாது. சுகமோ துக்கமோ கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ அந்த மனிதனோட வாழ்நாள்ல ஒவ்வொரு நொடியையும் வாழப்போவது அந்த பெண் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது யாரோட வாழணும் அப்படின்றத தீர்மானிக்கிறது பெண்களா இருக்காங்க அப்படின்போது அந்த உரிமையை ஏன் பெண்களுக்கு நாம இன்னும் கொடுக்காம இருக்கோம், அந்த மாதிரியான சூழல் ஏன் இன்னும் இருக்கு அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, தன்னோட துணையை ஒரு மகன் தேர்ந்தெடுத்தா அவங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி ஏற்கக்கூடிய குடும்பம் அதே வீட்டுல ஒரு பெண்ணு எனக்கு இவரை பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினா அந்த குடும்பத்துடைய மான பிரச்சனைன்னு சொல்லி சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றதான் இந்த நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம் நேயர்களே. இப்போ உங்களுக்காக அடுத்தடுத்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றியிருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டணும், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்திலாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில்
3: கேரளாவில் ஒரு சின்ன மலை கிராமத்தில் பிறந்த ஒரு பொண்ணு உலக புகழ்பெற்ற ஆல் இங்கிலாந்து தொடரில் தொடர்ந்து இரண்டு முறை அரையிறுதிக்கு முன்னேறி இந்திய மகளிர் இரட்டையர் பேட்மிண்டனில் அனல் பறக்க வைக்கக்கூடிய ஒரு அர்ஜுனா விருது நாயகியாக வந்து இப்போது வளம் வந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண் பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் அவங்க எல்லாருக்கும் அடுத்ததாக பகிர்ந்துக்கலான் இருக்கேன். ஸோ கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரர்களே. கேரளா மாநிலத்தில் கண்ணூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுபுழா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன மலை கிராமத்தில் 2003 ஆம் ஆண்டு மே 27 ஆம் தேதி பிறந்தவங்க தான் ட்ரீசா ஜாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு. இவங்களுடைய அப்பா வந்து பிடி வாத்தியார், உடற்கல்வி ஆசிரியராக இருந்திருக்காரு. அவர் ஊக்கத்தால் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே பேட்மிண்டன் விளையாட்டுல ரொம்ப ஆர்வம் அப்படின்றது இருந்திருக்கு. ஈடுபாடு அவங்களுக்கு அதிகமா இருந்திருக்கு. ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய கோபிசந்த் அகாட அப்போதான் காயத்ரி அவர்களை வந்து மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காயத்ரி கோபிசந்த் அப்படின்றவங்களும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நேற்றைய நிகழ்ச்சியில் அவங்க எல்லாருக்கும் பகிர்ந்திருந்த அவங்களுமே வந்து பேட்மிண்டன் பிரிவில் வந்து சாதனை பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க தான். ட்ரீசா ஜாலியும் காயத்ரி கோபிசந்தும் வந்து இப்போ இரட்டையர் பிரிவில் ரெண்டு பேரும் காம்போ பண்ணி பல சாதனைகளை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பெண்மணி தான் ட்ரீசா. ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில சவால்கள் அதிகமா இருந்திருக்கு. கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கண்ணூர்ல தொலைதூர கிராமத்துல இருந்து கிளம்பி சர்வதேச தரம் வாய்ந்த பயிற்சி மையங்கள்ல போய் பயிற்சி எடுத்துக்கிட்டு சர்வதேச அளவுல இருக்கக்கூடிய நாடுகள்ல இருக்கக்கூடிய வீராங்கனைகள் கூட போட்டி போடுறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. எக்கச்சக்கமான தடைகள் எல்லாத்தையும் கடந்துதான் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு இருந்திருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் கடந்து காயத்ரி கோபிசந்த் அவங்க கூட வந்து கைகோர்க்க ஆரம்பிக்கிறாங்க. உலக அளவுல இந்தியாவின் அச்சுறுத்தலான மகளிர் இரட்டையர் ஜோடியா வந்து உருவெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நூற்றாண்டு பாரம்பரியமிக்க ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரில் தொடர்ந்து இரண்டு முறை இவங்களும் அதாவது ட்ரீசா ஜாலியும் காயத்ரி கோபிசந்த் ரெண்டு பேருமே சேர்ந்து 2022-2023 ஆண்டுல அரையிறுதிக்கு முன்னேறி இந்திய மகளிர் இரட்டையர் ஜோடியை உலகத்தரம் வாய்ந்த உலக சாதனையா வந்து படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி 2024 ஆசிய அணிகள் சாம்பியன்ஷிப் போட்டியில இந்திய மகளிர் அணி முதல் முறையா வரலாற்று தங்கம் வெல்றதுக்கான ஒரு காரணமா யார் மாறி இருக்காங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் தான். சோ இப்படி சர்வதேச அளவுல இந்தியாவுடைய பெயரை வந்து உலக அளவுல கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கக்கூடிய ட்ரீசா ஜாலிக்கு வந்து அர்ஜுனா விருது வந்து இந்திய அரசு வந்து வழங்கி கௌரவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ விளையாட்டு துறையில உயரிய விருதா இருக்கக்கூடிய அர்ஜுனா விருது ட்ரீசா ஜாலிக்கு வந்து கிடைச்சிருக்கு. சோ இதுதான் ட்ரீசா ஜாலி அவங்களுடைய வாழ்க்கை பயணம். சோ பெண்கள் நீங்க வந்து எந்த ஊர்ல இருக்கீங்க, ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்தாலும் சரி, திறமை அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்களால துணிச்சலோடு வெற்றி அடைய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா எந்த ஒரு இடத்துலயும் உங்களால இந்தியாவுக்கு பெருமை சேர்க்க முடியும் அப்படின்றத ட்ரீசா ஜாலி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நீங்களுமே உங்களுடைய வாழ்க்கையில ட்ரீசா ஜாலி இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு கண்டிப்பா அடுத்தடுத்து விளையாட்டு துறையில சாதனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிகழ்ச்சியின் மூலமா கேட்டுக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேசலேசன் நிகழ்ச்சியில் இருக்கு, அதெல்லாத்தையும் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு சுகாதாரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா. அந்த சுகாதாரம் ஆரோக்கியம் இதெல்லாத்தையும் கடைபிடிக்கிறதுக்கான வழிமுறைகள் எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில எல்லாருக்கும் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். சோ இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டு வேலைகள் செய்யும் போது மூட்டுகளுடைய அழுத்தம் விழாம எப்படி பாதுகாப்பா வேலை செய்யறது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கும் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். முதலாவதா வந்து இந்த முழங்கால இருக்கக்கூடிய அந்த மூட்டுகள்ல அழுத்தம் அப்படின்றது அதிகமா ஏற்பட ஆரம்பிக்குது இல்லையா, அதுக்கு என்ன காரணமா இருக்கும், அந்த பெயின் அதிகமா எடுக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டில இருக்கக்கூடிய பெண்கள் அப்படியே திருப்பி பாருங்க, சமையல் அறைக்கு போனதுக்கு அப்புறமேட்டு உட்கார்ந்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டா, அந்த இடத்துல போய் எப்படி உட்கார முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வருது இல்லையா. சமையல் அறையில பெண்கள் மோஸ்ட்லி வந்து எல்லா வேலைகளையும் வந்து நின்றுகிட்டே தான் செய்ய ஆரம்பிப்பாங்க. சோ அது வந்து கொஞ்சம் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி நின்றுகிட்டே வேலை செய்யறதுனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழங்கால்களுக்கு பெரும் சுமையை தான் கொடுக்க ஆரம்பிக்குது. இந்த காய்கறி நறுக்கும் போதா இருக்கட்டும், மாவு பிசையும் போதா இருக்கட்டும், இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது உட்கார்ந்து நீங்க வேலை செய்யலாம் அப்படின்னா, உங்களுடைய இடுப்பு அளவுக்கு இருக்கக்கூடிய சேர்ல உட்கார்ந்து நீங்க காய்கறிகள் நறுக்கிறதோ மாவு பிசைறதோ இதெல்லாத்தையும் நீங்க பண்றீங்க அப்படின்னு போது அந்த முட்டிகளுக்கு அழுத்தம் அப்படின்றது குறைவா இருக்க ஆரம்பிக்கும். இந்திய முதியோர் நல மருத்துவ சங்கம் வந்து ஒரு ஆய்வு நடத்திருக்காங்க. அதுல சமையலறையில் நின்றுகிட்டே வேலை செய்யக்கூடிய முதிய பெண்கள் இருக்காங்களே, அதை 40 வயசு கடந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு 70% பேருக்கு வந்து முழங்கால் மூட்டு வலி அழுத்தம் தாங்காம குதிங்கால் மற்றும் கீழ் முதுகு வலி அதிகமா இருக்க ஆரம்பிக்குது அப்படின்றத வந்து கண்டறிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி வீடெல்லாம் கிளீன் பண்ணணும் கூட்டணும் அப்படின் போது ரொம்ப குட்டியா இருக்கக்கூடிய விளக்க மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, சோ அதை எடுத்து குனிஞ்சு கூட்டுறதன் மூலயமா இடுப்பு பகுதிகளில் அதிகமான வலி அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்கும் இல்லையா. அதனால ரொம்ப நீளமா இருக்கக்கூடிய விளக்கமாறுகள்லாம் பயன்படுத்துறது மூலயமா குனிஞ்சு கூட்ட வேண்டிய நிலை அப்படின்னு ஒன்று ஏற்படாது. அதனால பெண்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது இல்லையா. ஸோ அதை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். வீட்டம் சுத்தம் செய்யறதுக்கு வந்து நேரம் நின்னே சுத்தம் பண்ணல, இப்பெல்லாம் மாப் அப்படின்னு ஒன்று இருந்தது இல்லையா, அந்த மாப்பெல்லாம் மோஸ்ட்லி நின்றுகிட்டே தான் வந்து மாப் போடுற மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாமே ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து தரையிலிருந்து நம்ம தண்ணீர் பாத்திரத்தையோ இல்லை அரிசி பையோ வந்து எடுக்கும்போது இடுப்பை வளைக்காம முழங்கால்களை லேசா மடக்கி உடம்போடு சேர்த்து தூக்கும் போது எந்தவித பிரச்சனையும் இருக்காது. நம்ம உடம்ப நல்லா வளைச்சி கால் முட்டி எல்லாமே மடக்காம நம்ம வந்து தூக்குறது மூலமா தான் மூச்சை பிடிக்கிறது முதுகு பிடிக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்குது. சோ வீட்டு வேலைகளை இழுத்து போட்டு செய்யக்கூடிய பெண்கள் ஒரே மூச்சுல செய்யாம ஒரு 10 நிமிஷத்துக்கு வேலை செஞ்சுட்டு அமைதியா உட்காரலாம், அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி கேப் எடுத்து வேலை செய்யறதன் மூலமா எந்தவித பிரச்சனையும் இருக்க ஆரம்பிக்காது பெண்களுக்கு. சோ 40 வயசு கடந்த பெண்களுக்கு எல்லாம் நம்ம அம்மாக்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு போது 40 வயசு கடந்துட்டாவே வந்து மெனோபாஸ் காலகட்டங்கள் வந்துடும், அவங்களால வந்து ஒரு வேலையை செய்ய முடியாது, முட்டி வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, நடந்து போக முடியலன்னு சொல்லுவாங்க, ஒரு வெயிட்ட தூக்க முடியலன்னு சொல்லுவாங்க. சோ அப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அதுக்கேத்த மாதிரி அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் உதவி செய்யறதா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரியான ஆரோக்கியமான டிப்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சொல்றது மூலமா அவங்க ஆரோக்கியமா இருக்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஆரோக்கியம் தான் நம்மளுடைய குடும்பத்தோட ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்காக பாடல் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்க நேரங்களை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா வாழ்க்கை, ஒருத்தனையும் நம்பி எதையும் சொல்ல முடியல.
2: டேய் ரமேஷ், என்னாச்சு, ஏன் இவ்வளோ டல்லாக நடந்து வந்துட்டு இருக்க?
1: ஒன்றும் இல்லை சுரேஷ், அரிசி வேணும்னு கேட்டேன், அதுக்கு போய் கடையிலேருந்து வெளியே துரத்து விட்டாங்க.
2: ரைஸை கேட்டேன், சரி அது ஏன் உன்னை கடையிலேருந்து வெளியே துரத்து விட்டாங்க, ஃபுல்லாக சொல்லு.
1: தோ அங்கே தெரியுது பார் ரைஸ் மில்லு, அங்கே போய் தான் மச்சான் ஃப்ரைட் ரைஸ் கேட்டேன், அதுக்கு போய் வெளியே தள்ளி விட்டாங்கடா.
3: Too much! Three much!

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நிகழ்ச்சி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா போகல, அடுத்ததான் நம்ம கூட யார் வந்து பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா லலிதா மேம் தான். ஸோ இப்போ தயா இன்ஸ்ட்ரக்டரா இருக்காங்க. ஸோ தயா அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜூம்பா அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து வெளிநாடுகள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு கலை. அதை வந்து நம்ம ஊர்ல மருவி இந்தியாவுக்காக தயாவா இருக்கு. ஸோ அந்த தயாவை வந்து நம்ம ஊர்ல கத்துக்கிட்டு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கக்கூடியவங்க தான் வந்து லலிதா மேம். சோ அவங்க கிட்ட தான் இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேச போறோம். லலிதா மேம் வணக்கம். மேம் லலிதா மேம், நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில பல சவால்கள் கடந்து வந்திருக்கீங்க. அதாவது பிஃபோர் மேரேஜ் வந்து பலவிதமான சவால்கள் என்னோட வாழ்க்கையில இருந்தது, அது எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் நான் கடந்து வந்தேன். இதனால எனக்கு மனதளவிலையும் உடலளவிலையும் பலவிதமான சவால்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சது. அது எல்லாத்தையும் கடந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இப்போ என்னோட வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. மேம் இப்போ பிஃபோர் மேரேஜ் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில இருக்க ஆரம்பிச்சது. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, அந்த மேரேஜ் பண்ணிக்க போற டைம்ல நம்ம இதுக்கு முன்னாடி, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எதுவுமே நடக்கல, மேரேஜ் வேற ஆக போகுது, அந்த டைம்ல நமக்கு பிடிக்காத மாதிரியான வாழ்க்கை சூழல் இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு நினைச்ச விஷயங்கள் நடக்காத மாதிரியான ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் உங்களுக்கு இருந்திருக்கா மேம்?
6: கண்டிப்பா ரொம்ப பயமா இருந்திருக்கு. எங்கடா நம்ம வீடு மாதிரியே அவங்க வீடும் இருந்தா எப்படிடா நம்ம சர்வைவ் பண்றது அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்கு இருந்தது ஆஃப்டர் மேரேஜ் வந்து. பட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாரு. என்னோட பிறந்த வீட்டுல வந்து என்னால ஃப்ரீயா ஒரு விஷயத்த கூட என்னால ஷேர் பண்ண முடியாது. அவங்க என்ன சொல்றாங்களோ உண்மையா சொல்லணும்னா எனக்கு இந்த கலர் தான் பிடிக்கும்ன்றது எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் தான் தெரிய வந்தது. இந்த மாதிரி ட்ரெஸ் நான், அதாவது பிஃபோர் மேரேஜ் வந்து எனக்கு பிடிச்சமான ட்ரெஸ் நான் போட்டது இல்ல. வீட்டுல என்ன எடுத்து கொடுக்கறாங்களோ அதுதான், நான் கேட்டது கூட கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் இருந்து ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு இந்த கலர் தான் பிடிக்கும், எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நல்லா இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயம் என்னைய வந்து நான் தெரிஞ்சுகிட்டதே ஆஃப்டர் மேரேஜ் தான்.
5: ஓகே மேம், எந்த தருணத்துல உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சது இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு, ஸோ இவங்க நமக்கு கரியருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, நமக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் செய்ய விடுவாங்களா அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த குழப்பம் உங்களுக்கு எவ்வளோ நாளுக்கு இருந்தது? இப்போ உங்களுக்கு இருந்தது அந்த குழப்பம் எவ்வளோ நாளைக்கு இருந்தது உங்களுக்கு?
6: மோர் தென் 1 இயர் இருந்ததுப்பா. 1 இயர் இருந்தது ஆஃப்டர் என்னோட குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம். குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது என்னோட கோல் என்னன்றதே நான் மறந்துட்டேன். பையன்தான் உலகம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அவன் பெருசாகி ஒரு ஸ்கூல் போகும்போது நமக்கான டைம் என்ன, நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட லைஃபோட கோல் என்ன, நம்ம எதை நோக்கி போறோம், ஒரு ஹஸ்பண்ட்காகவும் குழந்தைக்காகவுமே வாழ்ற மாதிரி இருக்கக்கூடாது, நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும் அப்படின்ற தேடுதல் எனக்கு இருந்தது. ஸோ அந்த தேடுதல் மூலியமா தான் எனக்கு இந்த ஒரு ஃபிட்னஸ் ஃபீல்டை எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லலாம்.
5: ஓகே மேம், ஓகே மேம், ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க. ஏன்னா குழந்தைய பாத்துக்கிட்டு இருக்க டைம்ல தான் எனக்கு வந்து என்னோட தேடல் என்ன அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சது. அதுவும் குழந்தைய பாத்துக்கிறோம் அப்படின் போது, மேரேஜ் அதுக்கப்புறமேட்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை பார்க்கணும் அப்படின் போது, என்னோட கரியர் என்ன, நான் என்ன எதை நோக்கி பயணிக்க போறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் மறந்து போச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல ஃப்ரீயா இருக்கும் போது தான்

ஆரம்பிச்சது. நம்ம என்ன பண்ண போறோம், இப்படியே இருந்தா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள எழுந்ததுனால தான் நான் எனக்கு பிடிச்ச விஷயங்களை அடுத்தடுத்து இப்போ பண்றதுக்கான ஒரு காரணமும் அமைஞ்சிருக்கு அப்படின்றத மேம் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட அடுத்தடுத்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலே கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசான நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: எல்லா உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ். ஷக்கலக்க குட்டீஸ்
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
4: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்றைக்கி லேசா லேசா நிகழ்ச்சியில் கண்ணம்மா பகுதியில் நம்ம கூட யார் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லலிதா மேம் தான், தயா இன்ஸ்ட்ரக்டராக இருக்காங்க. ஸோ அவங்க தான் இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் என்ன மாதிரியான ஒரு அதாவது ஒரு பொண்ணாக இருந்து என்ன மாதிரியான சவால்களை கடந்து இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம கூட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்க கிட்ட நம்ம அடுத்தடுத்து பேசலாம். லலிதா மேம், இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் சவால்கள் இருந்தது அது எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் கடந்து வந்திருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம கூட பகிர்ந்து இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் இல்லையா, ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் குழப்பமாவே இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சது. எந்த தருணத்துல நம்மளுடைய கரியருக்கு நமக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்றதுக்கு நம்மளுடைய கணவர் சப்போர்ட்டிவா இருப்பாரு, அவங்களுடைய ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க, இதனால் வரைக்கும் இருந்த வாழ்க்கையெல்லாம் மாறி இன்னைக்கு எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கான ஒரு சப்போர்ட் அப்படின்றது இந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கான தெளிவு அப்படின்றது கிடைக்கும் இல்லையா, எந்த தருணத்துல உங்களுக்கு அந்த தெளிவு கிடைச்சதுக்கு?
5: ஒரு மேரேஜுக்கு போயிருந்தோம் நானும் என்னோட ஹஸ்பண்டும். அங்க வந்து டிஜே எல்லாம் போட்டு எல்லாம் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பிஃபோர் மேரேஜ்ல எங்க அப்பா அம்மா கூட போகும்போது இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு அந்த மாதிரி பண்ணும்போது எனக்குள்ள நான் தான் உட்காந்துருப்பேன், பட் என் மைண்டு பயங்கர ஆட்டம் ஆடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரியே நான் பழகி ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது எல்லாருமே ஆடிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல நானும் அப்படியே ரொம்ப லைட்டாக அப்படி தலையாட்டிட்டு அந்த ஹாப்பியா என்னோட ஃபேஸை பார்த்துட்டு ஏன் நீ உட்காந்துருக்க உனக்கு பிடிக்கும்னா போ அப்படின்னாரு. அந்த நிமிஷம் ஒளி தெரிந்து விட்டது. அந்த மாதிரி என்னடாது இவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு பெர்மிஷன் கிடைச்சிருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. அந்த டே வந்து எனக்கு மறக்க முடியாத டேன்னு சொல்லலாம் லைஃப்ல. அப்போ வந்து நான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த டிஜேல ஆடும் போது எனக்கு இருந்தது வந்து என்னோட ஹஸ்பண்டோட சப்போர்ட்டால தான்.
4: கண்டிப்பாக, ஏன்னா நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம கூட இருக்கவங்க வந்து ஓகே நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லும் அந்த நேரத்தில் வரக்கூடிய ஹாப்பி இருக்கு அது என்னைக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கப்புறமேட்டு நமக்கு வந்து ஃப்ரீ பேர்டாக பறக்க போறோம், நமக்கு பிடிச்ச விஷயம் எல்லாத்தையும் செய்ய போறோம் அப்படின்னு அந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ இதனால் வரைக்கும் இருந்த சவால்கள் எல்லாத்தையும் உங்களுடைய கணவர் மூலியமா அந்த சவால்கள் எல்லாம் கடந்து உங்களோட மனசு நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்னு போது கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்குக்கா. ஏன்னா இதை வந்து ஒரு படத்துல எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா ரோமியோ ஜூலியட் அப்படின்ற ஒரு படம் உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஜெயம் ரவி அவர்கள் வந்து அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. அதுல ஒரு சீன் இருக்கும், இன்டர்வெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அவர் வந்து ஹீரோயினியை கூட்டிட்டு அவங்களுடைய ஊருக்கு போக ஆரம்பிப்பாரு. அந்த நேரத்தில் கால் மேல கால் போட்டு ஹீரோயினி வந்து உட்கார ஆரம்பிப்பாங்க. அதை பார்த்துட்டு இல்ல இல்ல கேஷுவலா நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க நினைச்ச ஒரு இடத்துல வெல் செட்டில்டா ஒரு ஃபேமிலியில போய் உட்காரணும், அந்த இடத்துல நம்ம இருக்கணும், மருமகளா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா கால் மேல கால் போட்டு ஏன் உட்காராங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு எல்லாருக்கும் வர ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் அந்த பொண்ணு வந்து ஹீரோ கூட இருக்கும்போது ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச எல்லாம் செய்யற மாதிரியான ஒரு உணர்வு அப்படின்னு அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து படங்கள் மூலமா இருந்திருந்தாலும் பெண்களுடைய வாழ்க்கையில இதுதான் பெண்கள் எல்லாரும் இயங்கக்கூடிய ஒன்றா இருக்க ஆரம்பிக்குது. அந்த எண்ணம் எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் பல இடங்கள்ல கிடைக்காம இருக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரிதான் என்னோட வாழ்க்கையுமே இருந்தது. அது எல்லாத்தையும் கடந்து இப்போ நான் வந்து ஃப்ரீ பாடா இருக்கிறேன் அப்படின்னு என்னோட கணவர் தான் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு அதுக்கு காரணம் அப்படின்றத வந்து இன்னைக்கு நம்ம கூட வந்து லலிதா மேம் ரொம்ப அருமையா பகிர்ந்திருந்தாங்க. ரொம்பவே நன்றி மேம் இவ்வளவு நேரம் எங்க கூட நிகழ்ச்சியில பேசினதுக்கு. நேர்களே, நானுமே இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால இன்னைக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி. நேர்களே.

எட்டுல சக்கலக்க குட்டி முன்னாடி எப்பயுமே குழந்தைங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு சின்ன கதை மூலமா சொன்னோம் ஈஸியா மட்டும் இல்ல டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க.

0: உங்களுக்காக ஒரு குட்டி கதை தான் சொல்ல போறேன். இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, யானையும் நண்பர்களும். இதுதான் இந்த கதையோட பேர். ஒரு பெரிய காட்டுல முயல், மான், குரங்கு, நரின்னு நிறைய விலங்குகள் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அதே போல ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த காட்டுக்கு புதுசா யானை குட்டி ஒண்ணு வந்துச்சு. அந்த யானைக்கு எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும், நம்மளும் ஜாலியா எல்லா ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்தணும் அப்படின்ற மாதிரியான ஆசை. சோ அதனால யானை என்ன பண்ணுச்சுன்னா, அங்க இருக்கக்கூடிய எல்லா விலங்குகள் கிட்டயும் நட்பா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுச்சு. பட் ஆனா அங்க இருந்த முயல், மான், குரங்கெல்லாம் யானைய பெருசா ஏத்துக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம யானை அந்த காட்டுக்குள்ள வந்தது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. சோ அதனால வேண்டா விருப்பாதான் யானை கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, வேடன் வந்து காட்டுக்கு வேட்டையாடுறதுக்கு வந்தான். அப்போ முயலும் மானும் வேடனோட வலையில சிக்கி மாட்டிக்கிட்டாங்க. சோ அதை பார்த்த யானை என்ன பண்ணுச்சுன்னா, எந்த ஒரு தயக்கமுமே இல்லாம முயலையும் மானையும் காப்பாத்துறதுக்கு கிளம்பிடுச்சு. சோ யானை காப்பாத்த போறத பார்த்த மத்த விலங்குகளும் யானை கூட போய் முயலையும் மானையும் காப்பாத்தி காட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் புரிஞ்சுக்கிட்டாங்க, யானை வந்து உண்மையிலேயே நம்ம கூட நட்பா இருக்கதான் முயற்சி பண்ணுச்சு, நம்ம தான் யானையை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். சோ அதனால நம்மளுமே யானை கூட இனிமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. இந்த கதையோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரையுமே நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடவே கூடாது. ஏதோ ஒரு வகையில அவங்க நமக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு உதவுவாங்க. சோ அதனால யார்கிட்டயுமே நம்ம கோபத்தோடையோ இல்ல வேண்டா விருப்பாவோ பேசவே கூடாது, நட்பான முறையில தான் பேசணும். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவரு கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹாய், உங்க நேம்?
1: தேவேஷ்.
0: தேவேஷ், என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: எல்கேஜி.
0: ஓகே, தேவேஷ்க்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? யார் யாரெல்லாம் அது சொல்லுங்க.
1: ரியா, வைஷ்ணவரியா, ஐஸ்வர்யா, தடிபா, ஆசினியா, கல்தடா, லோகாவா, அஜித்தா.
0: இன்ன தேவேஷ், லிஸ்ட் அப்படியே பெருசா போகுது. நான் கூட ஒரு ரெண்டு மூணு பேர் தான் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன், ஆனா லிஸ்ட் அப்படியே பெருசா போகுதே. சரி ஓகே, இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க, அப்ப கண்டிப்பா நீங்க ஸ்கூல்ல கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க தானே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து? அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர் நீ கூட. இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய முக்கியமான புத்தகங்களில் ஒன்றான புத்தனாவது சுலபம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க நான் சொல்ல போறேன். புத்தராவது, அதாவது கவலைகள் அற்ற அந்த துறவு நிலை அடையிறது சுலபம் அப்படின்னு இந்த தலைப்புக்கு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாமா அப்படின்னா இல்லைங்க. இந்த கதைகளோட உலகத்துக்குள்ளார நுழைஞ்சா இது பல ஆழமான உண்மைகளை நமக்கு வந்து புரிய வைக்கும். இந்த தொகுப்பில் வர பல கதைகள் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை பற்றி தான் சொல்லுது. புத்தரோட கதை எல்லாருக்குமே தெரியும். சித்தார்த்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இளவரசராக இருந்தபோது அவருக்கு எந்த துயரமும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா அரசர் அரண்மனைக்குள்ளாரியே அவரை வந்து பாதுகாப்பாக வளர்த்தாங்க. எங்கேயும் சித்தார்த்தன், அதாவது புத்தர், எந்த முதியவரையும் பார்த்துடக்கூடாது, நோயாளியும் பார்த்துடக்கூடாது, ஒரு இறந்தவரை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக வெளி உலகமே தெரியாமல் அவரை வந்து வளர்த்துறாங்க. ஆனால் அவர் வெளி உலகத்தை பார்க்குறாரு, பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்து துறவி ஆகிறாரு. இது வந்து புத்தரோட கதை. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தந்தைகளும் நினைக்கிறாங்க, அதாவது தன்னுடைய மகனை இல்லாட்டி மகளை இந்த வெளி உலகோட தோல்விகள்லேருந்தும் ஏமாற்றங்கள்லேருந்தும் காப்பாற்றுறதுக்கு ஒரு அரண்மனை போன்ற ஒரு பாதுகாப்பை குடும்பத்துக்குள்ளார உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையால் என்ன நடக்குது அப்படின்னா, இளவும் பஞ்சு எப்படி காத்தோட போராடி கீழே விழுதோ அதே மாதிரி தான் பிள்ளைகளும் தங்களோட வீட்டோட அரவணைப்பை கடந்து இந்த சமூகத்துக்குள்ளார வந்து தான் ஆகணும், கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாருங்க. அதாவது தந்தை எவ்வளோதான் ஒரு காவலாளியாக நின்னாலும் வாழ்க்கையோட நிஜங்களையும் வழிகளையும் பிள்ளைகள் அனுபவித்தே தீரணும். உலகத்தோட யதார்த்தமும் மனிதர்களுடைய முகமூடிகளும் அவங்கள ஒரு கட்டத்தில் மோதி பார்க்க தான் செய்யும். அதை தடுத்து நிறுத்த எந்த சக்தியாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புத்தரோட கதையோடு ஒப்பிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்பாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப உணர்வு பூர்வமாக அதே சமயம் அழுத்தமாகவும் பேசுகிற ஒரு புத்தகம் தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின இந்த புத்தனாவது சுலபம் அப்படின்ற புத்தகம். வாழ்க்கையோட சிக்கல்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் மனித மனதோட விசித்திரங்களை உணர்றதுக்கும் ஒரு முறை கட்டாயமாக வாசிக்க வேண்டிய புத்தகம்தான் இந்த புத்தகம். கட்டாயமாக வாங்கி படிங்க எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய புத்தனாவது சுலபம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள் கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட தேவேஷ் தான் ரொம்ப சூப்பராக ஜாலியாக நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ தேவேஷ் கூட அடுத்ததாக இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைஞ்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்குவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சரண்யா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட

0: குழந்தைகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்களுக்கு இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது சளி காய்ச்சல் வந்து அதிகமாக ஏற்படும். ஸோ காலையில் நல்லா வெயில் அடிக்கும், சாயங்காலம் உடனே மழை வந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு 7 மணிக்கு மேலே குழந்தைங்களுக்கு இந்த தொண்டை கட்ட ஆரம்பிக்கும், தொண்டை வலியெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதனால் நடக்குது மேம்?
1: இப்போ எல்லாம் நிறைய சளி காய்ச்சல் அதிகமாயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, காய்ச்சல்ங்கிறது எதனால வருதுன்னா, மோஸ்ட் ஆஃப் குழந்தைங்களுக்கு வர 90% காய்ச்சல் வந்து வைரஸ் தொல்லைனால தான் வருது. மீதி தான் வந்து இந்த டைஃபாய்டு, மற்ற பாக்டீரியா, மூளை காய்ச்சல் அந்த மாதிரி நோயினால வரது மீதி 10% தான். மோஸ்ட் ஆஃப் த காசஸ் பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ்னால தான் வருது. அது வந்து பெருசாக பயப்படுறதுக்கான எதுவும் இல்லை. அது நீங்கள் வீட்டிலேயே எப்படி அறிகுறிகள் என்ன, வீட்டிலேயே நீங்கள் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், எப்போ மருத்துவர் அணுகணும், இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வைரஸ் காய்ச்சல்ங்கிறது ஒரு குழந்தையிலேருந்து இன்னொரு குழந்தைக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறது, ஸ்கூல்லேயே ஆகட்டும் இல்லை வீட்டிலேயே வந்து பெரியவங்கிட்டிருந்து குழந்தைங்களுக்கு வர்றது தான் இந்த வைரஸ் காய்ச்சல். இந்த வைரஸ் காய்ச்சலில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அப்பப்போ காய்ச்சல் வரும். காய்ச்சலுக்கு நடுவில் குழந்தைகள் நல்லா சுறுசுறுப்பாக விளையாடிட்டுருப்பாங்க. அவங்க வேலையை அவங்க செஞ்சிட்ருப்பாங்க, சாப்பிட்றது, டிவி பார்க்குறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது நார்மலாக இருக்கும். எப்போ காய்ச்சல் வருதோ அப்போ மட்டும்தான் சோர்ந்து போவாங்க. இந்த சீரியஸான மற்ற தொந்தரவு இருக்கும்போது தான் ஃபுல் டைம்மே அவங்க டல்லாக இருக்கிறது வந்து மற்ற காய்ச்சலில். இந்த வைரஸ் காய்ச்சலில் மோஸ்ட் ஆஃப் த டைம் குழந்தைங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க, காய்ச்சல் வரும்போது சோர்ந்து போயிடுவாங்க.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஸோ இந்த வைரஸ் காய்ச்சல் எதனால் வருது, அதை வந்து எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ரொம்பவே சூப்பராக அருமையாக நிறைய விஷயங்கள் வந்து இணைஞ்சு பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஓகே, இப்போ நம்ம தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் பாடல்கள் வந்துட்டுருக்கு. 2 பாட்டு கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. சரி, ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்களோட கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம். ஸோ எப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் இருக்கு இல்லையா, வாட்ஸ்அப் நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் மூலமாக உங்களோட கருத்துக்களை நீங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம். நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக்குமே நீங்கள் பகிர்ந்துக்கலாம். ஸோ இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

என்ற சேலையில் வந்த தேவதை, இதுபோல் இதுவரை இந்த அழகை யாரும் காணலையே. தடுமாறி போய் நின்றேன் பெண்ணே, உன் நடை அழகை கண்டு வியக்கிறேன், தயங்குகிறேன், மயங்குகிறேன்.

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: 7.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம தேவேஷ் கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இப்போ நம்ம தேவேஷ் கூட பேசிடலாமா? தேவேஷ், நீங்க ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து விளையாடுவீங்களா? அதுவும் இல்லாம அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்டே போட்டீங்க. ஸோ நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து விளையாடுவீங்களா ஸ்கூல்ல? என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க?
2: ஜனவரி, பிப்ரவரி.
1: ஓகே, சரி வேற தேவேஷ், ரொம்ப பொறுப்பான பையனா இருக்கீங்களே. ஹோம்வொர்க் கொடுப்பாங்க, எழுதிட்டு வரணும், அதனால எனக்கு இந்திரா மிஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டீங்க. சரி, வீட்டுக்கு போலாம். இப்ப நம்ம உங்களுக்கு வீட்டுல யாரு ரொம்ப பிடிக்கும், மம்மியா டாடியா?
2: அம்மா அப்பாவும்.
1: ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்குமா?
2: கடைக்கு கூட்டிட்டு போவாங்க.
1: தேவேஷ் கடைக்கு கூட்டு போய் சாக்லேட் வாங்கி தருவாங்க தானே?
2: ஆமா.
1: எப்படி கண்டுபிடிச்ச பாத்தீங்களா? சரி ஓகே, உங்களுக்கு பிரதர் சிஸ்டர் எல்லாம் இருக்காங்களா?
2: தம்பியும் அக்காவும் அண்ணாவும் இருக்கிறாங்க.
1: ஓஹோ, சரி ஓகே ஓகே. சரி, வீட்டுல நீங்க விளையாடுவீங்களா அவங்க கூட எல்லாம்? என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க?
2: பால் வச்சு.
1: பால் வச்சு விளையாடுவீங்க, சூப்பர். சரி, தேவேஷ்க்கு எந்த கலர் ரொம்ப பிடிக்கும், ஃபேவரட் கலர் என்ன?
2: ரெட் கலர்.
1: ரெட் கலர். சரி, ரெட் கலர்ல Dress எல்லாம் வச்சிருக்கீங்களா?
2: ரெட் கலர் Dress.
1: ஓகே ஓகே. சரி, இப்போ நம்ம அப்படியே சாப்பாட்டு விஷயத்துக்கு வந்துடலாம். டைமோ ஆல்ரெடி 7:30 ஆயிடுச்சு ஓரளவுக்கு. சரி, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எந்த ஃபுட் ரொம்ப பிடிக்கும், உங்க ஃபேவரட் ஃபுட்?
2: லெமன். லெமன் முட்டை தான் பிடிக்கும்.
1: லெமன் சாதம் தானே சொல்றீங்க? ஓகே ஓகே. சரி, வேற என்னென்னலாம் பிடிக்கும் மம்மி சமைக்கிறதுல?
2: தக்காளி பஜ்ஜி.
1: தக்காளி பஜ்ஜி, சூப்பர் சூப்பர், நல்லா டேஸ்டா இருக்கும். சொன்ன உடனே எனக்குமே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, தேவேஷ் எனக்காக ஒரு குட்டி ABCD சொல்றீங்களா?
2: ABCDEFG.

0: QVWXYZ.
1: வாவ், வெரி குட். கேட்ட உடனே அழகா சொன்னீங்க. அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ.
0: தேங்க்யூ.
1: ஓகே, வெல்கம். அண்ட் அதோட இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். அடுத்ததா குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன, அதை எப்படி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி கொடுக்கறது அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். மறக்காம கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர்னி கூட. இப்போ பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா வாழ்க்கை, ஒருத்தனையும் நம்பி எதையும் சொல்ல முடியல.
2: டே ரமேஷ், என்னாச்சு, ஏன் இவ்வளவு டல்லா நடந்து வந்துட்டு இருக்க?
1: ஒண்ணும் இல்ல சுரேஷ், அரிசி வேணும்னு கேட்டேன், அதுக்கு போய் கடையில இருந்து வெளியே தோர்த்து விட்டாங்க.
2: ரைஸ் கேட்டே சரி, அதுக்கே உன்னை கடையில இருந்து வெளியே தோர்த்து விட்டாங்க, ஃபுல்லா சொல்லு.
1: தோங்க தெரியுது பாரு, ரைஸ் மில்ல அங்க போய் தான் ஃப்ரைட் ரைஸ் கேட்டேன், அதுக்கு போய் வெளியே தள்ளி விட்டாங்கடா.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கு.
2: வாரி

தேதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட தேவேஷ் தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக ஜாலியாக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ தேவேஷ் மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா சோனா FM-ஓட நிலைய எண்ணான 9787-7107.8 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணியோ சொல்லுங்கள். அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். ஓகே, இப்போ தொடர்ச்சியாக நான் ஒரு சூப்பரான ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்கக்கூடிய ரெசிபி தான் சொல்ல போகிறேன். இந்த டிஷ்ஷு வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு நான்வெஜ் டிஷ்ஷு. என்னடா இது நான்வெஜ்னா அப்போ குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னா சிக்கன் தானே அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு ஐடியா பண்ணியிருப்பீங்க. அதுதான் கிடையாது, இது சிக்கன் கிடையாது, இது வந்து ஃபிஷ். ஸோ ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறது, அதுவும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வந்து எந்த மீன் வேணால் எடுத்துக்கலாம், அது வந்து 1/2 கிலோ. ஸோ மீனில் எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பாறை மீன் எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் முள் கம்மியாக இருக்கும். ஸோ வறுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மீன் எடுத்துக்கலாம். அதை விட்டால் விரால் மீன் இருக்கு இல்லையா, அதுவுமே எடுத்துக்கலாம். ஓகே, மீன் வந்து 1/2 கிலோ சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததாக மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சை சாறு 1 டேபிள் ஸ்பூன், அடுத்ததாக உப்பு தேவையான அளவு, எண்ணெய் வந்து இந்த ஷாலோ ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா அந்த அளவுக்கு தேவையான அளவு, லாஸ்ட்டாக கருவேப்பிலை கொஞ்சோண்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், உப்பு, எலுமிச்சை சாறு இதெல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கெட்டியாக மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ மீனை நல்லா கழுவிட்டு மீனில் முன்னாடி பின்னாடி இந்த மசாலாவை தடவி 20-30 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுறணும். ஊறினதுக்கப்புறமா தோசைக்கல் வச்சு அதில் லைட்டாக எண்ணெய் விட்டு இந்த மீனை வந்து முன்னாடி பின்னாடி நல்லா ஸ்லோவாக வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான கிறிஸ்பியான இந்த மீன் ஃப்ரை ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஒரு ஃபிஷ் ஃப்ரை வந்து கிறிஸ்பியாக வரத்துக்கு இன்னொரு டிப்ஸ் நான் சொல்கிறேன். நம்ம கடையில் மீன் வாங்குகிறோம் இல்லையா, அப்போவே பெருசு பெருசாக இல்லாமல் சன்ன சன்னமாக நம்ம வந்து மீனை வெட்டி வாங்கிட்டு வந்துடணும். ஸோ அது மூலயமா நமக்கு இந்த கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி கொடுங்க, குழந்தைங்களும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ மீனை பொறுத்த வரைக்கும் அதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமான விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இப்போ சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கடையில் வந்துருச்சு. ஸோ மீன் எண்ணெய் அப்படிங்கிறது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், இதை வந்து நம்ம மீன்லேருந்து தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம இந்த ஃபிஷ்ஷை வந்து வாரத்தில் 2 தடவை சாப்பிட்டாலே போதும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஒரு டிஷ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி கொடுங்க. ட்ரை பண்ணி கொடுத்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கையுமே நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அதே நம்ம சோனா FM-ஓட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணி. ஓகே, இப்போ பாடல் தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து கேளுங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சக்திமிக்க நம்ம ஊர் உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: வீட்டுல ஷக்கலக்க குட்டீஸ்.
1: ஆண்டுமே August 29 கொண்டாடுறாங்க. சோ இந்த தினம் வந்ததுக்கான காரணம் என்ன சார், முக்கிய காரணம்?
2: சர்வதேச யோகா தினத்தோட முக்கிய அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம பாரத நாட்டில் எல்லாருக்கும் நன்மை அடையணும், எல்லோரும் நலமாக இருக்கணும், அதுதான் நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருக்கும். அதுதான் நம்ம நோக்கம், அதுதான் நம்ம பாரத பிரதமர் ஐயா விரும்பினார். எல்லோரும் நலமாக இருக்கணும், அந்த ஆரோக்கியத்தை பெறணும் அப்படின்னு தான் நினச்சாரு. அதை இன்றைக்கி கொண்டு போயிட்டாரு. அவங்களால நாமளும் நல்லாயிருக்கும், அவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக சார், இந்த August 29 ஒரு ஒரு ஆண்டுமே சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடுறதுக்கான முக்கிய நோக்கம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் நினைஞ்சு பகிர்ந்துக்கிட்டீங்க. ஓகே, இப்போ தொடர்ச்சியாக இன்னும் நிறைய விஷயங்களை நான் தான் சொல்ல போகிறேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவை பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறோமோ, டேஸ்ட்டாக இருக்குமோ இருக்காதோ, ஆனால் ஆரோக்கியத்தில் முதல் கவனத்தை நம்ம கொடுக்குறோம் இல்லையா, ஹெல்த்தியான ஃபுட்டை குழந்தைங்க சாப்பிட்ணும் அப்படின்னு. ஸோ அதே அளவுக்கு அவங்களோட பாதுகாப்புலையும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. எதனால் இது இவ்வளோ முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க இப்போ ஈவினிங் டைம் ஸ்கூல் விட்டு வராங்க, வரும்போது வழித்தவறி வேறு ஏதோ ஒரு சந்துக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அட்ரஸ் தெரியலனா எப்படி அவங்க வீட்டுக்கு வருவாங்க? ஸோ ஹெல்ப் கேட்டு வர்றதுனாலுமே அட்ரஸ் எங்கே இருக்குன்னு மற்றவங்க கிட்டே சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக பேரண்ட்ஸோட அட்ரஸ் அண்டு பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பரை குழந்தைங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸுமே செக் பண்ணிக்கோங்க, குழந்தைங்களுக்கு ஃபோன் நம்பர் அண்ட் அட்ரஸ் தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு சப்போஸ் தெரியலன்னா பேரண்ட்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஒரு விஷயங்களை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்ப போகிறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. மணியும் எட்டாச்சு, உங்க தருணும் வந்தாச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சி தாங்க. ஒரே ஒரு மலையில நூற்றுக்கணக்கான கோயில்கள் இருந்தா எப்படி இருக்கும்? அதுவும் சாதாரண கோயில்கள் இல்ல, பளிங்கு கற்களால மிக அழகாக செதுக்கப்பட்ட 900க்கும் மேற்பட்ட ஜைன கோயில்கள். இப்படி ஒரு இடம் இந்தியாவில் இருக்குங்க. அந்த இடம்தான் குஜராத்தோட பாலிட்டானா அப்படின்ற மலைப்பகுதி. ஜைன மதத்தை பின்பற்றவங்களுக்கு மிகவும் புனிதமான யாத்திரை தலங்கள்ல ஒன்னா இருக்குது பாலிட்டானா. பவுநகர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த மலைப்பகுதி. பாலிட்டானாவோட மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? சத்ருஞ்சய மலை. இந்த மலையை சுத்தி அமைஞ்சிருக்கக்கூடிய கோயில் வளாகம் ஜைனர்களோட மிக முக்கியமான புனித தலமா இருக்குங்க. மலையோட அடிவாரத்திலிருந்து உச்சிக்கு போக சுமார் 3800 கல்படிகள். ஒரு பக்தர் அந்த படிகளை ஏறி மலையோட உச்சி அடையிறது வெறும் பயணம் மட்டும் கிடையாது, அது ஒரு ஆன்மீக பயணம். ஜைன நம்பிக்கைப்படி ஒவ்வொரு பக்தருமே தன்னோட வாழ்நாள்ல குறைஞ்சது ஒரு முறையாவது இந்த மலையோட உச்சிக்கு போக விரும்புறதா சொல்லப்படுது. அதனாலதான் இந்த மலைக்கு

வரக்கூடிய பாதையிலையும் ஒரு தனி பக்தி உணர்வை பார்க்க முடியும். இப்போ ஒரு விஷயம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு மலை, அதோட உச்சி வரைக்கும் ஏறுறீங்க. உங்களை சுத்தி எங்க பார்த்தாலுமே பளிங்கு கற்களால செதுக்கப்பட்ட கோயில்கள். பாலிட்டானா மலையில 900க்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்கிறதா குறிப்பிடப்படுது. அது மட்டும் இல்லாம சத்ருஞ்சய மலைப்பகுதியில 3000க்கும் மேற்பட்ட கோயில்கள் அமைஞ்சிருக்கிறதா தகவல்கள் தெரிவிக்குது. இந்த கோயில்கள் பல தலைமுறைகளா கட்டப்பட்டதுங்க. 11ஆம் நூற்றாண்டிலிருந்து 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பல்வேறு காலகட்டங்கள்ல இந்த கோயில்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பாலிட்டானா அப்படின்றது ஒரு கோயில் நகரம் மட்டுமில்ல, பல நூற்றாண்டுகளா கட்டிடங்களையும் பக்தியையும் சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வரலாற்று பகுதி. பாலிட்டானாவை பத்தி இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. 2014 பாலிட்டானா உலகத்தோட முதல் அதிகாரப்பூர்வ சைவ நகரமா அறிவிக்கப்பட்டதா குறிப்பிடப்படுது. அதாவது இறைச்சி, மீன், முட்டை எல்லாத்தையுமே வாங்குறதும் விற்கிறதும் தடை செய்யப்பட்டது. மீன் பிடிக்கிறது மற்றும் உணவுக்காக விலங்குகளை வளர்க்கறது மாதிரியான தொடர்புடைய செயல்களுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதுங்க. இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான கொள்கை அகிம்சை. எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது அப்படின்ற ஜைன மதத்தோட கொள்கை இந்த நகரத்தோட வாழ்க்கை முறையிலையும் பிரதிபலிக்குது. பாலிட்டானாவோட உணவு பழக்கத்திலையும் இந்த ஜைன சிந்தனையோட தாக்கத்தை பார்க்க முடியும். பருப்பு, அரிசி, காய்கறிகள் இது எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்ட உணவுகள் இங்க முக்கியமானதா இருக்கு. தோக்லா, பாப்டா, காண்ட்வி, காந்தியா, காதி, தாள், தோக்லி மாதிரியான குஜராத்தோட பிரபலமான உணவுகளும் இங்க இருக்குங்க. ஆனா ஜைன உணவு முறையோட ஒரு முக்கியமான தனி சிறப்பு என்ன அப்படின்னா, மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக சில வேர் காய்கறிகள் தவிர்க்கப்படுது. அதாவது உணவு அப்படின்றது வெறும் பசிய போக்குறது மட்டுமில்ல, அது ஒரு வாழ்க்கை நெறியா பார்க்கப்படுது. பாலிட்டானா ஒரு நகரம், ஒரு புனித மலை, 100க்கணக்கான கோயில்கள், 1000க்கணக்கான படிகள், அதோட அகிம்சைய அடிப்படையா கொண்ட ஒரு தனித்துவமான வாழ்க்கை முறை. மலையோட உச்சி அடைய 3800 படிகள் ஏற வேண்டியிருந்தாலும் அந்த பயணம் முடிவுல கிடைக்கிறது ஒரே இடத்தை அடைஞ்ச திருப்தி மட்டுமில்லைங்க, நம்பிக்கையை நோக்கி எடுத்த ஒரு பயணத்தோட நிறைவு. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நேயர்களே. நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமாரசாம்பட்டி, குமாரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வரர் கோயில், அதை தாண்டி அங்க திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளவு நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றியிருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்துல இருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்திருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டதுதான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு, நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போடநாய்க்கம்பட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் வந்துட்டு பழங்குடியினர்கள் தினம் ஆகஸ்ட் 9 தேதி கொண்டாடப்பட்டது.

0: அப்போ வந்துட்டு பல மாவட்டங்கள்லேருந்து பழங்குடியின மக்கள் எல்லாரும் வந்து இங்கே நடந்த அந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்கங்க. அப்போது நம்மளுமே போய் கலந்துக்கிட்டோம். அந்த சமயத்தில் வந்துட்டு பழனி அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்தித்தேன். அவர் திருவண்ணாமலைக்காரரு. அவர்கிட்ட இங்கே இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்கள் பற்றியும் பழங்குடியினர் தினத்தில் கலந்துக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் கேட்டிருந்தாங்க. அவர் நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்திருந்தார். வாங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம். என் பேர் பழனி. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு வட்டம் ஆத்திப்படி கிராமம். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தேன், மேரேஜுக்கு முன்னாடி வந்தேன். இப்போ தான் வந்திருக்கிறேன். பெருசாக நமக்கு ஒன்றும் அது
2: இங்கே சுற்றுலாத்தலங்கள் அப்படின்னா என்னென்ன
1: சுற்றுலாத்தலம் ஏரி இருக்குது, அப்புறம் பார்க் இருக்குது, எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது.
2: உலக பழங்குடியினர்கள் தினம் இல்லையா?
1: ஆமாம்.
2: உலக பழங்குடியினர் தினத்தை பற்றின உங்களுடைய கருத்து?
1: எங்கள் மலைவாழ் மக்கள் இணையத்தில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கல்வராயன் மலையை ஒட்டி இருக்கிறோம். நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்துட்டு கல்வராயன் மலை அடிவாரத்தில் இருக்கிறோம். நாங்கள் வந்துட்டு எங்கள் இனம் வந்துட்டு இது எவ்வளோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நமக்கு மாநில அளவில் வந்துட்டு தகவல் வந்தது. அதனால் நாங்கள் அங்கே இருந்துட்டு எங்கள் 18 பட்டி கிராமம்னு சொல்லுவோம். எந்த ஊருமே நாங்கள் பிரித்து பேச மாட்டோம். மலைவாழ் மக்கள் 18 பட்டி கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 18 கிராமம் இருக்குது. அந்த கிராமம் ஒன்றா தான் சேர்ந்து எங்கே இருந்தாலும் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் கிளம்புவோம். அதே போல் நாங்கள் 18 பட்டி கிராம மக்களும் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கிறோம். இந்த விசேஷத்தில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் பல விஷயம் தெரிஞ்சுக்கலான்னு ஆர்வமாக வந்திருக்கிறோம். ஒரு கலை நிகழ்ச்சியும் நடந்தது பார்த்து சந்தோஷமாக தான் இருக்குது.
2: நீங்கள் வந்துட்டு பழங்குடியின மக்கள், மலையாளி மக்கள் அப்படின்ற
1: நாம கிட்ட
2: ஒரு கேள்வி, இப்போது கலாச்சாரத்தில் திருமண முறை அப்படின்ற ஒரு முறை இருக்குது.
1: ஆமாம்.
2: திருமண முறை உங்களதில் எப்படி நடக்கும்?
1: எங்கள் முறைப்படி எப்படின்னாக்கா எங்களுக்குன்னு எல்லாமே நாங்கள் ஏற்படுத்திக்குவோம். உதாரணத்துக்கு கனியாருன்னு ஒருத்தர் வச்சுக்குவோம். அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா, கனியாருன்னாக்கா மந்திரம் இல்லை, அவர் நம்ம எங்கள் சாங்கிப்படி நடத்தின முறைப்படி கற்று வச்சுருப்பார். அவர் எங்கள் இதுபடி நார்மலாக எல்லா பேரும் கேட்குற மாரி மந்திரம் சொல்லுவார். அந்த டைமில் 10 பேர் மத்தியில் தாலி கட்டுறதுக்கு எடுத்து ஆசீர்வாதம் பண்ண சொல்லி அனுப்பிச்சி விடுவார். அப்புறம் கல்யாணம்.
2: கனியார் பாட்டு.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
2: ரொம்ப நன்றி.
1: நன்றி வணக்கம்.
0: ரொம்ப தெளிவாக நமக்காக பல விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டாரு பழனி அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சொன்ன FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்ருக்கேன் நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: தட்டுல இவ்ளோ சாப்பாடு வச்சிட்டு எங்க போற? சாப்பிடலையா?
1: போதுமா, வயிறு நிறைஞ்சிருச்சு.
0: அப்போ இந்த சாப்பாட்டை என்ன பண்றது?
1: வேற என்ன பண்றது? குப்பையில போட்டுருங்க.
0: குப்பையில போடுறதா? இந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இது நமக்கு சாதாரண அரிசியா இருக்கலாம், ஆனா இதுக்காக விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இப்போ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடலாம், ஆனா எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது. இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க வெறும் தாங்க. நேர்களே, செம்மநத்தம் கிராமத்தில் வசித்த சின்னத்தாயி அப்படின்ற ஒரு அக்காவை சந்திச்சிருந்தேங்க. அந்த அக்கா ரொம்ப அருமையா முனியப்பன் கும்மி பாட்டு வந்துட்டு ஒன்று பாடினாங்க. வாங்க, அந்த பாட்டு எப்படி இருக்கு அப்படின்றத அவங்களோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: ஒரு கூதறையும் பக்கத்திலே

அஞ்சு கூதரையும் பக்கத்தில் அஞ்சருமுனே பொந்தரும் மேல அஞ்சருமுனே பொந்தரும் மேல அதா வரரு நம்பு சேருறையன் ராட்டினும் கும்மியும் போடுங்கம்மா ராட்டினும் கும்மியும் போடுங்கம்மா ஏழு கூதரையும்

0: எட்டு கூதரையும் பக்கத்தில் எட்டேறு மீனே பந்தேரும் மேலே எட்டேறு மீனே பந்தேரும் மேலே அதா வராரு நம்பு மீனியப்பா ராட்டின கூமியும் போடுங்கம்மா ராட்டின கூமியும் போடுங்கம்மா.
1: ரொம்ப அருமையாக பாடினாங்க சின்னத்தாய் அக்கா இந்த பாட்டை. ரொம்ப நன்றி அக்கா இந்த பாடலை எங்களுக்காக பாடி கொடுத்ததுக்காக. நேர்களே, இவங்க வந்துட்டு கும்மி பாட்டு, தெருக்கூத்து நாடகம், அது மட்டும் இல்லாமல் நாட்டுப்புற பாட்டுன்னு சொல்லிட்டு எல்லா கலைகளையும் தனக்குள்ளே வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையான பர்சன். நான் இவங்களை மீட் பண்ணும்போதே சிரிச்சுக்கிட்டே தான் வரவேற்றாங்க, சிரிச்சுக்கிட்டே தான் பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்கள சந்தித்ததில். தொடர்ந்து இதே மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு நேர்களே. நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கேன்.

0: நான் ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். இதெல்லாம் நமக்குள்ளே செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியோட 4வது பகுதியை தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பகுதியில் ஏற்காட்டில் அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உயிரினத்தை பற்றி தெரிஞ்சுப்போம். அந்த வகையில் இன்னைக்கு யுரேமா பிளான்டா அப்படின்னு சொல்லக்கூடிய 3-ஸ்பாட் கிராஸ் எல்லோ பட்டாம்பூச்சியை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். மஞ்சள் நேரத்தில் ஒரு சின்ன பட்டாம்பூச்சி புல்வெளியிலேயோ தோட்டத்திலேயோ பறந்துட்டு இருந்தா நம்ம கண்ணுக்கு அது சாதாரண பட்டாம்பூச்சியாக தான் தெரியும். ஆனால் அந்த சின்ன பட்டாம்பூச்சிக்குள்ளேயும் ஒரு அழகான வாழ்க்கை கதை இருக்குங்க. யுரேமா பிளான்டாவை பார்த்த உடனே நம்ம கவனத்தை ஈர்க்கும். அதோட எலுமிச்சை மஞ்சள் நிறம் ரொம்ப சின்னதாக அழகாக இருக்கும். இந்த பட்டாம்பூச்சியோட ரெக்கைகளோட வெளிப்புற விளிம்புகளில் கருப்பு நிற பட்டையுமே இருக்கும். பின்றக்கையிலையும் கருப்பு நிற விளிம்பு இருக்குங்க. ஆனால் இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. இந்த பட்டாம்பூச்சி எல்லா காலங்கள்லேயும் ஒரே மாதிரி தோற்றத்தில் இருக்காது. ஈரமான காலநிலை, வறண்ட காலநிலை மாதிரியான சூழ்நிலைகளுக்கு ஏற்ற இதோட தோற்றத்தில் மாற்றங்கள் இருக்கலாம். அதாவது இயற்கைக்கு ஏற்ற மாதிரி தன்னோட அப்பியரன்ஸை மாற்றிக்கக்கூடிய திறன் கொண்ட ஒரு குட்டி உயிரினம் தான் இந்த 3-ஸ்பாட் கிராஸ் எல்லோ பட்டாம்பூச்சி. இந்தியா, இலங்கை மற்றும் தென்கிழக்கு ஆசியாவோட பல பகுதிகளில் இருக்குங்க. நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய புல்வெளி, தோட்டங்கள், தாவரங்கள் நிறைந்த இடங்கள் இப்படிப்பட்ட சூழல்கள்லையும் இதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அடுத்த முறை ஒரு சின்ன மஞ்சள் பட்டாம்பூச்சி உங்கள் பக்கத்தில் பறந்துச்சு அப்படின்னா, அட இதுவும் ஒரு யுரேமா பிளான்ட்டாவா இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இயற்கையை ரசிக்க பைனாகுலரெல்லாம் தேவையில்லை, கொஞ்சம் கவனமான கண்கள் இருந்தாலே போதும். இப்போ இதோட வாழ்க்கை சுழற்சிக்கு போகலாம். பெண் பட்டாம்பூச்சி தாவரங்களோட இலைகளுக்கு மேலே அல்லது கீழ்ப்புறத்தில் வெளிர் மஞ்சள் நிற முட்டைகள் இடுது. சுமார் 3 நாட்களுக்கு அப்புறம் அந்த முட்டையிலிருந்து சின்ன கம்பளி புழு வெளியே வருது. முதல்ல அது வெளிர் பச்சை நிறத்தில் இருக்கும். வளர வளர அதோட நிறம் அடர் பச்சையாக மாறும். அதுக்கப்புறம் சுமார் 20 நாட்களுக்குள்ள அது கூட்டுப்புழு நிலைக்கு போகும். கூட்டுப்புழு பொதுவாக வெளிர் பச்சை நிறத்தில் இருக்கும். அதிலிருந்து இன்னும் சுமார் 1 வாரத்துக்கு அப்புறம் ஒரு அழகான மஞ்சள் பட்டாம்பூச்சி வெளியே வரும். அதாவது முட்டை, கம்பளிப்புழு, கூட்டுப்புழு, பட்டாம்பூச்சி சின்ன உயிரினம். ஆனால் முழு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு நேச்சர் வண்டராக இருக்கு. இந்த பட்டாம்பூச்சியோட வாழ்க்கைக்கு தாவரங்கள் ரொம்ப முக்கியம். இதோட புழுக்கள் சில குறிப்பிட்ட தாவரங்களை உணவாக பயன்படுத்துதுங்க. இதிலிருந்து நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரியும். ஒரு பட்டாம்பூச்சியை மட்டும் பாதுகாத்தா போதாது, அது வாழ்றதுக்கு தேவையான தாவரங்களையும் பாதுகாக்கணும். ஒரு செடி, ஒரு கம்பளிப்புழு, ஒரு பட்டாம்பூச்சி, இது எல்லாமே இயற்கையோட ஒரே சங்கிலியில இணைஞ்சிருக்கு. நேர்களே, அடுத்த முறை உங்க வீட்டு தோட்டத்துல ஒரு மஞ்சள் பட்டாம்பூச்சி பறந்துட்டு இருந்தா அதை வெறும் அழகான பூச்சியா கடந்து போகாம இதுக்கு பின்னாடியும் ஒரு முழு வாழ்க்கை கதை இருக்குன்னு நினைச்சு பாருங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான பாடல் உங்களுக்காக இதோ வந்தாச்சு. கேட்டுட்டு வாங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: துரித உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது. அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன். நான் உங்கள் தருண் தாங்க. ஆமாங்க, நீங்கள் யோசித்தது கரெக்டு தான். இன்றைக்குமே ஒரு பழங்குடியின மக்களோட வாழ்க்கை முறை, பயணம், உணவு, கலாச்சார நினைவுகளை பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு நதியை சுற்றி ஒரு சமூகம் வாழ்ந்தா அந்த நதி அவங்களுக்கு வெறும் தண்ணி கொடுக்கிற இடமா மட்டும் இருக்காது, அது அவங்களோட வாழ்க்கை, பயணம், உணவு, கலாச்சாரம், நினைவுகள் எல்லாத்தையுமே இணைச்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சமூகம்தான் ஆஸ்திரேலியாவோட வடக்கு பிராந்தியத்தில் வாழ்ந்த மட்கெல்லா மக்கள். இவங்க யாரு, எங்கே வாழ்ந்தாங்க, அவங்களோட மொழிக்கும் கலாச்சாரத்துக்கும் என்ன ஆனது, வாங்க தெரிஞ்சுக்கலாம். மட்கெல்லா மக்கள் சில வரலாற்று பதிவுகளில் ஹெர்மிட் ஹில் பீப்புள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இவங்க ஆஸ்திரேலியாவோட நார்தன் டெரிட்டரி பகுதியில் வாழ்ந்த அபோரிஜினல் மக்கள் தாங்க. அவங்களோட பாரம்பரிய வாழ்விடம் முக்கியமாக டாலி ரிவர் அப்படின்ற ஒரு நதியோட மத்தி மற்றும் கீழ்ப்பகுதிகளை சுற்றி இருந்தது. ஒரு சமூகத்தோட வரலாற்றை தேடும்போது முதல்ல பார்க்க வேண்டியது அவங்களோட மொழி. மட்கெல்லா மக்கள் பேசிக்கொண்டிருந்த மொழி மட்கெல்லா மொழி. இது ஈஸ்டர்ன் டாலி லாங்குவேஜ் அப்படின்னு அழைக்கக்கூடிய மொழி குழுவில் ஒன்றா இருந்தது. ஆனால் இன்னைக்கு மட்கெல்லா மொழி அழிஞ்சிட்டதா நம்பப்படுது. இதை கேட்கும்போது நமக்கு ஒரு விஷயம் புரியும். ஒரு மொழி மறையிறது அப்படின்றது வெறும் சில வார்த்தைகள் பயன்பாட்டிலிருந்து போகிறது கிடையாது. அந்த மொழியோடு இணைஞ்சிருக்கக்கூடிய கதைகள், பாரம்பரிய அறிவு, இயற்கையை பற்றிய புரிதல், சமூக உறவுகள் மாதிரியான பல விஷயங்களும் ஆவணப்படுத்தப்படாமல் போனால் மறைஞ்சு போயிடும். அதனால தான் அழிந்து போன மொழிகளோட பதிவுகளும் இன்னைக்கு வரலாற்றுக்கு முக்கியமானதாக இருக்கு. மட்கெல்லா மக்களோட சமூக வாழ்க்கையில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருந்திருக்கு. பொருட்களோட பரிமாற்றம். அவங்க பக்கத்தில் இருந்த பிற அபோரிஜினல் சமூகங்களோட சடங்கு மற்றும் பொருள் பரிமாற்ற

உறவுகளில் ஈடுபட்டு இருந்தாங்க. இந்த பாரம்பரியத்தில் எந்த திசையிலிருந்து பொருட்கள் வந்தது அப்படின்றத குறிப்பிடுறதுக்கு தான் குறிப்பிட்ட சொற்கள் பயன்படுத்தப்பட்டதா பதிவுகள் சொல்லுது. உதாரணமாக வடகிழக்கிலிருந்து வந்த பரிமாற்ற பொருட்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பேரும், தென்மேற்கு திசையிலிருந்து வந்ததுக்கு வேறு பேரும் பயன்படுத்தப்பட்டது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? அவங்களோட சமூக வாழ்க்கை ஒரு தனிமையான வாழ்க்கை கிடையாது. பக்கத்தில் இருந்த சமூகங்களோட தொடர்பு, பரிமாற்றம், உறவு, இது எல்லாமே அவங்களோட கலாச்சாரத்தோட ஒரு பகுதியாக இருந்திருக்கு. அதாவது இன்னைக்கு நம்ம ஊரில் சந்தை, எக்ஸ்சேஞ்ச், ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி பழங்குடி சமூகங்கள்லேயும் தங்களுக்கான பாரம்பரிய பரிமாற்ற முறைகள் இருந்திருக்கு. ஆனால் இந்த பாரம்பரிய வாழ்க்கை நீண்ட காலம் அதே மாதிரி தொடரலைங்க. ஐரோப்பிய குடியேற்றத்துக்கு அப்புறம் மண்கெல்லா மக்கள் கடுமையான கலாச்சார அதிர்ச்சியை சந்திச்சாங்க. 1930களோட தொடக்கத்தில் அவங்கள ஆய்வு செஞ்சவங்க பல வருஷங்களாக ஏற்பட்ட மாற்றங்கள் அவங்களோட பாரம்பரிய வாழ்க்கை முறையுடனான பல தொடர்புகளை சிதைச்சு விட்டதா பதிவு செஞ்சிருக்காங்க. மண்கெல்லா மக்களோட கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லுது. ஒரு சமூகத்தோட வரலாறு அப்படின்றது புத்தகங்களில் மட்டும் இருக்காது, அது ஒரு நதியில் இருக்கலாம், ஒரு மொழியில் இருக்கலாம், ஒரு பரிமாற்ற முறையில் இருக்கலாம், ஒரு பழைய சொல்லில் கூட இருக்கலாம். மண்கெல்லா மக்கள் மண்கெல்லா மொழி இன்னைக்கு பேசப்படாமல் போயிருந்தாலும் அதோட பதிவுகள் அவங்களோட வரலாற்றை நமக்கு நினைவுபடுத்திக்கிட்டே தாங்க இருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே. ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பாய் நேயர்களே, நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்ல போகிறேன் அப்படின்னா, நேபாளம் அந்த வெள்ளம் எல்லாருமே நம்ம வந்து அந்த ஒரு நிகழ்வை நியூஸ் சேனல்ஸ்லேயும் சோசியல் மீடியாக்கள்லேயும் பார்த்துருப்போம். அந்த வெள்ளம்

அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளம், நேபாளத்து மக்கள், அங்கே சுற்றுலாவுக்கு போனவங்க எல்லாரையுமே நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அப்படி அந்த சூழல்லிருந்து தப்பிச்ச ஒரு நபரோட ஒரு கதையை தான் சொல்ல போகிறேன். அவரோட பேர் பிபேக் குமார். அதாவது நேபாளத்தில் இருக்கக்கூடிய பிதூர் நகரில் ராசுவா மாவட்டத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதி. ஸோ புதன்கிழமை அப்போது 24 வயசு இருக்கிற பிபேல் குமார் அவர் வந்து நேபாள தொழிலாளியாக இருக்கிறாரு. அதாவது புதிசாக கட்டப்பட்ட ஒரு வீட்டோட வெளியே அங்கே வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு குழி தோண்டிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ திடீர்னு வந்து ஒரு விசித்திரமான இரைச்சல் சவுண்டு கேட்குது. அதாவது மேலே நின்றுட்டு அவரோட வேலை செஞ்ச மற்ற 4 தொழிலாளர்களும் வேகமாக ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சீக்கிரம் வெளியே வா அப்படின்னு கத்துறாங்க. அப்போ பிபேக் குமார் அந்த குழியை விட்டு வெளியே ஓடி வர்றதுக்குள்ள அவரோடு இருந்தவர்கள் தப்பிச்சு போயிட்டாங்க. கண் இமைக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பூகம்பம் வருதுங்க. தண்ணீர், மண், பாறைகள் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான வெள்ளச்சுவர் இடி முழக்கத்தோடு சரிந்து வருது. ஸோ அதை அவர் கண்ணால் பார்க்குறாரு. ஸோ அதிலிருந்து தப்பிக்கிறாரு விவேக் குமார். ஸோ அவருடைய ஒரு கதை தாங்க இன்றைக்கி சொல்லிகிட்ருக்கேன். தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையின் 9787707 இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நாம் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம் செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது, இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
3: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலையும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
2: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
4: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

எங்கோ ஒரு பறவை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, விவேக் குமார் அப்படின்ற ஒருத்தர் நேபாளத்தில் பிதூர் நகரில் ராசுவா மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே இவர் வந்து கட்டிட தொழிலாளியாக வேலை பார்த்துட்ருக்கிறாரு. ஒரு குழி தோண்டிகிட்டு இருக்கிறாரு. அப்போ கூட இருந்தவங்களாம் ஓடுறா ஓடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்கிரம் வெளியே வா ஓடு அப்படின்றாங்க. அவர் வெளியே வரத்துக்குள்ளே அவர் கூட இருந்தவங்களாம் ஓடிட்டாங்க. இப்போ அந்த பூகம்பம், பெரிய பூகம்பம் வருது. அந்த வெள்ளம் விவேக் குமாரை அடித்துட்டு போகுது. அதாவது இந்த கோரமான இந்த திடீர் வெள்ளப்பெருக்கு நேபாளத்தோட வரலாற்றில் ரொம்ப மோசமான பேரிடர்களில் ஒன்று. கிட்டத்தட்ட இது வரைக்கும் எவ்வளோ பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்றது பெரிய ஒரு விஷயமாக வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்குங்க. காத்மாண்டுவில் இருக்கக்கூடிய நேஷ்னல் ட்ரௌமா சென்டரில் விவேக் குமார் அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அதிலேருந்து மீண்ட ஒரு கதையை வந்து சொல்கிறாரு. நான் ஓட ஆரம்பித்தேன், அப்போது ஒரு பெரிய பூகம்பம் வர்ற மாதிரி தண்ணியும் மண்ணும் ஒரு சுவராக இடிஞ்சு விழுந்து அதிர்ஷ்டவசமாக நான் வந்து ஒரு மாமரத்தில் போய் மாட்டிக்கிட்டேன். அந்த மாமரம் மட்டும் அங்கே இல்லை அப்படின்னா நானும் வெள்ளத்தில் வந்து அடிச்சுட்டு போயிருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அங்கிருந்த ஒரு மாமரம் அது வந்து இவரை தடுத்திருக்கு. அந்த மாமரத்தை பிடிச்சிக்கிட்டே இவர் வந்து இருந்திருக்காரு. ஸோ இல்லை அப்படின்னா இவருமே அந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிருப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாங்க விவேக் குமார். ஸோ அந்த நேபாள வெள்ளத்திலிருந்து மீண்ட ஒருத்தர். ஸோ அந்த வெள்ளத்தை நேரடியாக பார்த்துட்டு இந்த ஒரு விஷயத்தை அவர் வந்து சொல்கிறாருங்க. நேபாளத்தில் அந்த இடத்துல தன்னுடைய வேலைக்காக இருந்த நபர் ரொம்ப ஜாலியாக ஒரு ரொம்ப நிம்மதியாக அந்த இடத்துல வேலை பார்த்துட்ருக்குறாங்க. அவர் மட்டுமே இல்லை, அவர் கூட நிறைய நபர்கள் வேலை பார்த்துட்ருக்குறாங்க அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மக்கள் அந்த இடத்துல இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இவர் மட்டும் வந்து அங்கே சேஃபாக இருக்கார். ஆனால் இவர் கூட அங்கே வேலை செஞ்ச நண்பர்கள்லாம் என்ன ஆனாங்க அப்படின்றது தெரியல. தொடர்ந்து இவருடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, விவேக் குமார் அவரோட ஒரு கதையை தான் சொல்லிகிட்ருக்கேன். அதாவது நேபாளத்தில் அந்த வெள்ளப்பெருக்கெடுத்து உடனே அந்த ஒரு பகுதியில் வேலை பார்த்துட்ருக்காரு ஒரு கட்டிட தொழிலாளியாக. அங்கே அந்த அவர் வேலை பார்க்குற வீட்டுக்கு முன்னாடி ஒரு குழி தோண்டிகிட்டு இருக்கிறாரு. ஸோ ஒரு பெரிய குழி. இவர் மட்டுமே இல்லை, நிறைய பேர் அவங்க வந்து இவர் கூட வேலை செய்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. அப்போ இவரும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு வந்து எல்லாரும் சத்தம் போட்டுட்டு, டே ஓடுறா ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் வந்து பார்க்குறாரு, அதுலேருந்து வெளியே வராரு அந்த குழியிலேருந்து. அங்கே பார்க்கும்போது பெரிய ஒரு வெள்ளம், நிறைய பெரிய பெரிய பாறாங்களோட அப்படியே இவரை நோக்கி வரதை பார்க்குறாரு. இவரையும் அடிச்சுட்டு போகுது. ஒரு மாமரம் இருக்குது, அந்த மாமரத்தை பிடிச்சிக்கிறாரு. யோசிச்சு பாருங்கள், சுற்றிலும் மக்கள் அப்படியே கதறாங்க, அந்த தண்ணீர் ஆர்ப்பரித்து ஓடுது, தப்பிக்க வழியே இல்லை. அந்த சமயத்தில் ஒரே ஒரு மாமரம் அவர் கண்ணில் படுது. அவரோட முழு பலத்தையும் திரட்டி அந்த மரத்தை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிறாரு. வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட அந்த பெரிய கல் ஒன்று அவர் காலில் பட்டு அவருக்கு காயம்லாம் ஏற்படுது. அவரோட அந்த கால் அடியெலாம் வந்து அவருக்கு பெருசாக தெரியல. ஏன்னா அவர் வேலை பார்த்துட்டு இருந்தார் இல்லைங்களா, அந்த வீடே அவருடைய கண் முன்னாடி அப்படியே அடிச்சுட்டு போகுது. ஒரு கட்டத்தில் ரொம்ப பதறி போகிறாரு. இறுதியில் அந்த வெள்ளம்லாம் போனதுக்கப்புறம் போலீஸாரும் மீட்பு குழுவினரும் அவரை வந்து காப்பாற்றுறாங்க. ஸோ இது வெறும் விவேக் குமார் அவருடைய கதை மட்டும் இல்லைங்க, அங்கே இருந்த எல்லாருமே இது மாதிரி தான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன குழந்தை, ஸோ அதே மருத்துவமனையில் இவரை மாதிரி நிறைய பேர் வந்து அடிபட்டு இருக்கிறாங்க. அதாவது இவர் இருந்தார் இல்லைங்களா, அந்த மருத்துவமனையோட எதிர்ப்படுக்கையில் 11 வயது சிறுமி ரிகானா லமிச்சேனு மோசமான வானிலை காரணமாக ஸ்கூல் வந்து முன்னாடியே விட்டுடுறாங்க. அப்போ வீட்டிற்கு நடந்து வந்துட்டுருக்குறாங்க. அப்போ தான் அந்த ஆற்றுல அந்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. ஸோ அவங்களுக்கும் வந்து சில காயங்கள்லாம் ஏற்படுது. ஆனால் அவங்க பத்திரமாக வந்து காப்பாற்றப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அன்னைக்கு வந்து பாதிக்கப்படுறாங்க. தொடர்ந்து இவங்களுடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா வாழ்க்கை, ஒருத்தனையும் நம்பி எதையும் சொல்ல முடியல.
2: டேய் ரமேஷ், என்னாச்சு, ஏன் இவ்வளோ டல்லா நடந்து வந்துட்டு இருக்க?
1: ஒன்றும் இல்லை சுரேஷ், அரிசி வேணும்னு கேட்டேன், அதுக்கு போய் கடையிலேருந்து வெளியே துரத்து விட்டாங்க.
2: ரைஸை கேட்டேன், சரி அது ஏன் உன்னை கடையிலேருந்து வெளியே துரத்து விட்டாங்க, ஃபுல்லா சொல்லு.
1: தோ அங்க தெரியுது பாரு ரைஸ் மில்லு, அங்கே போய் தான் மச்சான் ஃப்ரைட் ரைஸ் கேட்டேன், அதுக்கு போய் வெளியே தள்ளி விட்டாங்கடா.
3: Too much! Three much!

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்குங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நேபாளம் அந்த வெள்ளப்பெருக்கு, எல்லாருமே அந்த நியூஸை நம்ம வந்து கேட்டிருப்போம், நியூஸ் சேனல்ஸில் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்போம். மனதை உழுக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு நிகழ்வுகள்லாம் இருந்தது. அந்த ஒரு நிகழ்வில் விவேக் குமார் அப்படின்ற ஒருத்தர் அங்கே நேபாளத்தில் ஒரு வீட்டோட முன்னாடி ஒரு குழியில் வேலை பார்த்துட்ருக்காரு, குழி நோண்டிக்கிட்டு இருக்காரு. அங்கே அந்த பயங்கரமான சத்தம் கேட்குது, ஹிஸ்ஸிங் சவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த மலைப்பகுதியில் பெரும் பாறைகளும் பனிப்பாறைகளும் அந்த உடையும் போது உண்டாகக்கூடிய காது அடைக்கிற சத்தம் தான் அந்த ஹிஸ்ஸிங் சவுண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு சவுண்டு கேட்குது. அதுக்கப்புறம் அந்த வெள்ளம் வருது, அந்த வெள்ளத்தை நேரடியாக அவர் பார்க்குறாரு. ஸோ அதில் அடிச்சுட்டு போகும்போது ஒரு மரத்தில் அவர் வந்து மாட்டிக்கிறாரு. ஸோ அந்த மரத்தை கெட்டியமாக பிடிச்சிக்கிறாரு. ஸோ அதுதான் அவர் அன்னைக்கு உயிர் பிழைச்சதுக்கு ஒரு காரணம். அதே மாதிரி அந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகும்போது தண்ணீரில் இருந்து ஒரு பெரிய கல் அவரோட வலது காலில் வேகமாக மோதுது. ஸோ அதனால் அவர்

காலில் பலத்த காயம் ஏற்படுது. இப்போ அங்கே இருக்கிற ஒரு ட்ரௌமா சென்டரில் சிகிச்சை அளிக்கும் போது அவருடைய சகோதரர் தினேஷ் குமார் அருகில் வந்து அவரை பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வேலை பார்த்து அந்த புதிய வீடு, அதாவது அந்த வீட்டு முன்னாடி இருக்கிற ஒரு குழியில் தான் அவர் வேலை பார்த்துட்ருக்காரு, அந்த வீடே வந்து அடிச்சிட்டு போதுங்க. ஸோ இவருடைய சொந்த வீடு வேறு பகுதியில் இருந்ததுனால அந்த பேரழிவில் இருந்து அதை தப்புனதுங்க. இப்போ இவர் வந்து சின்ன வயசில் இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறார். இயற்கை பேரிடர்களை நேபாளம் நிறைய முறை சந்திச்சிருக்கு. இப்போ ஒரு ரொம்ப இளம் வயதில் அவர் இருந்தப்போ கிட்டத்தட்ட ஒரு 9000 உயிர்கள் இறந்த ஒரு சம்பவம் 2015 நிலநடுக்கம். ஸோ அதுலேயுமே வந்து இவர் உயிர் தப்பிச்ச ஒருத்தர் தான் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் அவருக்கு வந்து ஏற்கனவேவும் நடந்திருக்கு. தொடர்ந்து இவருடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8

சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை. நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. நேபாளம் இயற்கை பேரிடர் உலகம் முழுக்க உழுக்குன ஒரு எல்லாருடைய மனதையும் முழுக்கின ஒரு விஷயமாக இருந்ததுங்க. தமிழ்நாட்டிலிருந்து நிறைய பேர் அங்கே போயிட்டு திரும்ப வர முடியாத

ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஸோ அதே நேரத்தில் அங்கிருந்த மக்களும் சுற்றுலா பயணிகளும் பல நாடுகளில் இருந்து அங்கே வந்தவங்களும் ரொம்பவே பாதிப்புக்குள்ளானாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி அங்கே நேட்டிவாக இருந்து வாழ்ந்த மனிதர்கள் அவங்களுடைய வீடு உடைமைகள் எல்லாத்தையுமே இழந்திருக்கிறாங்க. ஸோ அப்படி அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞர் பிபேல் குமார் அவருடைய ஒரு கதையை தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அங்கே வந்து ஒரு கட்டிட தொழிலாளியாக வேலை பார்த்துட்ருக்காரு. ஒரு 5 அடி குழியில் நின்றுட்டுருக்காரு. ஸோ இவர் கூட நிறைய பேர் வேலை பார்த்துருக்குறாங்க. எல்லாரும் டே ஓடுறா அப்படின்னு கத்துறாங்க. ஸோ இவரும் வெளியே வர்றதுக்குள்ளே அந்த ராட்சச வெள்ளத்தை பார்க்குறாரு கண்ணு முன்னாடி. அது இவரையுமே அடிச்சுட்டு போகுது. எதிர்பாராத விதமாக அந்த மரத்தை ரொம்ப கெட்டியமாக பிடிச்சிக்கிறார். ஒரு மாமரம் இருக்குது, அந்த மரத்தை ரொம்ப கெட்டியமாக பிடிச்சிக்கிறார். ஸோ அதுதான் இன்றைக்கி அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஸோ இது மாதிரி அன்னைக்கு சூழ்நிலையில் அந்த இடத்துல நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. நிறைய பேர் அங்கேருந்து ஒரு கொஞ்சம் வினாடியில் வேறு ஒரு இடத்துக்கு பயணிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வேறு ஒரு இடத்துல இருந்தவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த பாதிப்புக்குள்ளான இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்காக இருக்கலாம், யாராவது மீட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். அதே மாதிரி வெளிநாடுகளில் இருந்து கூட அந்த இடத்துக்கு வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அந்த இடமே வந்து அப்படியே வந்து அந்த சரிவில் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போனதை நாம் வந்து இணையதளங்களில் பார்த்தோம். ஸோ அதிலிருந்து இவர் மீண்டார். இவரை மாதிரி நிறைய பேர் அந்த ஒரு இதிலேருந்து மீண்டாங்க. ஆனால் நிறைய பேர் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டதுங்க. இந்த ஒரு கதை ஒரு வருத்தத்தையும், அதே மாதிரி அந்த காப்பாற்றப்பட்ட அதிலிருந்து தப்பித்த பிபேக் குமார் குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாகவும் இருந்திருக்குங்க. இந்த பெருந்துயரம் அதே நேரத்தில் நிறைய பேர் காப்பாற்றப்பட்டது அவங்கவுங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல விஷயமாகவும் இருந்திருக்குங்க. மீண்டும் ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.